ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 24 நாள். ஸ்ரீ பாராபவ வருடம் ஆவணி திங்கள் 29 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலிலும் மற்றும் வேஸ் ஓடிடி இணையவழியிலும் இன்று எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை ராகம் சக்கரவாகம்.

சக்கரவாகம் ராகத்தில் அமைந்த குரல் மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குரளமுதம். அதிகாரம் 8, பண்புடைமை, குரலின் 4. குரல் அன்பினும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பினும் நாடா சிறப்பு. இதன் பொருள் அன்பு பிறருக்கு நம்மீது ஆர்வத்தை தந்து பின்னர் நட்பு என்னும் சிறப்பை தரும். குரலும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 8, அன்புடைமை, குரலின் 4. அன்பினும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பினும் நாடா சிறப்பு. இதன் பொருள் அன்பு பிறருக்கு நம்மீது ஆர்வத்தை தந்து பின்னர் நட்பு என்னும் சிறப்பை தரும். குரலும் பொருளும் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களை இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 அருளசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. பருவநிலை மாற்றத்தால் பொய்த்து போகும் அறுவடைகள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிரிதழ் நலமுடன் வாழ. கழுத்து வலி மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காணம் நிறைவாக சட்டமறிவோம். குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல் கிரேஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம் இடம்பெறும். தொடர்ந்து அறிவோம் அரசின் திட்டங்கள். 8 மணிக்கு காஞ்சிநாதர், பேரறிஞர் மேனால் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 முனைவர் மோஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் மு ஜீவானந்தம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் டூய டிலைட்ஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகதான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் அவர்களுடனான நேர்முகத்தின் 2வது பகுதி இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் தரைசை, நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் பொலிரும் சரியா தவறா. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்தி.

ஆறு நாற்பதற்கு பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைக்காலம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழர் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, முடிச்சி தோல் நோய் பாதுகாப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து பனை சாகுபடி குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் நேர்விருப்பம், 9:30 அறிவியல் நேரம், 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்றில். நேயர்கள், இதுவரை கேட்டது இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Akashwani, the news read by Renu Kataria. Government has notified rules specifying that banks and payment system providers cannot impose charges on UPI transactions of up to 2,000 rupees. Finance Ministry issued a gazette notification yesterday under the Payment and Settlement Systems Act 2007. It listed UPI transactions of up to 2,000 rupees and debit card payments made through RuPay as electronic payment modes for which customers cannot be charged. The notification comes after concerns were raised over possible charges on UPI payments following the passage of Taxation and Other Laws Amendment Act in Parliament that proposed changes to the legal framework governing payment systems. However, the notification states that transactions up to 2,000 rupees will remain charge-free, leaving scope for levying charges on transactions above this threshold limit. Prime Minister Narendra Modi will inaugurate the fifth edition of Semicon India 2026 at Yashobhoomi, New Delhi on Thursday. The event will bring together over 600 exhibitors, 300 international companies and delegations from more than 40 countries. The exhibition will feature six country pavilions, 12 state government pavilions and a dedicated startup pavilion. Semicon India is India's premier semiconductor conference and exhibition, jointly organized by the India Semiconductor Mission, the Ministry of Electronics and Information Technology and SEMI. It serves as a flagship platform for bringing together the global semiconductor and electronics ecosystem, advancing collaboration, innovation, manufacturing, investment and talent development. Chief Justice of India, Justice Suryakant, has described the mechanism developed by the Supreme Court and High Courts to address complaints against judges as robust, very responsive and timely. Delivering keynote address at 6th Ram Jethmalani Memorial Lecture in New Delhi, he stressed the need for continuous reform and greater transparency in the judiciary. Justice Suryakant said reform must remain the norm and no institution could afford to take pride in remaining static. He said the judiciary itself had acknowledged the importance of criticism, reiterating the Supreme Court's position that the institution is not and cannot be averse to criticism. The Chief Justice said that fair, informed and constructive critique of judicial functioning is a legitimate and necessary feature of a vibrant constitutional democracy. The Central Bureau of Investigation, CBI, has registered an FIR in connection with the death of Disha Salian, who was the manager of late actor Sushant Singh Rajput. Salian died on 8th June 2020 after falling from the 12th floor of a building. The FIR was registered following a Bombay High Court order. It names several individuals, including former Chief Minister Uddhav Thackeray, Aditya Thackeray, their security personnel, Dino Moria, Rohan Roy, Suraj Pancholi, Rhea Chakravarti, Shovik Chakravarti, and police officers Sachin Vaze and Parambir Singh. Prime Minister Narendra Modi has expressed gratitude to the people of Rajasthan following the BJP's victory in the urban local body elections. In a social media post, the Prime Minister said, "The party's win is a testament to the triumph of truth over the echo of lies." Mr. Modi said the people of Rajasthan have once again made it clear that they fully support the policies of good governance and development under the double-engine government. This will not only propel the state to new heights of progress, but also strengthen the government's resolve to bring prosperity to the lives of every individual, he added. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. India lead the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match on Sunday. Despite the early loss of Sanju Samson, Abhishek Sharma played a blistering innings of 82 off 32 balls supported by Ishan Kishan's 42 as India chased down target of 157 set by Afghanistan for the loss of 3 wickets in 13.4 overs. Earlier put to bat, Afghanistan posted 156 runs for the loss of 8 wickets in their stipulated 20 overs. The third match of the series will be played at the same venue on Thursday, and that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
3: சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், இது நாம நன்கு அறிந்த ஒரு சொற்றொடர். ஒரு மொழியை பயிலும்போது தொடர் பயிற்சி வந்து முக்கியமானதா இருக்கு. அந்த பயிற்சியின் மூலமாக நம் அகம் வந்து ஒரு மொழியோட இரண்டரை கலக்குது. அந்த இடத்திலிருந்து தான் நம்ம மொழி பயன்பாட்டை சரளமாக செய்ய முடியும். அதன் பிறகுதான் சிந்தனை வளம் வந்து நமக்கு மிகும். எடுத்துக்காட்டா, நோய்மை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நொந்து போயிட்டேன், ஒரு கடின உழைப்பிற்கு பிறகோ இல்லை வந்து மனச்சோர்விற்கு பிறகோ நாம் அடிக்கடி பயன்படுத்தும் சொல்லது நொந்து போயிட்டேன் அப்படின்றது. இந்த நோதல், நொந்து போதல் அப்படின்றதுல இருந்து தான் நொய்மை அப்படின்ற குண சொல் வந்து இருக்கு. இந்த நொய்மை திரிந்து நோய் என்றாகிறது. அப்ப ஒரு நோய், டிசீஸ், ஆங்கிலத்திலையும் பாருங்க, டிஸ் ஈஸ். ஈஸ் அப்படின்றது நம்ம இயல்பாக ஒரு நடுநிலையில் சீர்மையாக இருக்கும் ஒரு நிலை. அதே சிதைந்து போகும் பொழுது அதை டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். மற்றபடி நோய், டிசீஸ் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு ஆபத்து கிடையாது. அது ஒரு இயல்பிலிருந்து திரிந்த நிலை. உடலியலாகவோ உள்ளத்து நிலையிலோ திரிபு நிலை தான் நோய். நோயாளிகளை ஆங்கிலத்துல பேஷண்ட்டுங்கிறோம். அவர் எதையுமே அமைதியா நிதானமா தான் செய்ய முடியும், சத்தமா கத்த முடியாது. சோ மொழிக்கும் நோய்க்கும் உள்ள எடுத்துக்காட்டின் வழியா நான் வேற ஒரு பழக்கத்துக்கு வரேன். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் போல உடல் உறுதியும் நடைப்பழக்கமும் அப்படின்ற இதையும் அந்த சொற்றொடரோட நாம இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டியது இருக்கு. இந்த நோய்மை, பேஷண்ட், இந்த ஸ்டேட்டஸ் இல்லாம நாம வாழ்றதற்கு நடைப்பழக்கம் வெகுவா உதவுது. காரணம் என்னன்னா, மனிதனுடைய இயல்பிலேயே அவன் 1000 ஆண்டுகளாக நடந்து நடந்து உலகெங்கும் பரவியவன். இன்னைக்கு ஃபாசைல்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதனுடைய ஆதி தாய் வந்து ஆப்பிரிக்கால அந்த மண்டை ஓட்டில் கருப்பின தாய் தான் நமக்கு ஆதி தாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மனிதன் தான் உலகெங்கும் பல்வேறு இனங்களாக பல்வேறு நாட்டு மக்கள்களாக பரவி இன்னைக்கு நவீன உலகம் வேற ஒரு கலரை வந்து அடைஞ்சிருக்கு. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா அவன் நடந்துதான் போயிருக்கான். நம்ம புராணங்களில் சொல்வதை போல புஷ்பக விமானமோ இல்ல வந்து பறக்கும் குதிரைகளோ எல்லாம் அப்ப கிடையாது. உலகம் எங்கும் நடந்துதான் போயிருக்கான். அதற்கான சான்றுகளும் நிறைய இருக்கு. இப்ப வந்து மங்கோலிய நிலத்திலிருந்து அப்படியே நீங்க கிழக்கு புறமா போனா நம்மளுடைய நிலப்பகுதி வந்து அமெரிக்காவோட போய் சேர்ந்து இணையும். இரண்டு இனத்தவருடைய ஜெனட்டிக் இதுவும் முகங்களும் எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. இப்ப அதுக்கு இடையில கடல் கோள் வந்து நடுவுல அந்த நிலம் பிரிஞ்சிருச்சு. இப்ப இந்த நடையின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக தான் சொல்றேன். உலகெங்கும் நடந்த ஒரு சிற்றினம் நாம, இன்றைக்கு நம் வாழ்க்கை முறை நம் நடை பழக்கத்தை முற்றிலும் அற்றதாக ஆக்கிடுச்சு. நாம அமரும் சிற்றினமா மாறிட்டோம். அது நம்மளுடைய இயல்புக்கு எதிரான ஒண்ணு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ், தூக்க குறைபாடுகள், இது எல்லாமே உருவாகுது. இது எல்லாமே அமர்வின் மூலமாக வாழும் சிற்றினமா நம்ம மாறுறதுல இருக்க பிரச்சனை. இப்ப இதை போக்குவதற்கு உடற்பயிற்சி அவசியமாகுது. நம் மேசை ஒர்க்ல, அந்த டெஸ்க் ஜாப்ல 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய கழுத்தையும் இடுப்பையும் ஸ்ட்ரெச் செய்து கொள்ளலாம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து 100 மீட்டர் நடந்து திரும்பி வந்து அமரலாம். இப்படி செய்வதன் மூலமா நாம் உடலின் இயல்பான செயல்பாட்டை, அதோட ஜெனட்டிக் டெண்டன்சியை நாம தக்க வைத்துக் கொள்கிறோம். அடுத்து இதோட ஒரு பயிற்சி நிலை வந்து போதுமான இதை எய்துமா அப்படின்னா கிடையாது. நம்ம கடுமையான நடை, ஜாகிங்னு சொல்ற மென்னோட்டம் அல்லது ஸ்பிரிண்ட்ஸ், இதையும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திக்கணும். இது எல்லாரும் சொல்றதுதான், நான் ஒரு நினைவூட்டாக சொல்கிறேன். சித்திரம் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், அத்தோட உடல் உறுதியும் நடைப்பழக்கமும்னு சேர்த்துக்கோங்க.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. நேரலை கேட்கலாம் அருளசை பக்தி பாடல்கள்.

0: அனிதா கிருஷ்ணா அவர்கள் பாடிய மங்கள இசை கேட்டீர்கள். நேர்களே, நம்முடைய சிந்தனைக்காக. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பை நமக்கு தருகிறது. நேற்றைய தவறுகளை இன்று திருத்திக் கொள்ளலாம். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும். அதனால் இன்று முதல் நல்ல மாற்றத்தை தொடங்குவோம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேயர்களை கேட்ட அந்த பாடல் சி தினேஷ் பாடிய பாடல், ரிச்சர்ட் விஜய் அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது. நேயர்களே, நம்முடைய நினைவிற்கு, எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை கட்டுப்படுத்த முடியும். மனதில் அமைதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அமைதியான மனம் சரியான பாதையை காட்டும்.

அருளிசை பாடல்களை கேட்டீர்கள். நேயர்களே, உங்களுடைய சிந்தனைக்கு. ஒரு சிறிய அன்பான வார்த்தை கூட ஒருவரின் நாளை மாற்றிவிடும். நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம். அன்பை கொடுத்தால் அது படம் மலங்கு திரும்பி வரும். அன்புடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை. நேயர்களை, தொடர்ந்து கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

நேற்றை கேட்ட பாடல் மகாநதி சோபனா சுனந்தா இணைந்து பாடிய பாடல். எல் கிருஷ்ணன் அவர்களுடைய இசையமைப்பில் வரஸ்ரீ வரிகளில் ஒலித்தது. நேற்றை கேட்ட பாடலோடு அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: நேர்களை, மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18 to 22 degrees Celsius ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 6 to 10 degrees Celsius ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காட்சி நிரப்பதம் 70% to 90% மாலை நேர காட்சி நிரப்பதம் 40% to 60% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 to 8 kilometers அளவுக்கு வீசக்கூடும். தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்பு. பட்டாணி பயிரில் புசேரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டாசிம் 1 kilogram to 2 grams, காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60, and 75 நாட்களில் மான்கோசெப் 1 kilogram to 2 grams, குளோரோதனோனில் 1 kilogram to 2 grams என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துருவி மேலாண்மைக்கு விதைத்த 45 to 50 நாட்களில் 1 acre to 4 kilos குளோரோரான் ரானிரிப்ளோர் என்ற குறுனை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை நிர்வகிக்க காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 grams என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடைக்காலத்தில் ஒளிப்பொறியை நிர்வகிக்க தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும். இதன் மூலம் பறவைகள் அந்துப்பூச்சி புழுக்களை வேட்டையாடுவதற்கு ஏதுவாக அவற்றை வெளிப்படுத்தலாம். தாக்கப்பட்ட கிழங்கில் பெரிய குழிகள் உண்டாக்கி நாளடைவில் கிழங்கு அழுகிவிடும். ட்ரைகோடெர்மா ஃபாசிலஸ் மற்றும் மெட்டாரைசியம் போன்ற உயிர்கொல்லி பூச்சிகளை பயன்படுத்தி புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அசோஸ்பைரிலம் அல்லது ஃபாசிலஸ் அப்ராலிஸ் 25 grams மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 grams இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மைக்கு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45, and 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 liter தண்ணீருக்கு 0.50 grams என்ற அளவில் இடலாம். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அளிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நிலங்களில் தெளிக்க வேண்டும். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை முன்னறிவிப்பு.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிஜேபிக்கு அமோக வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை இன்ஜின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளையும் 47 நகராட்சி கவுன்சில்கள் மற்றும் 252 நகராட்சிகளையும் பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பிக்கானர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் இந்தியாவில் அந்த நிறுவனம் மேற்கொள்ளவிருக்கும் முதலீட்டிற்கு தமிழ்நாட்டையே விரும்பத்தக்க இடமாக கருதுவதாக கடிதம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டை சாத்தியமாக்கவும் தமிழ்நாட்டில் அதன் செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறுவவும் தேவையான அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கும் என்று தாம் உறுதியளித்திருப்பதாகவும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கும்பாபிஷேக ஏற்பாடுகள் குறித்து மதுரையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாமே எச்ஆர்என்சியின் தரப்புல கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. மற்ற துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சிறப்பான ஏற்பாடுகளை பக்தர்களுக்காக செஞ்சிருக்கிறோம். கோயிலை பொறுத்தவரை எல்இடி ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய இடங்களில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம். பொதுமக்கள் பார்ப்பதற்காக சிசிடிவி கேமராஸ் உடைய மானிட்டரிங் வந்து கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாத பைகள் எல்லாமே வந்து எச்ஆர்என்சி தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 9,000 பாசஸ் கொடுக்கிறோம். நம்ம அதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து நம்ம குழுக்கள் முறையில் கொடுக்கிறோம். அனைத்து தரப்பிலும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் 1,50,000 பேருக்கு மேல தரிசனம் பார்ப்பதற்காக இருப்பார்க்கிறோம். அவர்கள் வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாம பொறுமையாக தரிசனம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணியிருக்கோம்.
1: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே இந்த தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தமிழ்நாட்டிற்கு அவர் எந்த அளவு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் என்பது அவர் தமிழகம் திரும்பிய பிறகே தெரியவரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று யானைகள் அங்குள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானை உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டு முதுமலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யானைகளை மாயாற்றில் குளிக்க வைத்து பின்னர் சந்தனம் குங்குமம் மூலம் அலங்கரிக்கப்பட்டு முகாமில் யானைகள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டது. பின்னர் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த பொம்மி ஆகிய வளர்ப்பு யானைகள் கோவிலை 3 முறை சுற்றி மணியடித்தவாறு வந்தது. பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி பிளிரியபடி விநாயகர் பெருமானை வணங்கியது. அப்பொழுது விநாயகர் கோவிலின் முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த பிற யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி பிளிரி வழிபட்டன. இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். பின்பு யானைகளுக்கு சிறப்பு உணவான வெள்ளம், ராகி, பொங்கல், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, கரும்பு, பல சத்து வகைகள் அடங்கிய சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. தருமபுரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
5: திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த கடும் வெப்பத்தால் நகர்ப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பகல் நேரங்களில் வெளியே வர முடியாமல் முதியவர்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் மிதமான மழையானது பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
6: தருமபுரி மாவட்டத்தில் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் நல்ல மழை பெய்தது. பாலக்கோடு, மாரண்டள்ளி, சோமநள்ளி பகுதிகளில் 2 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இருவரி செய்திகள். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூர் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4 சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. விநாயகர் சதுர்த்தியொட்டி மும்பையில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்றார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேஷர் நம்கியல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை, களியக்கவிளை பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளை ஆட்சியர் பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். விநாயகர் சதுர்த்தியொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் நெரிசல் காரணமாக நெல்லையிலிருந்து சென்னை வரும் அனைத்து ரயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் மக்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் நேற்றிரவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது பருவநிலை மாற்றத்தால் பொய்த்து போகும் அறுவடைகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
2: பருவநிலை மாற்றத்தினால வந்து ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்கள் வந்து இன்னும் மனிதனுக்கு வந்து இன்னும் எங்கேயோ நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது. அங்கே நேபாளத்தில் வந்தது நாளைக்கு நீலகிரிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இப்பவுமே வந்து நிறைய இடங்களில் வந்து குடிநீர் சரிவர வர்றதில்லை அப்படின்னு சொல்லி அங்கங்கே குடங்களை எடுத்துக்கிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு குடம் தண்ணீர் வந்து 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கெல்லாம் விற்பனை செய்யப்படுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் குடிநீர். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இது ரொம்ப காலத்துக்கு முன்பு ஏற்பட்டது. அது வந்து இப்போ மறுபடியும் இந்த எல்நினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பருவநிலை மாற்றம் ஏற்படுது. நம்ம வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம், இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த வருடம் அடுத்த வருடத்திற்கான 2 வருடங்களுக்கான இயற்கை பேரிடர்கள் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து நம்ம கண்கூட பார்க்கிறோம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அறுவடைங்கிறது பொய்த்து போதல், இப்ப கிராப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஒன்று அந்த தாவரங்களுடைய அறுவடை வந்து ஒன்று தள்ளி போகுது. சில இடங்கள்ல அந்த அறுவடையை சுத்தமா பொய்த்து போகிற ஒரு சில காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு, பேரிக்காய், அப்புறம் அந்த நாவல் பழம், இந்த மாதிரியான சில பழங்களை வந்து நம்ம அந்தந்த சீசனில் கரெக்டாக அந்த பூக்கள் பூத்து காய்த்து அந்த அறுவடைகள்லாம் தயாராக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாவரமும் வந்து சில இடங்களில் வந்து பூக்கிறதே இல்லை. அப்படியே பூத்தாலும் இந்த மாதிரி பெய்யக்கூடிய அந்த அன்சீசனல் ரெயின் காரணமாக நிறைய அந்த பழங்கள்லாம் கொட்டி போயிருது, பூக்கள் பிஞ்சிலேயே வந்து கொட்டி போயிருது. அப்போ அந்த கிராப் வந்து ஃபெயிலியர் ஆகுது, அந்த குறிப்பிட்ட ஒரு சில பழங்கள் வந்து வராமலே போகுது அப்படின்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், அதையே உணவாக நம்பியிருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் இருக்கு. ஸோ அந்த ஒரு சுற்றுச்சூழல் அந்த உணவுச் சங்கிலி வந்து ஒரு அறுபடக்கூடிய ஒரு கட்டாயமும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மர அணில்கள், கரடி, இந்த மாதிரியான விலங்குகள் வந்து இந்த நாவல் பழத்தை வந்து ரொம்ப அதிகமாக சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்கள். நிறைய பறவைகள், நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள், நிறைய மிருகங்கள் வந்து இந்த மாதிரியான பழங்களையே சார்ந்திருக்குது. அப்போ இந்த நாவல், கொய்யா, பேரி, ஆரஞ்சு இது போன்ற பழங்கள் வந்து கிராப் ஃபெயிலியர் ஆயிடுது அல்லது தள்ளி போயிடுது அல்லது போதுமான ஒரு அறுவடைக்கு தயாரில்ல, சிறிய அளவில் கிடைக்குது அப்படிங்கும் போது இதை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுது. ஸோ அதற்கான உணவு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அது வேற வழி இல்லாமல் நம்ம குடியிருப்புள்ள ஊருக்குள்ள ரெகுலராக வர ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் நம்ம அன்றாடம் செய்தித்தாள்களில் பார்த்துட்டு இருக்கிறோம். கரடி வந்து ஊருக்குள்ளே வர்றது, அப்புறம் இந்த சிறுத்தை வந்து நம்ம நிறைய நாய்களையெல்லாம், வளர்ப்பு நாய்களையெல்லாம் வந்து வீட்டில் வந்து பிடிச்சிட்டு போகிறது, கால்நடைகளை வந்து தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரியான காட்சிகளை நம்ம அனுதினமும் பார்க்குறோம். ஸோ அதற்கான உணவுகள் வந்து வனத்துக்குள்ளே இல்லை, கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவைகள் ஊருக்குள் வருவதை வந்து நம்ம ஒருபோதும் தடுக்க முடியாது. அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சொல்லலாம். மனிதர்களுக்கான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, அறுவடை வந்து பொய்த்து போகுது, தலது தள்ளி போகுது. குறிப்பாக வந்து நிறைய பறவைகளினுடைய வருகையே வந்து இந்த பழங்களை சார்ந்து தான் இருக்குது. நிறைய பறவைகள் வந்து இங்கே பழுக்கக்கூடிய அந்த வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை சார்ந்து தான் வலசை வர பறவைகளே கூட வேறு மாநிலங்கள்லேருந்து, வேறு நாடுகள்லேருந்தெல்லாம் கூட நிறைய பறவைகள் வருது. அப்படி வர்ற பறவைகள் இங்கே இருக்கக்கூடிய பழங்களை, இங்கே இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை தான் சார்ந்து வருது. இப்போ அவைகளே வந்து பொய்த்து போகுது அல்லது இல்லாமல் போகுதுங்கும் பொழுது அந்த பறவைகளுடைய வருகையும் கூட தள்ளி போகும் அல்லது வராமலே கூட போகும். அப்போ அந்த விலங்குகள் தங்களுடைய வனங்களுக்குள்ள தனக்கான தண்ணீர், குடிநீர் இல்லாத பட்சத்தில் அது ஊருக்குள்ளே வர்றது வந்து தவிர்க்க முடியாத விஷயமாகுது. அப்புறம் இதை எப்படித்தான் இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய செயற்கையாக அங்கங்கே குடிநீர் தொட்டிகள்லாம் அமைத்து தராங்க வனத்துறையினர். இப்போ யானைகள் அந்த மாதிரியான மிருகங்கள் வந்து குடிநீர் தேவைக்காக அங்கே வந்து தண்ணீர் ஒப்பும் பொழுது அந்த தண்ணீரை பருகிட்டு ஓரளவுக்கு அந்த ஊருக்குள்ளே வர்றதை வந்து குறைக்கிற மாதிரியான சில செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பறவைகள் வந்து இந்த பழங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பறவைகள், அதேமாரி வண்ணத்து பூச்சிகள், நிறைய இதை சார்ந்து இருக்கக்கூடிய விலங்கினங்கள், பறவையினங்களும் நம்ம வந்து அதை கணக்கில் எடுத்துக்கணும்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை பருவநிலை மாற்றத்தால் பொய்த்து போகும் அறுவடைகள் குறித்து தகவல்களை வழங்கினார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
3: நிலையத்தில் நேரம் 7 மணி.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர். கழுத்து வலி குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
0: இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கழுத்து வலி. கழுத்து வலி வந்து திருமண பக்கம்லாம் இருக்கு, திரும்ப முடியாத அளவுக்கும் இருக்கு. நிறைய பேருக்கு குனிய முடியல, ஒரு மேலே கழுத்தை நிமித்தி மேலே பார்க்க முடியல, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் நிறைய பேர் வராங்க. என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, மெயினாக வந்து நம்ம செய்கிற வேலை கழுத்தை வந்து ரொம்பவே குனிஞ்ச மாதிரியே வச்சுட்ருக்கோம். கழுத்தை நிமித்தி வச்சு நம்ம வேலை அதிகமாக செய்யறதில்ல, கழுத்தை ரொம்பவே குனிஞ்சு வச்சுட்ருக்கோம். வீட்டு வேலை செய்கிற பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாக குனிஞ்சு வச்சுட்ருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு, வீட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல நம்ம கைக்கு வர ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபோன். இப்போ சீரியல் பார்க்கறது கூட குறைஞ்சி போச்சு, சீரியல் எல்லாத்தையும் கூட நம்ம ஃபோன்லேயே பார்த்து பழகிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது, கழுத்தை வந்து ஒரு மாதிரி குனிஞ்ச பொசிஷன்லேயே நிறைய நேரம் வச்சிருக்கனால கழுத்தை சுற்றி இருக்கிற தசைகள் வந்து இறுக ஆரம்பிக்கும். கழுத்தை சுற்றி இருக்கிற தசைகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பின்பக்கம் இருக்கிற கழுத்தோட தசைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். கழுத்தை சுற்றி சைடில் இருக்கிற தசைகளும் ரொம்ப இறுகிடும். அப்போ அந்த இறுக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்பைனல் கார்டில் வர அந்த ஏழு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஜவ்வு டிஸ்க்குன்னு சொல்லுவோம், அந்த டிஸ்க்கு விலகிறதுக்கு ஏதுவாக அந்த ஸ்பைனல் கார்டு வந்து இருக்கும். ஸ்பைனல் கார்டு இருக்கும்னா எலும்பு இருக்குமா, கிடையாது. அந்த எலும்பை பிடிச்சிட்டு இருக்கிற தசைகள் இருக்கும். அப்புறம் வந்து இந்த லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், சில ஜவ்வு லிகமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், அந்த லிகமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் இறுகி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்கை வந்து வெளியே தள்ளும். அந்த டிஸ்க் ஏன் வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிஸ்க் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். ஒரு பக்கத்தில் ப்ரெஷர் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் வந்து அது விலகி கொஞ்சம் வந்து பல்ஜ் ஆயிரும். அந்த பல்ஜ் ஆகிறது ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து விலகி போய் நரம்புல உட்காந்து அழுத்த ஆரம்பிச்சு. ஸோ இந்த விஷயம் தான் கழுத்து வலிக்கு மெயினான காரணம். ஸோ இந்த கழுத்து வலி வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன பிரச்சனை கொடுக்கும் அந்த கழுத்து வலினால? கழுத்து மட்டும்தான் வலிக்குமா? கிடையவே கிடையாது. அந்த கழுத்து வலி வந்து தோள்பட்டையில் வலியாக தெரியும், தோல் வலியாக தான் தெரியும், முதுகு வலியாக தெரியும். சிலருக்கு வந்து இந்த எல்போ பெயினாக தெரியும், சிலருக்கு கை விரல் வந்து மறத்து போகலாம். எல்லா விரலும் மறத்து போகுமானா? கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் மறத்து போகும், ஒரு சிலருக்கு வந்து சுண்டு விரல்லேருந்து மறத்து போக ஆரம்பிக்கும். இந்த விஷயங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு கையை மடக்கும் போது, இந்த விரல்களை மடக்கும் போது வலி அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு இந்த நடுமுதுகில் ஒரு வலி, அப்படியே பிடிச்ச மாதிரி மூச்சு பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும். இன்னும் சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெஞ்சு வலி மாதிரி இருக்கும். இதுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி இசிஜி எடுத்து பார்த்தேன், எக்கோ எடுத்து பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், எல்லாம் நார்மல்ன்றாங்க, ஆனால் வலி போல. இந்த மாதிரியான வலி இருக்கும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி, ஒரு பக்கம் தலைவலி இருந்துகிட்ருக்கும், அந்த தலைவலினால் தலை சுத்தல் கூட இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்தல் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கூட்டமான இடத்துல இவங்க மட்டும் போய் ஒரு மூலையில் நின்று ஒரு டேபிளையாவது பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கழுத்துனால வரலாம், நிறைய பேருக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் மாத்திரை எடுத்துக்கிறதோ மருந்து எடுத்துக்கிறதோ வந்து உங்களை உடம்பை வந்து இன்னும் கஷ்டப்படுத்தும், நிறைய சைட் எஃபெக்ட் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டரை போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து ப்ராப்பரான ஒரு அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. அசஸ்மெண்ட் அப்படின்னா உங்கள் உடம்புல எதனால் வலி வருது, கழுத்தில் இந்த இடத்துல வலி இருந்துருக்குன்னா எந்தெந்த இடத்துல பாதிச்சிருக்கு, அது எதில் பாதிச்சதுனால எந்தெந்த நரம்பு பாதிச்சிருக்கு. இப்போ ஏழு எலும்பு இருக்குன்னு சொல்கிறோம், C1, C2, C3, C4 அப்படின்னு சொல்லி நரம்புகளும் அதே மாதிரி வருது. ஸோ எந்த நரம்பில் எந்த ரூட் பாதிச்சிருக்கு, அந்த ரூட்லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வலியை வந்து அது கொடுக்குது, இல்லை கை கால் மறுத்து போகிறது அது கொடுக்குது அப்படின்றத வந்து ப்ராப்பராக ஆராய்ஞ்சு அதுக்குண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சிகிச்சையை வந்து ஃபிசியோதெரபியில் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ.
4: கழுத்து வலி குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேர்களே, இன்று சர்வதேச ஜனநாயக நாள் அனுசரிக்கப்படுகிறது. மக்களாட்சியின் முக்கியத்துவம், அதன் கொள்கைகள் மற்றும் சவால்கள் குறித்து உலக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கம். மக்களாட்சி என்பது ஒரு நாட்டின் குடிமக்கள் தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் அரசின் கொள்கைகளில் பங்கு பெறுவதற்கும் உள்ள உரிமையாகும். இது சுதந்திரம், சமத்துவம், நீதிக்கான அடித்தளமாக அமைகிறது. மக்களாட்சி வலுவாக இருக்க குடிமக்கள் அனைவரும் தங்கள் உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து செயல்பட வேண்டும். இந்த நாள் மக்களாட்சியை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் உலக சமூகத்திற்கு ஓர் அழைப்பு விடுக்கிறது. ஜனநாயகம் மக்களின் குரல், அதை ஓங்கி ஒலிக்கச் செய்வோம். வாக்களிப்பது நமது கடமை, வலுவான ஜனநாயகம் நமது உரிமை.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: கலைக்கதிர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: இதில் கேட்ட பாடல் ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து தேவன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். மணிஷர்மாவோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குடும்ப வன்முறை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்துட்டு குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இப்ப வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், வன்முறை, அதாவது பெண்களுக்கு வந்துட்டு ஒரு வன்முறை படுத்துறது. யூஸ்வலா அது வந்துட்டு யார் பண்றதுன்னா, இந்த மேல் எதுக்கு வரும்போது மேல் பேஸ்டாவும் இருக்கும், மேல் பேஸ்ட் வரும்போது ஃபீமேலாவும் இருக்கும். ஆனா நாம இப்ப ஸ்பெசிபிக்கா பேச போறது வந்துட்டு ஃபீமேல் வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ்னால எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, அது மூலமா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் எப்படி கொடுக்கலாம், அவங்களுக்கு உண்டான சட்டத்தை பத்தி நம்ம எப்படி சொல்ல முடியும், அதுக்கு உண்டான என்னென்ன ஆக்ட் வந்துட்டு அவங்க ரெஃபர் பண்ணலாம், எப்படி கேஸ் ஃபைல் பண்ணலாம், எப்படி அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம், எப்படி கோர்ட்ல போயிட்டு அதை வந்துட்டு அவங்க கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெண்டு மூணு ஆக்டை கொண்டு வந்திருக்கேன். அதில் முதல்ல நான் எடுத்தது வந்துட்டு குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் வந்துட்டு எப்போ வந்துச்சுன்னா 2005. நிறைய அமெண்ட்மெண்ட்டும் வந்திருக்கு. அதுக்குண்டான சில கேஸ் லாஸ் எல்லாம் நான் நடுவில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்லவும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த வன்முறை அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம எடுத்துட்டோம்னா, நிறைய பேத்துக்கு, நிறைய விமென்ஸ்க்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் மூலமாவோ இல்ல அவங்களோட சிஸ்டர்ஸோ இல்ல அவங்களோட மதர் அண்ட் லா, இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனா இது வந்துட்டு வெளியில சோசியல் விஷயங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோக்கு வருது கிடையாது. ஏன் வருது இல்லைன்னா, அவங்களோட ஃபேமிலி அண்ட் சோசியல் ஸ்டிக்மானால வருது கிடையாது. இப்ப வந்துட்டு டாமினேஷன்ஸ் அப்படின்ற டாபிக் எல்லாம் பெருசா இருக்கு. மேல் டாமினேஷன்

0: அதிக மார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இப்போ ஒரு விமனுக்கு வந்துட்டு இந்த வன்முறை, அதாவது எஸ்பெஷலி கல்யாணம் ஆன விமன்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா வெளியிலே வருது கிடையாது. ஏன் வருது இல்ல, நாலு பேர் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா, இல்ல நம்ம ஃபேமிலியில ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா, இல்ல நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா, அந்த மாதிரிதான் சொல்றாங்க தவிர்த்து அவங்க கோர்ட்ல போய் தைரியமா இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அவங்க நினைக்கிறது. ரீசெண்டா மேபி கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கு, ஆனா முன்னாடி எல்லாம் அந்த டெவலப்மெண்ட் கிடையாது. சில ஒரு விஷயம் எல்லாம் சொல்றேன். இல்ல வந்துட்டு நம்ம வந்து சிவிலாவும் டிவோர்ஸ் ஆவும் ஃபைல் பண்ணலாம், இல்ல கிரிமினல் சைட்ல வந்துட்டு செக்ஷன் 498 of IPC, அதாவது இது வந்துட்டு எது பத்தி பேசும்னா, அவங்களோட ஒரு பெண்ணுக்கு எதிரான அவரது கணவர் அல்லது கணவரின் உறவினர்களால் செய்யப்படும் குடும்பங்களை பற்றி சொல்ற விஷயம், அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு டார்ச்சர் பண்றது அந்த மாதிரி விஷயத்தை பத்தி எல்லாம் இந்த செக்ஷன் சொல்லும். அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும். கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ் இல்ல, இது அஃபென்ஸ் தான் கண்டிப்பா, நீங்க யோசிக்கவே வேணாம், டவுட்டே வேணாம், இது ஒரு அஃபென்ஸ் தான். எவ்வளோ பொண்ணுங்க, எவ்வளோ விமென்ஸ், எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வர்ற டாபிக் தான் இந்த அண்டர் செக்ஷன் 498 ஆஃப் IPC. நான் வந்துட்டு BNSSஓ இல்ல BNS ரெஃபர் பண்ணல, வெறும் IPC மட்டும் தான் சொல்றேன். இப்போ சில வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றது வந்துட்டு இன்னொரு விமென்னாலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இல்ல அவங்களே அவங்களுக்கு ஸ்டாண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியும். சில கேஸ் லாஸ் எல்லாம் நான் சொல்ல விரும்புறேன். பிரான்சிஸ் கொரைல் முலி வர்சஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் AIR 1981. இதுல வந்துட்டு சில, இது ஒரு ஃபேமஸ் கேஸ் லா, அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லி இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லி.
1: இதுவரை குடும்ப வன்முறை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள் வழங்கிய சட்ட ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2,000 ரூபாய் வரையிலான UPI பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணம் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் December 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளவில் முக்கிய நாடுகளுக்கு இடையே மோதல்கள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த உச்சிமாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். புதுதில்லி கூட்டு பிரகடனத்தை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டதாகவும் அமைச்சர் கூறினார். அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, உலகளாவிய வர்த்தகம் மற்றும் விநியோகச் சங்கிலியில் தடையற்ற இயக்கம், மக்களுடனான இணைப்பு போன்றவற்றில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசிய மோதல் விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத நடவடிக்கைகள் மிகப்பெரிய குற்றம் என்பதை பிரிக்ஸ் நாடுகள் தெளிவுபட எடுத்துரைத்ததாகவும், பெகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை எந்தவொரு வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபட தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். 2,000 ரூபாய் வரையிலான UPI பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ரூபே கார்டுகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. UPI பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பை நிதியமைச்சகம் வெளியிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் UPI பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீதித்துறையில்

0: தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நீதிபதிகளுக்கு எதிரான புகார்களை கையாள்வதற்கு உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நீதித்துறையின் தூண்களாக வெளிப்படைத்தன்மையும் பொதுமக்களின் நம்பிக்கையும் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதித்துறையின் மீதான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளிவிட முடியாது என்றும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுதில்லியில் உள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்றார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், விநாயகரின் அருள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது இல்லத்திற்கு பிரதமர் வந்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தெரிவித்துள்ளார். விநாயகர் அனைத்து தடைகளையும் நீக்கி மக்களுக்கு நன்மையை அளிக்க தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பூட்டான் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவித்துள்ளது. பூட்டான் நாட்டின் தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் திரு கியானேஷ்குமார் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளிலும் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. பிக்கானீர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஜோத்பூர், ஆழ்வார், அஜ்மீர், பாலி மாநகராட்சிகளை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. 47 நகராட்சி கவுன்சில்களிலும் 252 நகராட்சிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த வெற்றி உணர்த்துவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 13 தேதி தொடங்கி நள்ளிரவு 12 மணி முதல் மாலை 6 மணி வரை முசாஃபூர் தல்கேபார் வழித்தடத்தில் 600 மெகாவாட் மின்சாரமும், தனக்பூர் மகேந்திரநகர் வழித்தடத்தில் 54 கிலோவாட் மெகா மின்சாரமும் வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்பட வேண்டிய மின்சாரத்தின் அளவு குறித்து வரும் டிசம்பர் மாதத்தில் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நேரிட்ட வெள்ள பாதிப்பால் நேபாளத்தின் நீர்மின் கட்டமைப்பில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு அந்நாட்டின் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. செங்கடலுக்கு அருகே மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் தங்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் ஹவுதி அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தையை வளைகுடா நாடுகள் ஒத்திவைத்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் காரணமாகவும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை கருத்தில் கொண்டும் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக வளைகுடா நாடுகள் அறிவித்துள்ளன. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புதல் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், தாக்குதல் எப்போது நிறுத்தப்படும் என்ற தகவலை அதில் வெளியிடவில்லை. தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கு நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தகவலையும் திரு ட்ரம்ப் அதில் குறிப்பிடவில்லை. இதனிடையே தாக்குதலை நிறுத்துவதற்கு யுக்ரைன் சம்மதித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகை வரவேற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அணி 3 போட்டிகள் கொண்ட 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. நேற்று முன்தினம் முடிவடைந்த முதலாவது போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2,000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் FM 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி FM 101.8 குட் மார்னிங் நீல் கிரேஸ். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களுக்கு வழிகாட்டுது. நல்ல செயல்கள் நல்ல பழக்க வழக்கங்களாக மாறுதுங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றிடுது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல பழக்கத்துடன் நம்ம தொடங்கலாம். சோ குட் மார்னிங் நீல் கிரேஸ் நிகழ்ச்சியோட இன்று ஒரு அழகான நாள் அப்படின்னே சொல்லலாம். எனர்ஜெட்டிக்கான டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நாளில் ஒரு அழகான ஒரு சின்ன கதையோடு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் 2 விதைகளை விதைச்சாராம். 2 விதைகளும் ஒரே நேரத்தில் மண்ணில் விழுந்துச்சு. ஒரே தண்ணீரை பெற்றிருக்கு, ஒரே சூரிய ஒளியும் கிடைச்சிருக்கு. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஃபஸ்ட்டு முதட்ட விதை கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அது மண்ணை தள்ளிட்டு மேலே வந்திருக்கு. வெயில் அதிகமாக இருக்குமோ, மழை வருமோ, என்னை யாராவது மிதிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படலைங்க. ஆனால் 2வது விதை மட்டும் மண்ணுக்குள்ளேயே இருந்துச்சான். அது என்ன நினைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலே வந்தால் எனக்கு என்ன ஆகும், வெயில் என்ன கரிக்கிறோமோ, இல்லை மழையால் நான் அடித்து செல்லப்படுவேனோ, இல்லை பறவைகள் என்ன சாப்பிட்ருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே வராமல் மண்ணுக்குள்ளேயே இருந்துச்சான். சில நாட்களும் போயிடுச்சு. முதல் விலை ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. அது பெரிய மரமாகி ஒரு நாள் மரத்தின் கீழே எல்லாரும் நிழல் தேடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்பொழுது 2வது விதை தான் அப்போதான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நான் தோல்வி அடைந்தது என்னுடைய திறமை இல்லாததுனால கிடையாது, நான் முயற்சி செய்ய பயந்ததுனால்தான் நான் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி நினச்சிச்சான். ஸோ இன்னைக்கு வாழ்க்கையும் நம்ம அப்படிதாங்க இருக்கு. நம்மளுடைய பல பேர் நல்ல வாய்ப்பு வந்தால் என்னால் முடியுமா எப்படின்னு சொல்லி முதல்ல பயப்படுறாங்க. முயற்சி செய்ய வேண்டும் என்றால் தோல்வி வந்துவிட்டால் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். முயற்சி செய்யணுன்ற யோசனை இருந்தால் கூட தோல்வி வந்து என்னை வந்து தோற்கடிச்சிருமோ அப்படின்னு சில பேர் பயப்படுறாங்க. ஸோ நிலவில வைத்து கொள்ளலாம். ஒரு விதை மரமாக மாறுவதற்கு முதலில் மண்ணை உடைத்து கொண்டு தான் வெளியே வரணும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய உயரத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நம்முடைய பயத்தை வந்து ஃபஸ்ட்டு உடைக்கணுங்க. ஒரு சிறிய அடியை எடுத்து வைக்கணும். ஸோ இன்று நீங்கள் எடுக்க போகும் அந்த ஒரு சிறிய முயற்சி நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கலாம். ஸோ இந்த காலையில் உங்களுக்கான ஒரு சின்ன மெசேஜ் என்ன அப்படின்னா, முடியுமா அப்படின்னு கேட்கறத விட முயற்சி செய்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுங்கள். ஏனென்றால் வெற்றி அப்படின்றது ஒரே நாளில் உருவாகிறதில்ல. வெற்றிக்கான முதல் நாள் நீங்கள் முயற்சி செய்ய தொடங்கும் அந்த நாள்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ இன்ற புதிய காலை ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். பயத்தை விட்டுடுங்க, நன்மையை எடுத்துக்கொள்ளுங்க, நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சிறிய அடியை இன்று எடுத்து வைங்க. ஸோ இனிய காலை வணக்கம். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நம்பிக்கையினாலும் சந்தோஷத்தினாலும் வெற்றியாலும் நிறைந்திருக்கட்டும். குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து கிபில் கபிலன் பாடிய பாடல், திபு நினன் தாமஸ் அவர்களுடைய இசையமைப்பில் ஜி கே பி வரிகளில் ஒலித்தது.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்கிரீஸ், இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்.
0: நேர்களை இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிங்க, ஊட்டியோட வெதர் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ காலை நேரம் வானம் வந்து மேகமூட்டத்துடன் இருக்கும், குளிர்ச்சியான சூழலும் காணப்படுங்க. இன்னைக்கு அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 21-21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்ச வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கும். இன்னைக்கு மழை, மத்தியான நேரத்தில் மழை வர அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ வெளியே போய் எல்லா வெளியே போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடை எடுத்துட்டு போங்க. மலைப்பாதைகளில் மழையால் சாலைகள் ஈரமாக இருக்கலாம், ஆனால் வாகன ஓட்டிகள் கொஞ்சம் கவனமாக போகலாம். குளிர்ந்த காற்று, மெல்லிய சாரல், பசுமையான மலைகள், இதுதாங்க நம்மளுடைய ஊட்டி. ஸோ இயற்கை தினமும் எழுதும் ஒரு அழகான கவிதை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ரொம்பவே குளிராக இருக்கும், குளிர்ச்சியான சூழல் காணப்படும் இந்த நேரத்தில் ஒரு சூடான தேநீர் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஊட்டி காலைக்கு வேற லெவல் அழகாகவே இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு மழை வர அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியே போகிறவங்க எல்லாம் கூட எடுத்துகிட்டு போங்க, ரெயின் கோட் எடுத்துகிட்டு போங்க, கொஞ்சம் சூடாக போங்க. இல்லாட்டி வந்துட்டு இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு அதிகமாக கோல்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த குளிர்ச்சியான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அழகான பாடலோடு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த பாடல் டியூட் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியோ நிதூட்டிய ஃபேமிலி 101.8 எல்லாமே செம ஹிட்டு.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

படிப்படியாக வீழ்ச்சி என்று சொல்வார்களே, அந்த வீழ்ச்சியை இன்று ஒரே நாளில் நகை விழம்பர் அடைந்துவிட்டார். சறுக்கி விழ நேர்வது உண்டுதான். ஆனால் இவ்வளவு உயரத்திலிருந்து சறுக்கி விழுந்திருக்க கூடாது. முழங்கால்களிலும் கைமூட்டுகளிலும் பலமான அடிகள் பட்டிருந்தன. இடுப்பிலோ காலிலோ எங்கோ மிகவும் பலமான அடி பட்டிருந்தது என்றும் அவரால் உணர முடிந்தது. உடலில் வார்த்தைகளால் அளவிட்டு உரைக்க முடியாத சோர்வு தெரிந்தது. நிலவறையின் கடைசி படிக்கும் கீழே நிலை குலைந்து உருண்டு விழுந்தபோது அவருடைய கண்முன் எல்லாம் தழைகீழாக சுழல்வது போல தெரிந்தது. வலது கால் பாதத்தை அழுத்தி ஊன்றிக்கொண்டு உந்தி எழுந்திருக்க முயன்றார். அவர் எழ முடியவில்லை. ஆண்டு கணக்கில் பிணியுற்று முடங்கி கிடந்தது போல உடம்பு வலித்தது. இரண்டு கால்களில் ஏதோ ஒன்றில் எலும்பு முறிந்திருக்குமோ என்று பயமும் நடுக்கமும் பிறந்தபோது கருங்கல்லாய் இறுகி போயிருந்த அந்த கொடியவருக்கு கூட கோவென்று கதறி அழுதுவிட வேண்டும் போல் வருத்தமாக இருந்தது. முழங்கால்களிலும் இரத்தமும் கசிய தொடங்கிவிட்டது. இதே பெருநிதி செல்வரின் மாளிகைக்கு கீழே உள்ள இரகசிய சிறை கூடங்களிலும் கொடிய விலங்குகள் அடைக்கப்பட்டிருக்கும் கராக்கிருகங்களிலும் இப்போது தான் வைக்கப்பட்டிருப்பது போல பலரை பல சமயங்களில் முன்பு தன் கைகளாலேயே தள்ளி அடைத்ததையெல்லாம் வரிசையாக நினைத்து பார்த்தார் நகை விழம்பர். நாய்க்கு சோறு வைப்பது போல் இன்று தனக்கும் சோறும் நீரும் வைக்கப்பட்டதை தான் கேவலமாக எண்ணுவதைப் போலத்தானே அவர்களும் அன்று எண்ணி துடித்திருப்பார்கள் என்று ஞாபகம் உண்டாயிற்று அவருக்கு. அப்போது தான் நிதியறையின் படிகளிலிருந்து மட்டும் சறுக்கியிருப்பதாக அவர் நினைக்கவில்லை. வாழ்க்கையில் தன்னுடைய எல்லா நம்பிக்கைகளிலிருந்துமே சறுக்கியிருப்பதாக தோன்றியது அவருக்கு. மனைவி, மக்கள், உள்ளம், உறவு எதுவுமே இல்லாமல் யாருக்காக இவ்வளவு கொடுமையாக வாழ்ந்தோம் என்று நினைத்து பார்க்க முயன்றார் அவர். கொடுமையாக வாழ்ந்தோமா அல்லது பொய்யாக வாழ்ந்தோமா என்று தனக்குத்தானே அவர் கேட்டுக்கொண்ட கேள்வி இரண்டு பிரிவுகளாக கிளைத்தது. இந்த வினாடி வரையில் என்னென்ன பாவங்களையும் கொடுமைகளையும் நான் செய்திருக்கிறேன் என்று தனக்குத்தானே பிரித்து எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே அவருக்கு ஏற்படவில்லை. காரணம், தான் செய்யாமல் எஞ்சி போகும்படி விட்ட பாவம் ஒன்றுமில்லை என்று அவருக்கே தெரிந்திருந்தது. அவர் தன் மனதில் தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட இரண்டு கேள்விகளுக்கு விடையே கிடைக்கவில்லை. இதுவரை நல்லதாக என்ன செய்தோம், கெட்டதாக என்ன செய்யவில்லை? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்பதை தவிர வேறு பதில் ஏதும் அவருடைய மனதிலிருந்து எழவே இல்லை. தன்னுடைய பெயரின் பொருளுக்கு சிறிது கூட பொருத்தமில்லாமலே தான் வாழ்ந்திருப்பதாக நினைவுக்கு வந்தது அவருக்கு. நகை வேழம்பர் என்றால் பிறருக்கு சிரிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக்குகிற பரியாசகர் என்றுதான் காவிரி பூம்பட்டினத்து கூத்தரங்கங்களிலும் நாடக கலைஞர்களிடையேயும் பொருள்படுவது வழக்கம். தானும் எப்போதோ ஒரு காலத்தில் அப்படி சில ஆண்டுகள் இருந்ததை கடந்த காலத்து கழிவிறக்கமாக அவரால் நினைத்து கொள்ள முடிந்தது. இப்படி மாறிய பின்பு தன் பழைய பெயருக்கு ஏற்ப தான் யாருக்கும் சிரிப்போ மகிழ்ச்சியோ ஏற்படுத்தியதாக அவருக்கு ஞாபகம் இல்லை. பூம்புகாரின் பட்டின பாக்கமும் மறுவூர் பாக்கமும் சந்திக்கிற நாளங்காடியின் கலகலப்பான இடத்தில் கூத்தரங்கம் ஒன்றில் அவர் புகழ்பெற்ற நகைச்சுவை விளம்பராக இருந்த காலம். அதிலிருந்து மாறிய போதே பொய்யாய் போய்விட்டது. பெருநிதி செல்வரோடு தொடர்பும் பழக்கமும் ஏற்பட்ட பின் வஞ்சகப்பேயாய் தான் வாழ்ந்த கொடிய வாழ்க்கையும் இப்படி இன்று அடைப்பட்ட பின்னர் இந்த வினாடியிலிருந்து பொய்யாய் போய்விட்டது. இப்படி எத்தனை எத்தனை பொய்கள்! படியிலிருந்து உருண்டு விழுந்ததும், காலை ஊன்றி எழ முடியாமல் போன போது, சென்ற வினாடி வரை கால் ஊன்றி நடந்ததும் பொய்யாய் போய்விட்டது. நடந்தவை எல்லாம் பொய்யாகவும், நடக்கின்றவையெல்லாம் உண்மையாகவும், நடக்க இருப்பவையெல்லாம் சந்தேகங்களாகவும் தன் வாழ்க்கையே மாற்றிக்கொண்டு தாம் என்றிருந்தோ கெட்டுப்போய்விட்ட கொடுமையை நினைத்து நினைத்து கண்ணீர் வற்றுகிறவரை அழவேண்டும் போல் இருந்தது அவருக்கு. இந்த ஏலாமையும் பயமும் கூட சில கணங்கள்தான் நீடித்தது. மனம் சபலப்பட்டு மாறி மறுபடியும் கொடுமையில் நம்பிக்கை வந்த கணத்தில் காலை ஊன்றி எழ முயல்வதும், எழ முடியவில்லை, எலும்பு முறிந்துதான் போயிருக்கிறது என்று உணர்கிற கணத்தில் அழுது விடுவது போல் தளர்வதுமாக அந்த நேரத்தில் அந்த நிலவரையில் கணத்திற்கு கணம் பொய்யாயிருந்தது நகை விழம்பருடைய காலம். இனிமேலும் தனக்கு சமயமும் பொருத்தமாக வாய்த்து உடம்பிலும் வலிமை இருந்தால் அந்த வாய்ப்பை தவறவிடாமல் எதிரியை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று இப்போது கூட வைரமாகவும் கொடுமையாகவும் நினைப்பதற்கு அவர்

முடிந்தது. ஆனால் எரியுண்டு போன படகில் பட்ட தீக்காயங்களும், கடலில் நெடுந்தொலைவு நீந்தி வந்த களைப்பும் பசியும், படிகளில் பயங்கரமாக சறுக்கி விழுந்த வேதனையும் சேர்த்து, தனக்கு கெடுதல் செய்ய வேண்டிய கெட்ட கோள்கள் எல்லாம் இனி உன்னை இப்படியே விடமாட்டோம் என்று ஒன்றாக சேர்த்து வந்து வளைத்து கொண்டு விட்டார் போல அவரை மலைப்படைய செய்திருந்தன. அவர் வீழ்ந்து விட்டார். இப்போது நிச்சயமாக வீழ்ந்தே விட்டார். நிதியறையின் எதிர்ப்புறத்திலிருந்து இருளடைந்த சுவர் திடீரென்று பிளப்பது போலவும், அந்த பிளவிலிருந்து ஒரு புலி பயங்கரமாக பாய்ந்து கொண்டு வருவது போலவும், அந்த புலியே அருகில் வரும்பொழுது பெருநிதி செல்வராக மாறிவிடுவது போலவும் பிரம்மையான பொய்க்காட்சிகள் அவர் கண்ணில் தெரிந்தன. தானும் புலியாக மாறி எதிர்த்து போராடுவது போல கற்பனை செய்ய முயன்றார் அவர். மரணாவஸ்தை மரணாவஸ்தை என்று சொல்கிறார்களே, அது இப்படித்தான் இருக்குமோ என்று அப்போது நினைக்க தோன்றியது நகை வேழம்பருக்கு. இப்படி நினைத்தபோது தன்னை சுற்றிலும் காலனின் கொடிய பாசக்கயிறுகள் சுழன்று சுழன்று வீசப்பட்டு விழுவது போலவும், தான் அந்த கொடிய பாசத்தில் சிக்கிக்கொண்டு விடாமல் தப்பித்துவிட உடனே முயல வேண்டும் போலவும் அவருக்கு தோன்றியது. பதறி எழுந்து அங்கிருந்து ஓடிவிடும் நோக்கத்துடன் வலது கால் பாதத்தை பதித்து ஊன்றி மேலே எழ முயன்று மறுபடி கீழேயே விழுந்தார் அவர். அப்படி விழுந்ததும் அவருக்கு முன்னைவிட தளர்ச்சி பெருகியது. முழங்கால்களை தொட்டு பார்த்து கொண்டார். தொட்ட இடத்தில் இரத்தம் பச்சையாகப்பட்டு கை நனைந்தது. பாவத்தை தொடுவது போல அவருக்கே அருவறுப்பாக இருந்தது அப்போது. உன் உயிரை கொடுத்துவிடு, இனிமேல் நீ வாழ்வதை கூட பொய்யாக்கிவிட வேண்டும் என்று யாரோ பேய்க்கூச்சல் இட்டுக்கொண்டே வந்து தன் கழுத்தை இறுக்குவது போல இருந்தது அவருக்கு. அந்த வினாடியில் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது மெய்யா பொய்யா என்று புரியாமல் அவர் உடல் நடுநடுங்கி நினைவிழப்பது போல தலை சாய்ந்தார். இருட்டில் அடைப்பட்டு கிடந்த வௌவால் ஒன்று தன் சிறகுகளை படபடவென்று அடித்துக்கொண்டு அவருடைய தலைக்கு மேல் பறந்துவிட்டு மீண்டும் தன்னுடைய பழைய இடத்தில் போய் தலைகீழாக தொங்கியது.

நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: பிரமணம் தென்றலின் தாலாட்டு மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்.
1: நீங்க கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ் கேட்டு இருக்க நேரம் 7:48 ஆயிடுச்சுங்க. சோ குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில ஊட்டியோட ஒரு புதிய அப்டேட் தெரிஞ்சுக்காம போனா நல்லா இருக்குமா என்ன? சோ ஊட்டி மக்களுக்கும் சரி, குறிப்பா நம்மளுடைய குட்டீஸுக்கும் இளம் விளையாட்டு வீரர்களுக்கும் உங்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் அப்டேட் தான் இப்ப நான் சொல்ல போறேன். எல்லாருமே நல்லா தெளிவா கேட்டுக்கலாம். ஊட்டியில ஒரு புதுசா ஸ்கேட்டிங் மைதானம் ரெடி ஆயிருக்குங்க. எங்க அப்படின்னா நம்மளுடைய பட்ஃபயர் பகுதியில ரெடி ஆயிருக்கு. தமிழக அரசின் விளையாட்டு மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு முயற்சியோட ஒரு பகுதியாக சுமார் 1,85,00,000 மதிப்பில் ஒரு ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டிருக்குங்க. இது வெறும் ஸ்கேட்டிங் விளையாடுற இடம் மட்டும் கிடையாது, நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்க இளம் வீரர் வீராங்கனைகள் மட்டும் இல்லாமல் மற்ற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய தொழிற்முறை ஸ்கேட்டிங் பயிற்சி பெறுவதற்காக வாய்ப்பு இங்கே கிடைக்க போதுங்க. அதுவும் ஊட்டிக்கு சுற்றுலா வரீங்களா, அப்பொழுது உங்களுக்காகவும் ஒரு புதிய அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்ருக்கு. குழந்தைகள் பாதுகாப்பாக ஸ்கேட்டிங் கற்றுக்கொள்ளும் வகையில் சீரான கிரவுண்ட் அமைக்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பு வலைகள் போன்ற வசதிகளோடு ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க. எனக்கு ஸ்கேட்டிங் தெரியாது, கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு தனிப்பிரிவும், எனக்கு நல்லா தெரியும் போட்டிக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு பிரிவும் இருக்குது. அதாவது பிகினர்ஸிலிருந்து போட்டிக்கு தயாராகும் வீரர் வீராங்கனை வரைக்கும் எல்லாரும் ஏற்ற வகையில் இந்த மைதானம் உருவாக்கப்பட்டிருக்குங்க. குறிப்பாக நம்ம ஒரு பள்ளி மாணவ மாணவியர்கள் இந்த வசதியை பயன்படுத்தி தொடர்ந்து பயிற்சி பெற்று எதிர்காலத்தில் மாநில அளவில் மற்றும் தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளுக்கு பங்கேற்று சாதிக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான நோக்கம். அப்படின்னா ஊட்டியோட குளுமையான காற்றோடு இனிமேல் ஸ்கேட்டிங் சக்கரங்களும் வேகமாக சேரப்போகுது. நம்ம ஊரில் இருக்கும் குட்டி குட்டி திறமைகளுக்கு ஒரு நல்ல மேடை கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இன்று இந்த மைதானத்தில் பயிற்சி எடுக்கும் ஒரு குழந்தை நாளை மாநில அளவிலோ தேசிய அளவிலோ ஒரு சாம்பியனாக மாறலாம் அப்படின்றது டவுட்டே கிடையாதுங்க. சோ ஸ்கேட்டிங் மீது ஆர்வம் இருக்கிற எல்லா குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு ஊட்டியில உருவாகி இருக்கும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு மைதானம் நிச்சயம் ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்கும், புதிய அனுபவத்தை கொடுக்கும், ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்றது டவுட்டே கிடையாது. ஸோ எல்லாமே அந்த ஸ்கேட்டிங் கிரவுண்டையும் சரி அந்த பயிற்சியையும் பயன்படுத்தி எல்லாருமே வந்து வீரர் வீராங்கனையும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துமாறு ஊட்டிஎஃப்எம் சார்பாக நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நேர்களே. அடுத்ததாக தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸ்டேடியோனை ஊட்டிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான், வைஷாலி, சக்தி ஸ்ரீ இணைந்து பாடிய பாடல். ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் சிவா ஆனந்த் அவர்களுடைய வரிகளில் ஒலித்தது.
1: இன்று சர்வதேச ஜனநாயக நாள் அனுசரிக்கப்படுகிறது. மக்களாட்சியின் முக்கியத்துவம், அதன் கொள்கைகள் மற்றும் சவால்கள் குறித்து உலக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கம். மக்களாட்சி என்பது ஒரு நாட்டின் குடிமக்கள் தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் அரசின் கொள்கைகளில் பங்கு பெறுவதற்கும் உள்ள உரிமையாகும். இது சுதந்திரம், சமத்துவம், நீதிக்கான அடித்தளமாக அமைகிறது. மக்களாட்சி வலுவாக இருக்க குடிமக்கள் அனைவரும் தங்கள் உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து செயல்பட வேண்டும். இந்த நாள் மக்களாட்சியை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் உலக சமூகத்திற்கு ஓர் அழைப்பு விடுக்கிறது. ஜனநாயகம் மக்களின் குரல், அதை ஓங்கி ஒலிக்கச் செய்வோம். வாக்களிப்பது நமது கடமை, வலுவான ஜனநாயகம் நமது உரிமை.
2: அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். வனவிலங்கு பாதுகாப்பு என்பது காடுகளில் வாழும் விலங்குகள், பறவைகள் மற்றும் அவற்றின் இயற்கை வாழிடங்களை பாதுகாப்பதற்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் தொகுப்பாகும். இதன் முக்கிய நோக்கம் புலி, யானை, சிறுத்தை போன்ற வனவிலங்குகளை பாதுகாத்தல் மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுத்தல், வனவிலங்குகளுக்கு தேவையான நீர் மற்றும் உணவு கிடைப்பதை உறுதி செய்தல், விலங்குகளின் இயற்கையான வாழிடங்களை மேம்படுத்துதல், மனித வனவிலங்கு மோதலை குறைத்தல், காட்டுத்தீயை தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் போன்றவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக முக்கியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் யானை பாதுகாப்பு, யானைகளின் வாழிடங்கள் மற்றும் யானைகள் செல்லும் வழித்தடங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. புலிகளின் வாழிடங்களை பாதுகாக்க புலிகள் காப்பகங்களில் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மான், சிறுத்தை, காட்டெருமை, கரடி போன்ற விலங்குகளின் பாதுகாப்பிற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல வனவிலங்கு சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் மற்றும் புலிகள் காப்பகங்கள் உள்ளன. இவை வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பான வாழிடங்களை வழங்குகின்றன. வனத்துறை அதிகாரிகள் வனவிலங்குகள் வேட்டையாடுவதை தடுப்பதற்காக வனத்துறை அதிகாரிகள் ரோந்து செல்கின்றனர். சட்டவிரோத வேட்டை மற்றும் விலங்கு பொருட்கள் கடத்தல் கண்காணிக்கப்படுகிறது. குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. வனவிலங்கு பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. விலங்குகளை தொந்தரவு செய்யாமல் இருப்பது, காட்டில் குப்பை போடாமல் இருப்பது, சட்டவிரோத வேட்டை குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிப்பது போன்றவை மக்களின் பங்களிப்பாக இருக்கிறது. வன விலங்குகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. விலங்குகள் நடமாட்டம் குறித்து மக்களுக்கு உடனடியாக எச்சரிக்கை வழங்குதல், வனத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து வனவிலங்குகள் நடமாட்டத்தை கவனித்து வருகின்றனர், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், தேவையான இடங்களில் எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமாக வனவிலங்குகளை மக்கள் தாங்களாகவே விரட்டவோ அருகில் சென்று பார்க்கவோ கூடாது. வனத்துறையினரின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும். அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துருச்சுங்க. ஸோ இன்னைக்கு அழகான புதிய தகவல்களை கேட்டோம், சுவாரஸ்யமான செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அழகான சிந்தனை கதைகள் அப்படின்னு காலை பொழுத உங்களுடைய இனிமையாக நாங்கள் கழித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நேற்றைய நாளை நம்ம இன்னைக்குமே மாற்ற முடியாதுங்க, ஆனால் இன்றைய நாளை எப்படி வாழ வேண்டும் அப்படின்றது நம்மால் தான் முடிவு செய்ய முடியும். அதனால் இன்று முழுவதும் நல்ல ஒரு எண்ணங்களோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, புன்னகையோடு பயணிப்போம். உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான சிறிய படி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அழகான காலை நேரத்தில் உங்களோட பயணித்த இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ் ஒரு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியான குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை மகிழ்ச்சியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய ஊட்டி எஃப்எம் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஸோ ஸ்டே டியூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ఆకాశవాణి.
1: காஞ்சிநகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள்.
2: உலகில் வெகு சிலரே அணையா விளக்கினை போல் என்னாலும் புகழொளி வீசி திகழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் இன்பத் துன்பங்களை பற்றி எண்ணுவதே இல்லை. இரவும் பகலும் மற்றவர் நலன் பற்றியே சிந்திக்கின்றார்கள், செயல்புரிகிறார்கள். வெற்றி பெற்று உலக உத்தமர்களின் வரிசையில் தங்களது பெயர்களையும் பொறித்துக் கொள்கிறார்கள். வரலாறு அவர்களை வாழ்த்துகிறது, வையகம் அவர்களை போற்றுகிறது, தன் இதய கோயிலிலே அன்பு தெய்வமாக வைத்து வழிபடுகிறது. மாபெரும் மேதை, தலை சிறந்த அரசியல்வாதி, தன்னிகரில்லா பேச்சாளர், எழுத்தாளர், ஆங்கில மொழி வல்லுநர், தமிழ் பேச்சிலும் எழுத்திலும் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியவர் என பல்வேறு புகழ்ச்சிக்கு சொந்தக்காரரான தமிழக முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினம் இன்று. பல்லவ மன்னர்களின் தலைநகராகவும் பட்டு நெசவு, நூல் நெசவுக்கு புகழ்பெற்று விளங்கிய காஞ்சிபுரத்தில் 1909 செப்டம்பர் மாதம் 15 நடராசன் மற்றும் பங்காரு அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் அண்ணாதுரை. அண்ணாவுக்கு சிறிய தாயார் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ராசாமணி அம்மையார். அந்த அம்மையாருக்கு அண்ணா மேல் அளவு கடந்த பாசம் உண்டு. அண்ணாவை கண்ணும் கருத்துமாக வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய பெருமை அந்த அம்மையாரையே சாரும். நாம் சின்ன தாயாரை சித்தி அல்லது சின்னம்மா என்று அழைக்கிறோம் அல்லவா, அண்ணா தனது சிறிய தாயாரை தோத்தா என்றே அழைப்பார். தோத்தா என்றால் அண்ணாவுக்கு உயிர். தம் பெற்றோரை விட தோத்தாவையே அவர் அதிகம் நேசித்தார். அண்ணா தனது சிற்றன்னையை தன் தாயாகவே கருதினார். காஞ்சிபுரத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். குடும்பத்தில் நிலவிய கடுமையான வறுமையின் காரணமாக அவர் கல்வியை தொடர்வதில் பல சவால்களை சந்தித்தார். இருப்பினும் படிப்பின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் குறையவே இல்லை. பள்ளி பருவத்திலேயே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மிகச்சிறந்த மாணவராக திகழ்ந்தார். அண்ணா தனது பள்ளி படிப்பை முடிப்பதற்கு முன்பே 1930 ராணி அம்மையாரை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை. என்றாலும் அவர்கள் தங்களது உறவினர்களின் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தனர். வறுமைக்கு இடையேயும் சென்னை கல்லூரியில் சேர்ந்து இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார். கல்லூரி பருவத்தில் அவர் சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருவெடுத்தார். கல்லூரி மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் சொற்பொழிவு திறமையால் அனைவரையும் கவர்ந்தார். கல்லூரிக்கு சென்ற குறுகிய காலத்திலேயே அண்ணா தனது அசாத்திய ஆங்கில மற்றும் தமிழ் பேச்சாற்றலால் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் கவர்ந்தார். அண்ணாவின் ஆங்கில புலமையை கண்டு வியந்த அவரது ஆங்கில பேராசிரியர் சி ஆர் ரெட்டி மற்றும் பிற பேராசிரியர்கள் அண்ணாவை ஒரு சிறந்த அறிஞராகவே நடத்தினர். கல்லூரி காலத்திலேயே பல இதழ்களுக்கு கட்டுரைகளையும் எழுதத் தொடங்கினார். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு சில காலம் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் பத்திரிகை துறையின் மீது கொண்ட ஈர்ப்பால் ஆசிரியர் பணியை துறந்து முழுநேர எழுத்தாளராக மாறினார். தமிழ் அரசியல் வரலாற்றிலும் இலக்கிய உலகிலும் புதியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. மேடை பேச்சையும் தமிழ் எழுத்து நடையையும் பாமர மக்களும் ரசிக்கும்படி எளிமையாக்கி அதே சமயம் இலக்கிய நயத்துடனும் மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. அண்ணாவின் மேடை பேச்சு தமிழர்களுக்கு மேடை தமிழ் என்ற புதிய கலையை அறிமுகப்படுத்தியது. அவரது காந்த குரலும் தெளிவான உச்சரிப்பும் நயம்பட பேசும் திறனும் பல்லாயிரக்கணக்கான மக்களை பொதுக்கூட்ட மேடைகளில் பல மணி நேரம் கட்டி போட்டன. அண்ணாவின் மொழி நடையில் எதுகை மற்றும் மோனை நயங்கள் இயல்பாகவே வந்துவிடும். திட்டமிட்டு பேசாமல் அவரது சிந்தனையிலிருந்து வார்த்தைகள் அருவி போல கொட்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற முத்தான

0: கேட்போரின் கவனத்தை தன்வயப்படுத்தின. மிக கடினமான சங்க இலக்கிய கருத்துக்களையும் தத்துவங்களையும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய உரைநடையில் மாட்டித் தந்தார். அறிஞர்கள் மட்டுமே ரசித்த தமிழை அண்ணா சாமானிய மக்களின் கைகளிலே கொண்டு சேர்த்தவர். அண்ணா மேடையில் பேசும்போது மக்களிடம் கேள்விகளை கேட்டு அதற்கு அவரே பதிலளிக்கும் பாணியை கையாளுவார். இது கேட்போரை தன்னுடனே சிந்திக்க வைக்கும் ஒரு சிறந்த உத்தியாகும். அரசியல் மேடைகளில் எதிராளிகளை கடுமையாக விமர்சிக்கும் போது கூட அநாகரிகமான வார்த்தைகளை அண்ணா பயன்படுத்தியதே இல்லை. மன்னிக்க தெரிந்த மனமே மனிதனின் தெய்வீக பண்பு என்று கூறி கண்ணியமான முறையில் தன் கருத்துக்களை பதிவு செய்தார். அண்ணா தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார். இந்திய நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய ஆங்கில உரை வட இந்திய தலைவர்களையும் வியக்க வைத்தது. தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அண்ணா அழைக்கப்படுவதற்கு அவரது கூர்மையான ஆங்கில பேச்சும் எழுத்துமே காரணமாகும். அண்ணா சிறந்த மேடை பேச்சாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த எழுத்தாளரும் ஆவார். அவர் எழுதிய கடிதங்கள், காஞ்சி போன்ற இதழ்களின் வாயிலாக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் தமிழ் உரைநடைக்கு இன்றும் சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறது. தமிழ் பேச்சு கலைக்கு ஒரு புதிய இலக்கணத்தையும் உரைநடைக்கு ஒரு புதிய பாதையையும் வகுத்து கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் தமிழ் மொழி நடை இன்றைய தலைமுறை பேச்சாளர்களுக்கும் ஓர் ஒப்பற்ற வழிகாட்டியாக திகழ்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர் ஒரு சிறந்த அரசியல் தலைவர் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான மிகச்சிறந்த கதாசிரியராகவும் நாடக ஆசிரியராகவும் திகழ்ந்தார். சாமானிய மக்களிடம் பகுத்தறிவு, சமூக நீதி மற்றும் மூட நம்பிக்கை ஒழிப்பு ஆகிய கருத்துக்களை கொண்டு சேர்க்க அவர் தனது கதைகளையும் நாடகங்களையும் மிகச்சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தினார். அண்ணா நாடகத்துறையில் தடம் பதிப்பதற்கு முன்னால் புராண கதைகளும் ராஜாராணி கதைகளுமே மேடைகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. அண்ணா அந்த போக்கை மாற்றி சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்ட சமூக நாடகங்களை அறிமுகப்படுத்தினார். அவரே நாடகங்களை எழுதி இயக்கி பல நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். ஓர் இரவு, வேலைக்காரி, சந்திரோதயம், நீதிதேவன் மயக்கம் போன்ற புகழ்பெற்ற நாடகங்கள் வழியாகவும், கபோதிபுர காதல், பார்வதி பிஏ, கலிங்காராணி, ரங்கோன் ராதா போன்ற கதைகள் வழியாகவும், புதினங்கள் வழியாகவும் சமூகத்தில் மறுமலர்ச்சி கருத்துக்களை ஏற்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. அண்ணாவின் வேலைக்காரி, ஓர் இரவு, நல்ல தம்பி போன்ற நாடகங்களும் கதைகளும் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டு தமிழ் சினிமாவில் வசன புரட்சிக்கு வித்திட்டன. கடினமான இலக்கிய தமிழ் இல்லாமல் பாமர மக்களும் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் எளிய அடுக்குமொழி உரைநடையை கையாண்டார். பொழுதுபோக்கு கலையாக இருந்த நாடகத்தையும் கதைகளையும் சமூக சீர்திருத்த கருவியாக மாற்றிய பெருமை அண்ணாவையே சாரும். அவரது கதைகளும் நாடகங்களும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சமூக மாற்றத்திற்கான அழியாத சுவடுகளாக இன்றும் நிலைத்து நிற்கின்றன. 1962 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2 மட்டுமே முதலமைச்சராக இருந்த போதிலும் தமிழக வரலாற்றில் அழியாத பல முத்திரைகளை பதித்தார். மதராஸ் மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார். ஏழை மக்கள் பசியின்றி வாழ 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை அடையாற்றில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பங்கேற்றதே அவரது இறுதி பொது நிகழ்ச்சியாக அமைந்தது. அதன் பிறகு அவரது உடல்நிலை மீண்டும் மோசமடைந்தது. 1969 பிப்ரவரி மாதம் 3 பேரறிஞர் அண்ணா காலமானார். அப்போது அவருக்கு வயது 59 மட்டுமே. அண்ணாவின் மறைவு செய்தி கேட்டதும் ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே ஸ்தம்பித்தது. ஏழை எளிய மக்கள் தங்களது குடும்பத் தலைவனை இழந்தது போல கதறி அழுதனர். அண்ணாவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டது. தமிழகத்தின் மூளை முடுக்கில் இருந்தெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் சென்னை நோக்கி திரண்டனர். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் சுமார் 1,50,00,000 மக்கள் கலந்து கொண்டதாக மதிப்பிடப்பட்டது. இது உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட மிக அதிகப்படியான மக்கள் கூட்டமாக கின்னஸ் புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. ரயில்களின் கூரைகளிலும் பேருந்துகளின் மீதும் ஏறி அண்ணாவை கடைசியாக ஒருமுறை பார்க்க மக்கள் திரண்ட காட்சி அவர் மக்கள் மனங்களில் பெற்றிருந்த செல்வாக்கிற்கு சான்றாகும். அண்ணாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்று அவ்விடம் அண்ணா சதுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற அண்ணாவின் புகழ்பெற்ற வரிகள் அவரது நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அண்ணா உடலளவில் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் தமிழகத்திற்கு சூட்டிய தமிழ்நாடு என்ற பெயரிலும் சமூக நீதி சிந்தனைகளிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
1: காஞ்சிநகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் என் மலர்விழி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

சாமி சாமி ஐயா ராயா வாயாயோ கம்மையா ஐயா சாமி ஆபோஜி சாமி நரி கும்பிருக்கு வாங்கலியோ ஐயா சாமி ஓ ஐயா சாமி

0: ஐயா ராஜா வாயா கம்மையா, ஐயா சாமி அவோதி சாமி நரி கொம்பிருக்கு வாங்கலியே.
1: யாரது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning. I am Saira Mujtaba. The headlines. UPI payments of up to 2,000 rupees to remain free of bank charges. World Circular Economy Forum 2026 to begin today at Gandhinagar in Gujarat. India and Canada begin next round of talks on proposed trade pact. Chief Justice of India Justice Suryakant says mechanism developed by Supreme Court and High Courts to deal with complaints against judges is robust and very responsive. CBI registers FIR in celebrity manager Disha Salian death case. And in men's cricket, second T20 international between India and Afghanistan to be played this evening in Delhi. And now the news in detail. Government has notified rules specifying that banks and payment system providers cannot impose charges on UPI transactions of up to 2,000 rupees. The Finance Ministry issued a Gazette notification yesterday under the Payment and Settlement Systems Act 2007. It listed UPI transactions of up to 2,000 rupees and debit card payments made through RuPay as electronic payment modes for which customers cannot be charged. More from our correspondent.
2: According to the Gazette notification issued by the Finance Ministry, no bank or system provider can impose any direct or indirect charge on a person making or receiving payments through RuPay-powered debit cards and UPI. The notification specifically categorized RuPay-powered debit cards and UPI transactions of up to 2,000 rupees as electronic modes of payment. The Ministry has notified the changes under the Payment and Settlement System Act to clarify the rules regarding charges on UPI transactions. Last month, the government clarified that consumers will not be charged for making payments through the UPI, while any future merchant discount rate will be limited to select transactions above a specified threshold. The Finance Ministry also said that all person-to-person P2P UPI transactions will continue to remain free and there will be no blanket MDR on merchants. It further said that such charges would be significantly lower than MDR applicable to debit card or credit card transactions. The clarification come amid concerns over the possibility of charges being imposed on UPI users following a recent amendment to the Payment and Settlement System Act 2007. This is Dilnashi Arzu, Akashwani News, Delhi.
1: The prestigious World Circular Economy Forum, WCEF 2026, is set to begin today at Mahatma Mandir in Gandhinagar, Gujarat. The conference, which is being held for the first time in South Asia, will be jointly inaugurated by Union Minister for Environment, Forest and Climate Change, Bhupendra Yadav, and Gujarat Chief Minister Bhupendra Patel. Held under the theme Circular Economy, Transition for People and Prosperity, the event will bring together over 2,000 stakeholders from more than 65 countries. We have a report.
3: The stage is set at Mahatma Mandir in Gandhinagar for the World Circular Economy Forum 2026, marking a major milestone in promoting sustainable economic transitions across South Asia. The forum aims to drive global circularity by emphasizing the reuse, refurbishing and recycling of materials to reintegrate them as valuable economic resources. Over the next 2 days, the forum will host 4 plenary sessions and 16 thematic sessions covering key areas such as application of AI, green energy, sustainable finance, governance and startup ecosystem. Additionally, an international expo featuring over 125 exhibitors will showcase innovative and practical solutions for circular business models. The global event is jointly organized by Ministry of Environment, Forest and Climate Change, Central Pollution Control Board, Finnish Innovation Fund CITRA and Government of Gujarat. Aparna Khunt, Akashwani News, Ahmedabad.
1: India and Canada have begun the fourth round of negotiations for the proposed Comprehensive Economic Partnership Agreement, CEPA, in New Delhi, as both sides seek to boost bilateral trade to $50 billion by 2030. The five-day talks, which began yesterday, will continue until September 18 and cover key areas including trade in goods and services, rules of origin, and technical trade barriers, among others. Bilateral trade between both the countries declined 8.22% to $7.95 billion in 2025-26 from $8.66 billion in 2024-25. India's major exports to Canada include pharmaceuticals, iron, steel, seafood, cotton garments, electronics and chemicals, while key imports include pulses, pearls and semi-precious stones, coal, fertilizers, paper and crude oil. India's main services sector exports to Canada include telecommunications, computer and information services, and other business services. Canada is also home to more than 4,25,000 Indian students and a large Indian origin community. The third round of SEPA negotiations was held in Ottawa in July. Chief Justice of India, Justice Suryakant, has described the mechanism developed by the Supreme Court and High Courts to address complaints against judges as robust, very responsive and timely. Delivering the keynote address at the 6th Ram Jethmalani Memorial Lecture in New Delhi, he stressed the need for continuous reform and greater transparency in the judiciary. Justice Suryakant said, "Reform must remain the norm and no institution could afford to take pride in remaining static."
4: That the mechanism which Supreme Court and the High Courts have developed is one of the robust, very responsive and very timely also. Given a choice, a judicial officer, when passes an interlocutory order or if he adjourns a case or when he passes a final decree, at every stage he will invite a complaint. I will leave it to public domain, and it's a very seriously debatable issue that should those complaints, every complaint be brought to on a platform, on a website, or you need to have an internal, very strong mechanism which must, with complete objectivity, dispassionate approach and in a very responsive manner, must deal with it.
1: Chief Justice and the judiciary itself had acknowledged the importance of criticism, reiterating the Supreme Court's position that the institution is not and cannot be averse to criticism. The Chief Justice said that fair, informed and constructive critique of judicial functioning is a legitimate and necessary feature of a vibrant constitutional democracy. Justice Suryakant observed that a court cannot expect to command public confidence by placing itself beyond scrutiny. The Central Bureau of Investigation, CBI, has registered an FIR in connection with the death of Disha Salian, who was the manager of late actor Sushant Singh Rajput. Salian died on 8th June 2020 after falling from the 12th floor of a building. The FIR was registered following a Bombay High Court order. It names several individuals, including former Chief Minister Uddhav Thackeray, Aditya Thackeray, their security personnel, actors Dinu Moria, Rohan Roy, Suraj Pancholi, Riya Chakrabarty, Shovik Chakrabarty, and police officers Sachin Vaze and Parambir Singh. This is Akashwani giving you the news.
5: Stay updated, stay ahead. Follow us on X at AIR News Alerts and on Instagram at AIR News Alerts.
1: Welcome back. Prime Minister Narendra Modi will inaugurate the 5th edition of SEMICON India 2026 at Yashobhoomi, New Delhi on Thursday. The event will bring together over 600 exhibitors, 300 international companies and delegations from more than 40 countries. The exhibition will feature 6 country pavilions, 12 state government pavilions and a dedicated startup pavilion. SEMICON India is India's premier semiconductor conference and exhibition, jointly organized by the India Semiconductor Mission, the Ministry of Electronics and Information Technology and SEMI. It serves as a flagship platform for bringing together the global semiconductor and electronics ecosystem, advancing collaboration, innovation, manufacturing, investment and talent development. Prime Minister Narendra Modi has expressed gratitude to the people of Rajasthan following BJP's victory in the urban local body elections. In a social media post, the Prime Minister said, "The party's win is a testament to the triumph of truth over the echo of lies." Mr. Modi said, "The people of Rajasthan have once again made it clear that they fully support the policies of good governance and development under the double-engine government. This will not only propel the state to new heights of progress, but also strengthen the government's resolve to bring prosperity to the lives of every individual," he added. National Highways Authority of India, NHAI, will upgrade its existing 1033 National Highway Helpline with advanced technology to provide faster and better assistance to people travelling on national highways. The Ministry of Road Transport and Highways said that the upgraded 1033 helpline will use technology such as artificial intelligence, real-time location tracking, and smart emergency response systems. These improvements will help the 1033 helpline identify the location of callers, understand calls in different Indian languages, and send the right assistance to the location more quickly. The ministry said that human operators will continue to play an important role, especially in emergencies where human judgment and decision-making are essential. The 1033 helpline was introduced in 2018 and is available 24 hours a day, 7 days a week. US President Donald Trump has said that Russia and Ukraine have agreed to stop attacking each other's energy sites. Trump's announcement came after he urged Ukrainian President Volodymyr Zelensky to stop targeting Russian diesel-producing facilities, arguing that the strikes are contributing to fuel shortages and putting additional pressure on global energy markets. Over the recent months, Ukraine has carried out a series of long-range drone attacks on Russian oil refineries and other energy facilities. The Kremlin has welcomed Trump's call for Ukraine to halt strikes on Russia's fuel-producing facilities. Kremlin spokesman Dmitry Peskov said that countries with influence over Ukraine could encourage Kyiv to show greater flexibility, which he said would make a significant contribution to efforts to resolve the conflict. Ukrainian President Volodymyr Zelensky said Ukraine is ready to halt strikes on Russian territory if its allies can secure a genuine Russian commitment not to attack Ukraine's critical infrastructure. Yemen's Iran-backed Houthis launched a fresh wave of attacks on Saudi Arabia, while Yemeni officials said the group has begun strengthening its positions along the country's western coast near the Red Sea. Meanwhile, Gulf Arab countries postponed planned talks with Iran, raising fears that the conflict in the Middle East could spread further and threaten global oil supplies. The Houthis said they had fired dozens of missiles and drones at a military airbase in Khamis Mosheth in southern Saudi Arabia. They said the attacks targeted aircraft hangars, radar systems, runways and ammunition storage areas in retaliation for Saudi airstrikes in Yemen. Saudi authorities issued emergency alerts in Khamis Mosheth and three other southern cities. The Saudi-led coalition in Yemen said 13 civilians were injured in the Houthi attacks. On to sports. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. India lead the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match on Sunday. Despite the early loss of Sanju Samson, Abhishek Sharma played a blistering innings of 82 off 32 balls, supported by Ishan Kishan's 42 as India chased down target of 157 set by Afghanistan for the loss of 3 wickets in 13.4 overs. Earlier, put into bat, Afghanistan posted 156 runs for the loss of 8 wickets in their stipulated 20 overs. The third match of the series will be played at the same venue on Thursday. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Haryana, Chandigarh and Delhi today. Similar weather conditions are also expected to prevail over Kerala, Mahe, Punjab, South Interior Karnataka, Sub-Himalayan West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal for the day. And now for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
6: Thank you, Saira. The papers have widely noticed the turmoils happening in the Gulf. Hindustan Times writes, strike on key Saudi pipeline sparks turmoil in oil market. The Times of India writes, Saudi military airbase hit as Houthis launch fresh attacks. Ahead of FATF meet, Pakistan raises bounty on Jaish chief Azhar to 70 lakh Pakistan rupees, writes the Tribune. BJP trumps Congress in Rajasthan civic polls. Independents win on CM turf, writes the Indian Express. And finally, the Indian Express writes about a village in Jammu adopted by army. The paper writes, adopted by army after killings, Jammu village sees change as it fights tragedy. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Renu. And now before we end the bulletin, the headlines once again. UPI payments of up to 2,000 rupees to remain free of bank charges. World Circular Economy Forum 2026 to begin today at Gandhinagar in Gujarat. India and Canada begin next round of talks on proposed trade pact. Chief Justice of India Justice Suryakant says mechanism developed by Supreme Court and High Courts to deal with complaints against judges is robust and very responsive. CBI registers FIR in celebrity manager Disha Salian death case. And in men's cricket, second T20 International between India and Afghanistan to be played this evening in Delhi. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்போது 8:30.
7: ஆகாஷ்வாணி முனைவர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் மு ஜீவானந்தம் அவர்கள்.
8: இன்று நாம் நினைவு கூறப்போகும் மாமனிதர் இந்தியாவின் தலைச்சிறந்த பொறியாளர்களில் ஒருவரான மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்கள். இவர் செப்டம்பர் 15 பிறந்தார். இவரின் பிறந்தநாளை தான் நாம் பொறியாளர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது ஒரு பொறியாளரின் வாழ்க்கையை பற்றிய ஒரு சாதாரண வரலாற்று பதிவு அல்ல. ஒரு மனிதரின் அறிவு, உழைப்பு, திட்டமிடல், நேர்மை, தொலைநோக்கு பார்வை ஆகியவை ஒன்றிணைந்தால் அவை ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியையும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் எவ்வாறு மாற்ற முடியும் என்பதற்கான ஓர் அழகான எடுத்துக்காட்டு. ஏன் இந்தியாவில் இந்த நாள் பொறியாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது? இந்தியாவின் தலைச்சிறந்த பொறியாளர்களில் ஒருவராகவும் தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் விளங்கிய மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாள் என்பதற்காக. 1861 பிறந்த அவர் தனது வாழ்க்கையை தனக்காக மட்டும் வாழவில்லை. அறிவை தேடினார், அறிவை செயலாக மாற்றினார், செயலை மக்களின் நலனுடன் இணைத்தார். அதனால்தான் அவர் ஒரு பொறியாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு தேச நிர்மாணிப்பாளர். அவரது பணியின் மையத்தில் எப்பொழுதும் ஒரு கேள்வி இருந்தது, இந்த நாட்டை எவ்வாறு முன்னேற்றுவது? இந்த ஒரு கேள்வியே அவரது வாழ்நாளின் பெரும் பகுதியை வழிநடத்தியது. விஸ்வேஸ்வரய்யாவின் பணியை பற்றி பேசும்பொழுது முதலில் நினைவுக்கு வருவது நீர் மேலாண்மை. நீர் என்பது வெறும் இயற்கை வளம் அல்ல, அது விவசாயத்தின் உயிர், நகரங்களின் உயிர், தொழில்துறையின் அடித்தளம், அது மனித வாழ்வின் அடிப்படை. தமிழில் திருவள்ளுவர் மிக அழகாக கூறுகிறார், நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாமல் உலக வாழ்க்கையே அமையாது என்பதை வள்ளுவர் உணர்த்துகிறார். இதே உண்மையை தனது பொறியியல் பணியின் மூலம் விஸ்வேஸ்வரய்யா நடைமுறையில் காட்டினார். மைசூரின் வளர்ச்சியுடன் நெருங்கிய தொடர்புடையது கிருஷ்ணராஜசாகர் அணை, அதாவது KRS அணை என்பர். நீரை சேமிப்பது மட்டுமல்ல, அதை முறையாக பயன்படுத்த வேண்டும், விவசாயத்திற்கு நீர் சென்றடைய வேண்டும், மக்களின் வாழ்க்கை மேம்பட வேண்டும், ஒரு பகுதியின் பொருளாதாரம் வளர வேண்டும், இந்த முழுமையான பார்வையுடன் அவர் நீர் மேலாண்மை மற்றும் பாசன திட்டங்களில் பணியாற்றினார். அவரது தானியங்கி நீர்வாயில் அமைப்புகள் அக்காலத்தில் குறிப்பிடத்தக்க பொறியியல் புதுமையாக அமைந்தன. அதன் மூலம் நீரை திறமையாக கட்டுப்படுத்தவும் சேமிக்கவும் வழி உருவானது. இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை பெறுகிறோம். பிரச்சனையை பார்த்து அஞ்சுவது அறிவியல் அல்ல, பிரச்சனையை புரிந்து கொண்டு தீர்வை உருவாக்குவதுதான் அறிவியல். 1908 ஹைதராபாத்தில் மூசி நதியில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த சூழலில் விஸ்வேஸ்வரய்யா வெள்ளக்கட்டுப்பாடு தொடர்பான பணிகளில் முக்கிய பங்காற்றினார். ஓஸ்மான் சாகர், ஹிமாயத் சாகர் போன்ற நீர்த்தேக்கங்கள் தொடர்பான தீர்வுகள் உருவாக்கப்பட்டன. விசாகப்பட்டினம் துறைமுகத்தை கடல் அரிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான பணிகளிலும் அவர் பங்களித்தார். அவர் பார்த்தது வெள்ளத்தை மட்டுமல்ல, அவர் பார்த்தது இதே போன்ற பிரச்சனை மீண்டும் ஏற்படாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையே. இதுதான் ஒரு பொறியாளரின் சிந்தனை, இதுதான் ஒரு நிர்மாணிப்பாளரின் சிந்தனையும் கூட. விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கையை நினைக்கும் பொழுது பகவத்கீதையின் ஒரு சிறிய வாக்கியம் நினைவுக்கு வருகிறது, யோக கர்மசு கௌசலம், அதாவது செயலை திறமையுடன் செய்வதே யோகம். விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. வேலையை செய்வது மட்டும் போதாது, அதை திட்டமிட்டு செய்ய வேண்டும், திறமையுடன் செய்ய வேண்டும், நேரத்தை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும், அதன் பயன் மக்களை சென்றடைய வேண்டும். இதுவே அவரது பணியின் தனிச்சிறப்பு. பகவத்கீதையின் மற்றொரு புகழ்பெற்ற ஸ்லோகத்திலிருந்து ஒரு வரி, கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. நமக்கு உரியது நமது கடமையை.

செய்வதே, அதன் பலனை பற்றில் அல்ல. விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கையிலும் இதே மனப்பான்மையை பார்க்க முடிகிறது. பதவி அவருடைய இலக்கு அல்ல, புகழ் அவருடைய இலக்கு அல்ல, தேசத்தின் முன்னேற்றமே அவரது இலக்கு. மைசூரின் திவானாக பணியாற்றிய காலத்தில் தொழில், கல்வி, வங்கி, வர்த்தகம் போன்ற பல துறைகளில் வளர்ச்சிக்கு அவர் முக்கியத்துவம் அளித்தார். பத்ராவதி இரும்பு மற்றும் எஃகு ஆலை, மைசூர் சோப்பு தொழிற்சாலை, மைசூர் வங்கி, வர்த்தக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், இவை அனைத்தும் அவரது விரிவான வளர்ச்சி பார்வையை வெளிப்படுத்துகின்றன. அவருடைய சிந்தனையில் ஒரு முக்கியமான உண்மை இருந்தது. ஒரு நாட்டை வளர்ப்பதற்கு அணைகள் மட்டும் போதாது, கல்வியும் வேண்டும், தொழிலும் வேண்டும், அறிவியலும் வேண்டும், தொழில்நுட்பமும் வேண்டும், திறமையான மனித வளமும் வேண்டும். இன்றைய இந்தியாவின் வளர்ச்சி பாதையை பார்க்கும் பொழுது இந்த சிந்தனை மிக பொருத்தமானதாக தெரிகிறது. திருவள்ளுவர் கூறுகிறார், எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலையும் சிந்தித்த பிறகே தொடங்க வேண்டும் என்பது வள்ளுவரின் அறிவுரை. விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை முழுவதும் திட்டமிடலின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு அணை கட்டுவது என்றால் அது வெறும் கற்களையும் சிமெண்டையும் சேர்ப்பது அல்ல. நீரின் ஓட்டம், மக்களின் தேவைகள், விவசாயம், நகர வளர்ச்சி, எதிர்கால தேவைகள், இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து சிந்திக்க வேண்டும். அதுதான் தொலைநோக்கு. விஸ்வேஸ்வரய்யா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார். இன்று நாமும் அதே பாதையை தொடர்ந்து செல்ல வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஒரு மாணவன் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஏன், எப்படி, இதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமா என்று சிந்திக்கும் பொழுது அங்கேதான் அறிவியலின் விதை விதைக்கப்படுகிறது. ஒரு சிறிய கண்டுபிடிப்பு நாளை ஒரு பெரிய மாற்றமாக மாறலாம். ஒரு சிறிய முயற்சி நாளை ஒரு தொழிலாக மாறலாம். ஒரு மாணவனின் சிந்தனை நாளை ஒரு தேசத்தின் முன்னேற்றத்திற்கான தீர்வாக மாறலாம். அதனால் கல்வி என்பது தேர்வுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காக, சமூகத்திற்காக. இன்று இந்தியா அறிவியல், தொழில்நுட்பம், உற்பத்தி, உட்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் முன்னேறி வருகிறது. 2014 செப்டம்பர் 25 அன்று பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் மேக் இன் இந்தியா முயற்சியை தொடங்கினார். இந்தியாவில் உற்பத்தியை ஊக்குவித்தல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், முதலீட்டை ஈர்த்தல், இந்திய திறமையை உலக அளவில் முன்னிறுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. இதில் நாம் விஸ்வேஸ்வரய்யாவின் சிந்தனையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். அவர் தனது காலத்திலேயே இந்தியாவில் தொழில் வளர வேண்டும், இந்தியர்கள் தங்கள் திறமையால் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை வலியுறுத்தினார். இன்று இந்தியாவில் உருவாக்குவோம், இந்தியாவில் கண்டுபிடிப்போம், இந்தியாவில் உற்பத்தி செய்வோம், இந்திய திறமையை உலகிற்கு எடுத்து செல்வோம் என்ற சிந்தனை மேலும் வலுப்பெற்று வருகிறது. விஸ்வேஸ்வரய்யாவின் காலத்தில் அணைகள், நீர்ப்பாசனம், தொழிற்சாலைகள், சாலைகள் ஆகியவை நவீன வளர்ச்சியின் அடையாளங்களாக இருந்தன. இன்று அதனுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, புதிய ஆற்றல், செமிகண்டக்டர் தொழில்நுட்பம், நவீன உட்கட்டமைப்பு, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் போன்ற புதிய துறைகளும் இணைந்துள்ளன. காலம் மாறுகிறது, தொழில்நுட்பம் மாறுகிறது, ஆனால் ஒரு விஷயம் மாறவில்லை, இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அறிவும் உழைப்பும் தேவை. அன்பு இளைஞர்களே, உங்களிடம் இன்று தொழில்நுட்பம் இருக்கிறது, உலகத்தை அறியும் வாய்ப்பு இருக்கிறது, கற்றுக்கொள்ள எண்ணற்ற வழிகள் இருக்கின்றன. உங்கள் கையில் ஒரு கைபேசி இருக்கலாம், ஆனால் அந்த கைபேசி வெறும் பொழுதுபோக்கிற்கான கருவியாக மட்டும் இருக்க வேண்டுமா? அது அறிவை பெறும் கருவியாக இருக்க முடியாதா? ஒரு பிரச்சனை தீர்வு காண முடியாதா? ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க முடியாதா? ஒரு தொழிலை தொடங்க முடியாதா? ஒரு சமூகத்திற்கு உதவ முடியாதா? இதுதான் விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை நமக்கு எழுப்பும் கேள்விகள். ஒரு அணையை விட பெரியது ஒரு சிந்தனை. விஸ்வேஸ்வரய்யா கட்டிய அணைகள் காலத்தை கடந்தும் மக்களுக்கு பயனளிக்கின்றன. அவர் உருவாக்கிய நிறுவனங்கள் வளர்ச்சியின் பாதையை திறந்தன. ஆனால் இவற்றை விட பெரியதாக அவர் விட்டு சென்றது ஒரு சிந்தனை. நாம் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற சிந்தனை. பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை. அறிவையும் தொழில்நுட்பத்தையும் நாட்டின் நலனுக்கு பயன்படுத்த முடியும். அதனால்தான் விஸ்வேஸ்வரய்யா ஒரு பொறியாளராக மட்டும் நினைவு கூறப்படுவதில்லை, அவர் ஒரு தேச நிர்மாணிப்பாளராக நினைவு கூறப்படுகிறார். 2047 நோக்கி இந்தியா பயணிக்கும் இந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் மூன்று விஷயங்கள்

0: வளர்க அறிவியல், வளர்க தொழில்நுட்பம், வளர்க இந்தியா, வாழ்க பாரதம்.
1: முனைவர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கினார் மு. ஜீவானந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 8:41.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:41.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்களே, ஜாக்கிரதை! நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
3: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
0: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ். நேர்களை, டிரைவ் டைம் பீட்ஸ்ல சூப்பரான பாடல்களை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணோம். பேக் டு பேக்கான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன் இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
4: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
3: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
4: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
3: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
4: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
3: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
4: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 100,000 வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
3: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
5: நேர்களே, இத்துடன் டிரைவ் டைம் பேச்சு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப் எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
4: நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில டூயட் டிலைட்ஸ் தாங்க நம்ம கேட்க போறோம். சோ ஒரு குரல் பாடலை அழகாக்கும், ஆனால் ரெண்டு குரல்கள் சேர்ந்தா அந்த பாடலே ஒரு அழகான கதையா மாறிடும் அப்படின்னே சொல்லலாம். 80s திரையரங்கில் ஆண் குரலும் பெண் குரலும் இணைந்து பாடிய அந்த டூயட் பாடல்களுக்கு ஒரு தனி மயக்கம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். காதலோட முதல் பார்வையிலிருந்து பிரிவு வரை சந்தோஷம் வரை ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள்லேருந்து இரு குரல்களும் சேர்ந்து பாடிய ஒரு உணர்வுகளுக்கு ஒரு இசை கொடுத்த காலமுங்க அது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம டூயட் டிலைட்ஸை தான் நம்ம கேட்க போகிறோம். இரு குரல்கள் ஒரு காதல், 1000 நினைவுகள் நம்ம மனசில் இருக்கும். ஸோ நிகழ்ச்சியில் பாடலை கேட்கலாம். ஸ்டேடியோன் இதோட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நீங்களே கேட்டிருந்த சூப்பரான பாடல் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் அளித்தது.

0: நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் வசந்த கால பறவை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் தேவாவுடைய இசமப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: புத்தர் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். பக்கத்துல சீடன் ஆனந்தன் நின்னுட்டு இருக்கிறான். இந்த சமயத்துல ஒரு ஆள் அங்க வந்தான். வந்தவன் கோபமா இருந்தான். புத்தர் முன்னாடி போய் நின்னான். அவர் முகத்துல துப்பி விட்டான். என்ன காரணமோ தெரியல. புத்தர் முகத்துல எந்த மாறுதலும் இல்லை. பேசாம தன்னுடைய முகத்தை தொடச்சுக்கிட்டார். பக்கத்துல இருந்த சீடன் ஆனந்தனுக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டுது. புத்தர்கிட்ட கேட்டான், நீங்கள் கொஞ்சம் சம்மதம் கொடுங்க, இந்த ஆளை நான் கவனிச்சுக்கிறேன். இவன் இப்போ செஞ்ச காரியத்துக்கு என்ன பலன்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறேன்னா. புத்தர் பொறுமையாக பதில் சொன்னார், ஆனந்தா நீ ஆத்திரப்படாத. நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இவனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருப்பேன். இப்போ அவன் அதை திருப்பி கொடுத்துட்டான். எங்களுக்கு உள்ள கணக்கு தீர்ந்து போச்சுருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்த்து சொன்னார், ஐயா ரொம்ப நன்றி, நான் உமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுருப்பேன். எனக்கு தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கிறதில்ல. நான் உமக்கு எதிராக எதுவும் செய்ய போகிறதில்ல. அப்படி செஞ்சால் அது தொடரும். நன்றி, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியது உண்டா அப்படின்னு கேட்டார். இதை கேட்டதும் அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல, குழம்பி போயிட்டான். ஏன்னா இவர் இப்படி சொல்லுவார்னு அவன் எதிர்பார்க்கல. நிச்சயமாக தனக்கு அடி விழும் அப்படின்னு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் பேசலை. பேசாமல் வீட்டுக்கு போனான், படுத்தான். ராத்திரி பூரா தூக்கமே வரல. இப்படியும் அப்படியும் புரண்டு படுத்தான். காலையில் எழுந்திரிச்சா மறுபடியும் புத்தர்கிட்ட வந்தான். அவர் காலடியில் பொத்துன்னு விழுந்தான். ஐயா என்னை மன்னிச்சுருங்கண்ணா. புத்தர் அவனை தூக்கி நிறுத்தினார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, எல்லாத்தையும் மறந்துடும். நேற்றைய பொழுத நினைக்காத, அது நேற்றோட போயிட்டுது அப்படின்னார். கங்கை இருக்கே அது காலங்காலமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நேற்றைக்கு ஓடின தண்ணீர் இன்றைக்கு கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி தான் மனிதர்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. நேற்றுக்கு இருக்கிற மனுஷன் வந்து இன்றைக்கி இருக்கிறது இல்லை. அது புத்தராக இருந்தாலும் சரி, அவர் முகத்தில் உமிழ்ந்த அந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் மாறத்தான் மாறுவாங்க. நேற்றுக்கு இருந்த கோபம் இன்றைக்கி கிடையாது, அதோட சுவடு கூட இல்லாமல் போட்டுது. புத்தருடைய மனோபலம் அப்படி. உங்களை யாராவது இழிவுபடுத்த முடிஞ்சா நன்றி சொல்லுங்கள். தூண்டிலிருந்து விடுபடுறதுக்கு அது நல்ல வழி அப்படிங்கிறது பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு பாடம். இதெல்லாம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு நிலை. சாதாரண நிலையில் இருக்கிற நமக்கு இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வருங்கிறது வேறு விஷயம். ஒரு ஆள் அப்பாவித்தனமாக நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவன் இவன் எதிரில் வந்து நின்னான். முறைச்சி பார்த்தான். ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். அறை வாங்கினவனுக்கு ஒன்றுமே புரியல. கண்ணத்தை தடவிக்கிட்டே பொறுமையாக, ஏற்கனவே நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டான். நேற்றுக்கு இதே இடத்துல என்ன ஒருத்தன் பலமாக அரைஞ்சுட்டான், அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன். இப்போ அவனை இங்கே காணலை, அவனுக்கு கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு கொடுத்துட்டேன். எப்படியோ என் கணக்கு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போறான்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் பருவராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். அம்சலேகாவோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஒலித்தது.

0: நேரிலே கேட்டிருந்த சூப்பரான பாடல் அண்ணாநகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் சந்திரபோஸ் அவர்களோட இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். விலை நிலவரங்கள் அனைத்தும் கிலோ ஒன்றிற்கானவை. கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 32 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 28 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 35 ரூபாய், அவரை 60 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 29 ரூபாய், சின்ன வெங்காயம் 85 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 32 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், மாங்காய் 100 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 48 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 35 ரூபாய், பீட்ரூட் 45 ரூபாய், நூல்கோல் 45 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைகோசு 25 ரூபாய், காலிஃப்ளவர் 40 ரூபாய், பட்டாணி 120 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 200 ரூபாய், இஞ்சி 150 ரூபாய், கரி பீன்ஸ் 70 ரூபாய், புஷ் பீன்ஸ் 60 ரூபாய், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய், ஊட்டி அவரை 110 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், புரொக்கோலி 100 ரூபாய், கருவேப்பிள்ளை 40 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இழை 45 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லைக்காய் 100 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், மக்காசோளக்கதிர் 30 ரூபாய், எழுமிச்சப்பழம் 240 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் பழங்களின் விலை நிலவரம். பப்பாளி 50 ரூபாய், மாதுளம் 150 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், மாம்பழம் வாழைப்பழம் பூவன் 55 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், மோரஸ் 45 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், செவ்வாழை 90 ரூபாய், கற்பூரவள்ளி 50 ரூபாய், ஆப்பிள் 200 ரூபாய், ஆரஞ்சு 100 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், அன்னாசிப்பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். நேர்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில டூ இட் டிலைட் சாங்ஸ் தாங்க நேர்களை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் வைகாசி பிறந்தாசி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல். தேவாவுடைய இசையமைப்பில் காளிதாசன் வரிகளில் அளித்தது.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூயட் டிலைட்ஸ்.

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை நீங்க கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு டூயட் டிலைட்ஸ் தான் நேர்களை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் நானே ராஜா நானே வந்திரி திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ சுனந்தா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் ஒலித்தது.

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் ஒலித்தது. நேர்களை கேட்ட பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் டூயட் டிலைட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. மாணவர் குரல். நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். இந்த அழகிய சிந்தனைகளுடன் இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில் மாணவர்களின் ஆசைகள், கனவுகள் மற்றும் எதிர்காலத்தில் அவர்களது லட்சியங்கள் என்னென்ன என்பதை குறித்து மாணவர்களே பேச கேட்கலாம்.

0: இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு மாணவி வெயிட் பண்றாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், எல்லாம் வணக்கம். உங்க பேரு?
1: என் பேர் திவ்யா.
2: ஓகே திவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ரிசர்ச் பண்றேன்.
2: ஓகே, என்ன ரிசர்ச் பண்றீங்க திவ்யா?
1: நான் வந்து நானோ டெக்னாலஜில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரிசர்ச் காலேஜ்.
2: ஓகே, எந்த இயர் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப ஃபைனல் இயர்.
2: ஃபைனல் இயர் எப்படி போகுது உங்க ஸ்டடீஸ் எல்லாமே? ஃபைனல் இயர் முடிக்க போறீங்க?
1: ஃபைனல் இயர்னால சீரியஸா தான் போகுது.
2: சீரியஸா தான் போகணும் இல்லையா?
1: போகுது.
2: ஓகே, நீங்க இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா?
1: பிடிக்கும், ஆசைப்பட்டு தான் பண்ண. பிசிக்ஸ் நல்லா வரும், அதனால அப்படியே.
2: டுவெல்த்ல என்ன குரூப் எடுத்தீங்க?
1: சயின்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
2: ஓகே, டுவெல்த் படிக்கும் போதே இதுதான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்ததா, இல்ல ஸ்டடீஸ் முடிச்ச பிறகு ஓகே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்களா?
1: இல்ல, டுவெல்த் படிக்கும் போது வந்து பெருசாலும் எதுவும் யோசிக்கல. போக போகதான் இந்த யூஜி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், அண்டர் கிராஜுவேட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எல்லாம் யோசிச்சு.
2: ஓகே, இப்ப ரிசர்ச் அப்படின்னும் போது இதுல எதை பத்தி எல்லாம் நான் மோஸ்ட் அதிகமா வரும்?
1: இட்ஸ் மோர் ஆஃப் பிசிக்ஸ். பிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இதாதான் இருக்கும். பட் இப்ப நான் வந்து நானோ மெட்டீரியல்ஸ் பண்றதுனால இட்ஸ் மோர் ஆஃப் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இது வந்து கொஞ்சம் ட்ரை தான், கொஞ்சம் ரொம்பவே ட்ரை தான். அப்படியே ஆசைப்பட்டு பண்ணா எதுவும் தெரியாது.
2: ஓகே, அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் விரும்பி பண்ணா அதுல நல்லா அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, இப்ப ஃபைனல் இயர் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன பிளான் திவ்யா?
1: அகைன் ஏதாவது ரிசர்ச் லேபுக்கு போகணும்னு, R&D குள்ள போகணும்னு ஆசை.
2: ஓகே சூப்பர், தொடர்ந்து வந்து கண்டினியூஷனா உங்களுடைய ஸ்டடீஸ் அப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா?
1: ஆமா, எவ்ரிடே ஸ்டடிங் தானே.
2: எவ்ரிடே ஸ்டடிங் தான். ரிசர்ச் பத்தி நிறைய திங்கிங் பண்ண வேண்டியது இருக்கும்ல. பொதுவா நார்மல் ஸ்டடீஸ்ங்கிறது வேற, பட் ரிசர்ச் போது நிறைய விஷயங்களை நம்ம வந்து ரொம்பவே வந்து சிந்திச்சுட்டே இருக்கணும், திங்க் பண்ணிட்டே இருக்கணும்.
1: கண்டிப்பா.
2: ஓகே, அதனால எப்பவுமே பிஸியாவே இருப்பீங்க திவ்யா.
1: ரொம்ப எல்லாம் இல்ல.
2: ஓகே, திவ்யாவோட ஹாபிஸ் எல்லாம் என்ன? ஃப்ரீ டைம்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க?
1: ஃப்ரீ டைம்ல மூவிஸ் பாப்பேன். ஐ லைக் டு, ஐ அம் மோர் ஆஃப் அ ஃபுடி. ஸோ புதுசாக ஏதாவது ட்ராவல் பண்ணி, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் அதை ட்ராவல் பண்ணி போய் சாப்பிடணும்னு பார்ப்பேன் நான்.
2: ஓ சூப்பர், அந்த மாதிரி என்னெல்லாம் போய் சாப்பிட்ருக்கீங்க ட்ராவல், லாங் ட்ராவல் போய்?
1: லாங் ட்ராவல் போய் ஒரு வாட்டி தூரமாக போய் ஒரு இடத்துல டீ குடித்தேன். அப்புறம் பிரியாணி. இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு இப்போ நமக்கு மெனூஸ் கியூரேட், அதே மெனு தான் இருக்கும் பட் அவங்க வைக்கிற பேர் வேறையா இருக்கும். அதை பார்த்துட்டு ஆசைப்பட்டு போவேன் நான். மோர் ஆஃப் டெசர்ட், டெசர்ட்காக ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன் நான். லைக் கேக்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி லேட் நைட் போவேன்
2: நான். எப்படி, ஃப்ரெண்ட்ஸ் கூட போவீங்களா இல்ல சிங்கிளாவே போயிடுவீங்களா?
1: ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ்
2: உங்களால மறக்க முடியாத டிஷ்
1: அப்படின்னா எது? மறக்க முடியாதுனாங்க அந்த ஒரு இடம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆசைப்பட்டு.
2: ஓகே, ரொம்ப விரும்பி சாப்பிட்டீங்க. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த டேஸ்ட் கிடைச்சதா அதுல?
1: கிடைச்சது.
2: ஓகே, அந்த மாதிரி நீங்க இப்ப நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே அதை வந்து விரும்பி போவேன், அதோட நேம்ஸ் அது பிளஸ் எவ்வளவு தூரமா இருந்தாலும் போயிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி போகும்போது சில நேரத்துல நம்மளுக்கு வந்து அது ஒரு ஏமாற்றமா இருக்கும்ல. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஃபுட்டோட டேஸ்ட் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ணது எந்த ஃபுட்?
1: அந்த மாதிரி பெருசா இல்ல.
2: இல்ல, எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி டேஸ்டியா தான் இருந்தது.
1: எப்படி இருந்தாலும்
2: சாப்பிட்டுருவீங்க.
1: நம்ம செலக்ட் பண்ணி போகிறதே வந்து இது நல்லா இருக்கு, ரிவ்யூஸ் பார்த்தாச்சு, அந்த மாதிரி தானே போவோம் நம்ம.
2: ஓகே ஓகே,
1: அந்த மாதிரி தான்.
2: ஓகே, திவ்யாவோட வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
1: நாங்க 4 பேர் இருக்கோம்.
2: ஓகே,
1: தங்கச்சி.
2: தங்கச்சி நீங்க தான் வந்து எல்டர் சிஸ்டர். அப்ப நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல அத்தா அப்படின்னும் போது. அந்த மாதிரி உங்களுக்கு உங்க சிஸ்டருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகல, அதுல அதெல்லாம் என்னென்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஒத்து போகாத விஷயம்,
2: ஒத்து போகாத நிறைய இருக்கோ சொல்லுங்க.
1: என்ன பண்ணாலும் ஒத்து போகாத ரெண்டு பேருக்கு. ஒரு பேசிக் ரிங் ரிங் டோன்னு வைங்களேன், இப்போ நான் வச்சது அவ்வளோ இருப்பா, அது எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி தான்.
2: ஓகே, எல்டர் அப்படின்னு நான் வச்சது யாரும் வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் பண்றீங்களா?
1: நான் பண்றது நீங்க பண்ண கூடாது.
2: பட் அக்கா வந்து அவங்க ரொம்ப வந்து பாத்துட்டே இருக்காங்கல்ல, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து அட்மையர் ஆவாங்கல்ல.
1: அது நம்ம பண்ணது அவங்க அப்படியே ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும். அது நம்மளும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட நைட் அவுட் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதே வந்து அவங்க பண்ணும்போது சரி அப்ப நம்ம வீட்டுல சொல்லிடலாம்
2: அப்படின்னு
1: போட்டு கொடுத்துடலாம் நம்ம.
2: ஓகே ஓகே ஓகே, அப்படியே ஜாலியா போகுது இல்ல, அவங்களுக்குள்ள நிறைய கோஆர்டினேஷன் இருக்கும் இல்ல, நிறைய
1: ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரும்போது அக்காவா இந்த மாதிரிதான் இப்படிதான் வரும்.
2: என்னெல்லாம் வந்து செய்யறதுக்கு பிடிக்கும், குக்கிங் பிடிக்கும் அந்த மாதிரி?
1: குக்கிங் ஆசையா பண்ணேன் நானு.
2: என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க திவ்யா இது வரைக்கும்?
1: நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுவேன், சீ ஃபுட் தவிர மீதி எல்லாமே ட்ரை பண்ணுவேன்.
2: எல்லாமே நல்லா
1: பண்ணுவேன். அதே மாதிரி நிறைய இத்தாலியன் கிசைன் ட்ரை பண்ணுவேன்.
2: ஓகே சூப்பர். நீங்க வீட்ல யாருக்கு அதிகமா பெட், மம்மிக்கா டாடிக்கா?
1: ரெண்டு பேருக்குமே தான்.
2: ரெண்டு பேருக்குமே
1: மோஸ்டா அப்பாக்கு.
2: அப்பாக்கு தான் பெட். ஓகே, திவ்யாக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா?
1: நானும் ரவுடி தான்ல இருந்து எனக்கு
2: என்ன சாங்,
1: நீயும் நானும் சேர்ந்து போகணும் அந்த பாட்டு பிடிக்கும்.
2: ஓகே, நல்லா பாடுவீங்களோ திவ்யா?
1: இல்ல கேக்குறது ஒரு சரி பாடலாம் வராது.
2: ஓகே, எப்பொழுதுமே நல்லா ஸ்வீட்டா பாடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கிறனால. ஓகே ஓகே திவ்யா, உங்களுடைய ஆம்பிஷன் அண்ட் பிளஸ் உங்களுடைய ஸ்டடிஸ் அண்ட் ரிசர்ச் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வந்து ஊட்டி எஃப்எம் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம்.
1: தேங்க்யூ சோ மச்,
2: பை பை.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன?
1: என் பேர் சானியா.
0: ஓகே, சானியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிஜி பண்ணிட்டு இருக்கேன், எம்ஏ எக்கனாமிக்ஸ்.
0: எம்ஏ எக்கனாமிக்ஸ். ஓகே, எப்படி போகுது உங்க ஸ்டடிஸ் எல்லாம்?
1: ஹெக்டிக்கா போகுது.
0: டிக்கா போகுது. எந்த இயர் பிஜில?
1: ஃபர்ஸ்ட் இயர்.
0: ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, அப்ப வந்து ரொம்ப பிஸியா இருக்கும் இல்லையா?
1: ஆமா, கொஞ்சம் யூனிவர்சிட்டி வேற மாறினால கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ
0: ஓகே, அப்ப யூஜிக்கும் பிஜிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா?
1: ஆமா, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
0: எப்படி, என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்க? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி?
1: இங்க வந்துட்டு யூஜி படிக்கும் போது எனக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து ஐஎஸ்சி படிச்சுட்டாங்க போகும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்ப வந்துட்டு யூனிவர்சிட்டி இங்க பாரதியார் யூனிவர்சிட்டி அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்க்கும் போது பாரதியார் யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஈஸியா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. பட் தென் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இஸ் நாட் லைக் தட். அதனால கொஞ்சம் இங்க கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் டஃபா இருக்கு.
0: ஓகே, உங்களோட எய்ம் என்ன சானியா?
1: கவர்மெண்ட் இதுக்குள்ளதான் போகலாம்
0: அப்படின்னு,
1: காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம்.
0: ஓகே, அதுக்காக அப்படியே மைண்ட் வைஸ் ப்ரிப்பேர் ஆயிட்டே இருக்கீங்க?
1: ஆமா, ப்ரிப்பேர் ஆயிட்டே இருக்கேன்.
0: ஓகே, கண்டிப்பா பிஜி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அச்சீவ் பண்றதுக்கு டிஎம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
0: ஓகே, சானியாக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கு?
1: எனக்கு சாங்ஸ் கேட்க பிடிக்கும். சாங்ஸ் கேட்பேன், அப்புறம் டான்ஸ் ஆடுவேன். ஆக்டிங்கும் கொஞ்சம் லைட்டா இது இருக்கு.
0: ஓ, சம. அப்ப நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல எல்லாம் கலந்துப்பீங்களா?
1: கலந்துப்பேன்.
0: ஓகே, அந்த மாதிரி ஏதாவது டான்ஸ் இல்லனா ஏதாவது ஸ்கிட்ல கலந்துகிட்டு நீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ரௌடா நீங்க ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா?
1: அது யூஜில வந்து ஒரு காம்படிஷன் இல்ல, பட் ஒரு ப்ரோக்ராம்காக வந்து ஸ்கிரிப்ட் ஆக்டிங் டிராமா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருந்தேன். ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி ரெடி பண்ணிருந்தேன். பட் தென் மெயினா நடிக்க வேண்டியவங்க வந்துட்டு லாஸ்ட் மினிட் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. சோ லாஸ்ட் மினிட்ல நான் தான் அந்த மெயின் கேரக்டர் பண்ணிருந்தேன். சோ லாஸ்ட் மினிட்ல பண்ணி கொஞ்சம் பயந்தேன் பண்றதுக்கு. பட் தென் இட் கேம் அவுட் வெல் அண்ட் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க.
0: சூப்பர், இது பெரிய ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தான். நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதி இல்ல, அது ஆக்ட் பண்ணும்போது ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்திருக்கும். பிளஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டோமே அந்த விஷயத்த அப்படின்ற ஒரு ப்ரௌடு தான் இருந்திருக்கும்
1: இல்லையா?
0: ஓகே ஓகே சானியா. ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேர் சானியா?
1: நாங்க நாலு பேர்.
0: ஓகே, யாருல இருக்கீங்க?
1: அப்பா, அம்மா, அக்கா, நானு.
0: நீங்க? ஓகே, நீங்களும் அக்காவும் இருக்கும் போது உங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும்? குட்டி குட்டி நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவோம்ல அக்கா தங்கச்சின்னு போது?
1: எல்லாத்துக்குமே சண்டை வரும். நீங்க சொன்ன சின்ன சின்ன விஷயம் எல்லாத்துக்குமே சண்டை போடுவோம்.
0: எல்லாத்துக்குமே குட்டி குட்டி சண்டை வந்துடும். யார் ஃபர்ஸ்ட் சமாதானம் ஆகுவா?
1: அது அப்படி இல்ல, அது ஆட்டோமேட்டிக்காவே ஆயிடுவோம். சம்டைம்ஸ் அவ பேசிடுவா, அப்படியா நான் பேசிடுவேன், அந்த மாதிரி.
0: ரெண்டு பேத்துக்குள்ள அப்படியே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துரும்.
1: ஆமா.
0: ஓகே, வீட்ல

0: அதாவது அம்மா கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு?
1: அம்மா கிட்ட கிட்ட பிடிச்ச எல்லாமே பிடிக்கும். அம்மா வந்துட்டு மம்மி கிட்ட நிறைய பேசணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. அவங்க கூட நிறைய பேசணும் அப்படின்ட்டு, சோ வந்து பேசலனா தான் அவங்க கோச்சுப்பாங்க.
0: ஓகே, அதான் நிறைய ஷேர்
1: அதனால
0: பண்ணிருப்பீங்களா?
1: நிறைய பேசணும் அவங்க கிட்ட. அதுக்கப்புறம் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாக்கா அதுல பண்ண விடுவாங்க. நிறைய பேர் அதெல்லாம் விட மாட்டாங்கல்ல. சோ இவங்க வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா அவங்க சரி ஓகே உனக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ரொம்ப பிடிக்கும். எல்லாமே மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜிங்கா இருப்பாங்க.
0: ஓகே, சூப்பர். கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருந்தாலும் நம்ம எல்லா விஷயங்களையும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஓகே, அப்பா கிட்ட பிடிச்ச விஷயங்கள்?
1: அப்பாவுமே அப்பா வந்து அவ்வளோலாம் பேச மாட்டேன். இப்போ நாங்க தூரமா இருக்கிறனால வந்துட்டு அவருக்கு மெயினா வந்து பேசினாலுமே என்ன பண்றோம், நல்லா இருக்குமா, சாப்பிட்டோமா, அதுதான். சோ அவ்வளவா பேச மாட்டோம். பட் அவருமே வந்துட்டு நமக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா என்கரேஜ் பண்ணுவாரு. அண்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ஃப்ரீடம் தருவாங்க வெளில போறதுக்கு அதெல்லாம். சோ ஜோவியல் அண்ட் ஃப்ரீ
0: ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த இதுல. ஒரு ஃப்ரீடம் இருந்தாலே எப்பவுமே நம்ம ஒரு ஃப்ரீடமோட வாழ்றோம் அப்படின்ற ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும் நம்மள அறியாம. ஓகே சானியா, நீங்க வந்து ஃபேமிலியோட போன இடங்கள் ஏதாவது இருக்கா?
1: நிறைய போயிருக்கும் ஃபேமிலியோட. அது எல்லாமே வந்துட்டு மோஸ்டா பிளான் பண்ணாம திடீர்னு போனதாக இருக்கும். சோ அது எல்லாமே நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். அந்த மாதிரி போய் மறக்க முடியாத ஏதாவது பிளேசஸ்?
1: ஒரு வாட்டி ஸ்கூல் படிக்கும் போதுதான் திடீர் ஸ்கூல்ல வந்துட்டு டீச்சர்ஸ் டே ப்ரோக்ராம் இருந்துச்சு. அது மழை வந்தனால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சோ கொஞ்சம் லைட்டா நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன் அந்த டைம். ஏன்னா ரொம்ப பிளான் பண்ணி எல்லாம் வச்சிருந்தோம். அண்ட் நாங்க கரெக்டா நான் 12th படிக்கிறேன் அப்போ. சோ வந்து அது லாஸ்ட் இயர் நல்லா பண்ணும் அப்படின்ற ஒரு இதோட இருந்தோம். போஸ்ட்போன் கொஞ்சம் லைட்டா அப்செட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்லயும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அப்படியே சும்மா அப்படியே வந்துட்டு மசனகுடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அண்ட் அது ரொம்பவே சூப்பர்பான பிளானா இருந்துச்சு.
0: ஓகே, சடன் பிளானா இருந்தாலும் ரொம்ப நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்
1: போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு டைம் எடுத்து ஃபுல்லா ஸ்டே வெல்ல ஸ்டே பண்ணிட்டு சடனா இருந்தாலும் இட் வாஸ் நைஸ்.
0: ஓகே சூப்பர். அக்கா கிட்ட பிடிச்ச விஷயங்கள்?
1: அக்கா கிட்ட ரெண்டு பேரும் மேக்ஸிமம் சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். பட் அந்த கேர் ரெண்டு பேருக்கிட்டயுமே இருக்கும். எனக்கு எவ்வளவு சண்டை போட்டாலும் அவ சில விஷயங்கள் எனக்கு வந்துட்டு அவ கொஞ்சம் ப்ரையாரிட்டி தருவா. சோ அது எனக்கு பிடிக்கும்.
0: ஓகே சூப்பர். இப்ப நீங்க வந்து ஒரு பிளானோட ஸ்டடிஸ் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கு, உங்களுடைய ஜேர்னி வந்து ஸ்டடிஸ்ல அப்படியே ரன் ஆயிட்டே இருக்கு. சோ ஒரு நம்ம ஒரு எய்மை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க சானியா, உங்களுடைய பார்வையில இருந்து?
1: ஃபோக்கஸ்டா இருக்கணும் அதுக்கு. இப்போ நமக்கு அது வேணும் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். சில சாக்ரிஃபைசஸ் பண்ணணும்னாலுமே we have to be ready to do those sacrifices.
0: சூப்பர். கண்டிப்பா எது நம்ம எய்ம் வந்து ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கான வழிகள் இதெல்லாமே இல்லையா? ஓகே, இப்ப ஸ்கூல் ஸ்டடிஸ் அண்ட் காலேஜ் ஸ்டடிஸ் இது ரெண்டுக்கும் நீங்க எந்த டிஃபரன்ஸ் அதிகமா பாக்குறீங்க?
1: ஸ்கூல்ல வந்து நமக்கு எல்லாமே மேக்ஸிமம் அவங்களே எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாமே சொல்லி தருது, நோட்ஸ் எழுதுறது. சோ ஃபுல்லா வந்துட்டு டெக்ஸ்ட் புக் அந்த மாதிரியே தான் இருக்கும். எனக்கு யூஜியுமே கொஞ்சம் லைட்டா அந்த மாதிரி இருந்துச்சு, மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் தென் பிஜி நான் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஆக்சுவலா காலேஜ் லைஃப் என்டர் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் வந்துட்டு நாங்களா லைப்ரரியில சர்ச் பண்ணி நிறைய சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. நாங்களா வந்து நிறைய இன்புட்ஸ் போட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. நிறைய செமினார்ஸ் பண்ணணும், எடுக்கணும். சோ இங்கதான் ஸ்கூல் வரைக்குமே வந்துட்டு அந்த ஸ்பூன் ஃபீடிங் இருந்துச்சு. ஆனா இப்ப இங்க அது இல்ல, எல்லாமே நம்மளேதான் பண்ணணும்.
0: ஓகே, கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கணும் இல்லையா? நம்மளுடைய எங்க போனாலும் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ண பழகிக்கணும் நம்ம. ஓகே ஓகே. இப்ப நீங்க ஸ்டடிஸ்ல வந்துட்டு வெளிநாடுக்கு போன அனுபவங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: இருக்கு. காலேஜ்ல இருக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு எனக்கு செலக்ட் பண்ணி கூப்பிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி போறியா அப்படின்னு. சோ
0: ம்
1: அப்போ சுத்தமா ஐடியாவே இல்ல. அவங்க கேட்டாங்க, நான் வீட்டுல கேட்டு சொல்றேன் தான் சொன்னேன். அது
0: யா
1: சும்மாதான் வீட்லயும் கேட்டா அவங்க வந்துட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போ அப்படின்னாங்க.
0: ம்
1: சோ வீட்லயும் சப்போர்ட் பண்ணனால அவசர அவசரமா வந்துட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு,
0: ம்
1: அது லாஸ்ட் மினிட், ஏன்னா பாஸ்போர்ட் வர கொஞ்சம் டிலே ஆச்சு, அதனால
0: ஓகே
1: லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்துட்டே இருந்துச்சு, போவேனா
0: ம்
1: மாட்டேனா அப்படின்றவன். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் டைம்
0: ம்
1: கிட்டே வந்துட்டே இருந்தது. சோ எக்ஸாம் டைம்ல நடுவுல ஊட்டிக்கு எல்லாம் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு ஊட்டிக்கும் கோயம்புத்தூர் காலேஜ்டே இருந்தேன் நானு. டைம்
0: ஓகே
1: அதெல்லாம் பண்ணி ஃபைனலா போய் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். டிஃபரெண்டா இருந்துச்சு, ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிச்சு எனக்கு அங்க போய்.
0: ஓகே சூப்பர். கண்டிப்பா நிறைய விஷயங்களை வந்து ஸ்டடீஸ்லயும் நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா பல்துறை, அதாவது நாடகமாகட்டும் இல்ல ஒரு மியூசிக் டான்ஸ், இது எல்லாத்துலயுமே ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. சோ உங்களுடைய திறமைகள் மேன்மேலும் வளர்வதற்கும் நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா சனியா?
1: சாங்ஸ் எல்லா மேக்ஸிமம் எல்லா சாங்ஸுமே நான் கேட்பேன். பிடிச்சதுலாம் இல்ல, என்னோட மூடுக்கு ஏத்த மாதிரி நான் கேட்பேன்.
0: ஓகே, அதுல கேட்டதுல ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சதா இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது சாங் தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க.
1: பிடிச்ச பாட்டு இப்ப ரீசெண்டா டிசி சாங்ஸ்.
0: கண்டிப்பா உங்களுக்காக சாங் ப்ளே பண்ணலாம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ சோ மச்.

உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது அத்தியாவசியம் என்ற சிந்தனையை நம் மனதில் வைப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது மாணவர் குரல்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
3: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
2: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
3: நான் மலரோடு.
4: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
5: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச் சிலையில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1,12,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வது

0: இதற்கான நான்காம் சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. ரஷ்யாவும் உக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி: தமிழக தொல்லியல் துறை சார்பாக 2026 செப்டம்பர் 6 முதல் 23 வரை கடலடி அகழாய்வு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அகழாய்வு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? சரியான பதில்: பூம்புகார். பழங்காலத்தில் தொலைந்து போன கப்பல் சிதைவுகளை கண்டறிவது, கடல் மட்டத்தின் மாறுபாடுகள், ஆறுகளின் போக்கு மாற்றங்களை கண்டறிவதையும் இந்த அகழாய்வு நோக்கமாக கொண்டுள்ளது. இதனால் பழங்கால தமிழர்களின் கடல்சார் வர்த்தக கட்டமைப்பின் வரையறுக்க முடியும். இந்த அகழாய்வு கடற்கரையிலிருந்து 250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 2 முதல் 60 மீட்டர் ஆழம் வரை நீச்சல் வீரர்களின் உதவியுடன் நடத்தப்படும். ஏற்கனவே இங்கு மண்பாண்ட துண்டுகள், கடலுக்குள் மூழ்கிய குடியிருப்புகளுக்கான தடயங்கள் கிடைத்துள்ளன. இன்றைய கேள்வி: நடப்பாண்டில் தமிழக அரசின் சார்பில் எத்தனை பேருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை: நடப்பாண்டில் தமிழக அரசின் சார்பில் எத்தனை பேருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது?
4: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இன்று எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு. உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு, இதை பற்றி தான் நேர்களே நீங்கள் எங்களிடம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், வெளியூர் நேயர்கள் 9042901018 என்ற நம்பருக்கும், புதிய நேயர்கள் 8300191018 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு. நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாலும் ஒரு சிந்தனை இருக்குங்க. ஒவ்வொரு சிந்தனைக்கு பின்னாலும் ஒரு முயற்சி இருக்கு. ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் ஒரு பொறியியலாளரின் மூளை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம பார்க்கக்கூடிய பாலங்கள், வானில் பறக்கும் விமானங்கள், கடலில் செல்லும் கப்பல்கள், நொடியில உலகத்தையே நம்ம கைக்குள்ள கொண்டு வரும் செல்போன்கள், ஒரு காலத்துல இது சாத்தியமா அப்படின்னு வியந்த விஷயங்கள். ஆனால் சாத்தியமில்லை என்ற வார்த்தையை சாத்தியம், முயற்சி செய்தால் அப்படின்னு மாற்றியவர்கள் தான் நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வேர்ல்ட் டே இன்ஜினியர்ஸ் டே ஸ்பெஷலுங்க. நம்மை சுற்றி இருக்கும், நம்மால் தினமும் பயன்படுத்தப்படும், அதற்கு பின்னால் இருக்கும் ஒரு மூளை வந்து பொறியியலாளர்களுடைய மூளை அப்படின்னே சொல்லலாம். அந்த அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் இருக்கும் சிந்தனைகளையும், அவற்றை உருவாக்கிய அறிவையும், நம்முடைய வாழ்க்கையை அவை எப்படி மாற்றுகின்றன என்பதை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த, நீங்கள் பார்த்து வியந்த ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பை பற்றி நீங்கள் எங்களிடம் சொல்லலாம் நேர்களே. ஸோ நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கங்க.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: சென்னை. என் பேர் ரத்னம். நான் சூலூர் வட்டம், கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பாயம்பாளையம் கிராமத்துல பேசுறேங்க. உங்க பேரு என்ன?
1: என் பேர் எல்சியா. எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறீங்க. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கிற. எப்படி இருக்குது எங்க கிளைமேட் எல்லாம்?
1: கிளைமேட் இங்க சூப்பரா குளுகுளன் இருக்கு. இப்ப கொஞ்சமா வெயில் அடிக்குது.
5: அப்படியா? இங்க மழையே பெய்ய மாட்டேங்கிற கண்ணு. அங்கதான் பேஞ்ச கொஞ்சம் அனுப்பிச்சுங்க.
1: கண்டிப்பா ஊட்டி வந்துருங்க. ஊட்டி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போங்க.
5: இங்க இருக்கறதே வைட் பண்றது.
1: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா? உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு. இன்னைக்கு வேர்ல்ட் இன்ஜினியர்ஸ் டே இல்லையா?
5: ஆமா, போட்டிருக்கேன் பேப்பர்ல வேர்ல்ட் இன்ஜினியர்ஸ்.
1: சொல்லுங்க.
5: இன்றைக்கு பாத்தீங்கன்னா பொறியியல் கண்டுபிடிப்புன்னு பாத்தீங்கன்னா குண்டூசில இருந்து கப்பல் வரைக்கும் எல்லா பொறியியல் கண்டுபிடிப்புகள் தான். இப்போ இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் டேக்கு எல்லா இன்ஜினியர்களுக்கும் நம்முடைய நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அத்தனை கட்டுமான பணிகளுக்கு எல்லாம் அவங்கதான் உதவுறாங்க. கப்பல் இருந்து குண்டூசி வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம்.
1: சரிங்களா?
5: நம்ம நம்ம இந்தியாவில் பிறந்த விஸ்வேஸ்வரய்யா மிகப்பெரிய நிபுணர். அவரு அது வந்து பொறியியல் வந்து நிறைய கண்டுபிடிச்சாரு. அவரு நிறைய அணைக்கட்டுகள், அமராவதி டேமு, நிறைய அந்த இது கண்ணம்பாடி அணை, மைசூர்ல பிருந்தாவனம், அதெல்லாம் அவரு கட்டிருந்தாரு சொல்றாங்க. விஸ்வேஸ்வரய்யா காலம் இங்க பெங்களூர்ல மைசூர்ல எல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம பொறியியல் கண்டுபிடிப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம ஜிடி நாயுடு வந்து கோயம்புத்தூர்ல வந்து பிரபலமானவர். அவரை பத்தி சினிமா கூட வந்திருக்கு. இப்ப சமீபத்தில் மாதவன் நடிச்சது, மாதவன் நம்ம சத்யராஜ் நடிச்சது. அவர் வந்து மிகப்பெரிய அளவு பொறியியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாருன்னா பொறியியல் அவர் என்ன கண்டுபிடிச்சாருங்க, கட்டுமான பணியிலையும் அவர் வீடு கட்டி கொடுத்தாருங்க. ஒரே நாள் வீடு கட்டி கொடுத்தாருங்க அவர், ரெடிமேடு வீடு. அதாவது கட்டி கொண்டு வந்து ரெடிமேடா கொண்டு வந்து அது வரவேற்பு எல்லாம் போச்சுங்க. 3000 ரூபாய் அந்த காலத்துல ஒரு வீட்டுக்கு. அது நம்ம இடத்துல கொண்டு அப்படியே செட் பண்ணிடுவாருங்க. அவர்
1: அதுக்கு
5: வரவேற்பு அரசாங்கத்துல ஒத்துழைப்பு இல்லாதனாலுமே அது அது அது நின்று போச்சுங்க, தடைபட்டு போச்சு. அதே மாதிரி முதல் முதல் உலகத்திலேயே அவர்தான் இரண்டாவது தப்ப அந்த ரேசர்னு ஒரு அந்த சவரம் பண்ணக்கூடிய இயந்திரத்தை கண்டுபிடிச்சாருங்க. அது உலகத்துல முதல்ல கண்டுபிடிச்சது அவர் தாங்க. அது அப்பறம்தான் பிரபலமாச்சு. அது பிலிப்ஸ் மத்த சோனி மற்ற கம்பெனிகள் அதை பார்த்து அந்த
1: ஆமாங்க
5: அந்த மாதிரி நிறைய வந்து தமிழ்நாட்டுல நிறைய பங்காளர்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஜிடி நாயுட முதல்ல எடுத்துக்கலாம். இந்தியாவிலே அது முதன்மையான அவர் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பார். அது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப ரோபோ எல்லாம் வந்துருச்சு, இப்ப வீடு உடைக்கிறதுக்கு, வீடு கடவு இருக்கு, எத்தனையோ கற்பனை கெட்டாத வளர்ச்சி அடைஞ்சு வச்சுங்க அறிவியல்
1: இல்லைங்களா.
5: நினைச்சு கூட பார்க்க முடியாது. பெண்களுக்கு உதவக்கூடிய வகையில் நிறைய வந்துச்சுங்க, ஆண்களுக்கு உதவக்கூடிய வகையில் நிறைய வந்துச்சுங்க. மனித உழைப்பு குறைச்சு போச்சுங்க, மனித உழைப்பு இல்லாம போச்சு இல்லைங்களா. உங்களுக்கு காலையில எழுந்துச்சுன்னு சுவிட்ச போட்டா வீட்டை கலவுது, வீட்டை துடைக்குது, கலவை இயந்திரம் வந்துருச்சு, அறிவியல் கண்டுபிடிப்பு இல்ல, கலவை அதை மடிச்சுக்குது, தேய்ச்சிக்குது, துவைக்குது, அதை மருந்து எடுத்து ஊத்திக்குது, கலவை அதுக்கு தேவையானது. அப்புறம் குக்கர் வச்சு விட்டா அது அது பாக்கு சிக்கி போடுது, சத்தம் போடுது, பிரியாணி வேணா பிரியாணி, கேளான் பிரியாணி, அது இன்னதே இல்லாம போச்சு.
1: சொல்லிட்டே போலாம் இல்லையா, எல்லாமே சொல்லிட்டே போலாம்.
5: ஆமா, ஐயோ எது. ஆமாங்க கண்ணு, ஆமாங்க. நீங்க உணர்ந்திருப்பீங்க உங்க வயசுக்கு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் விறகடுப்பு வச்சு சோலை கிரிட்டு இருந்தோங்க. பூரா அம்மா அம்மா வெடியால இருந்து கண்ணை துடைக்கிறது, மூக்க துடைக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா போயிடாது. அப்படி வந்து அந்த புகை வந்து கண்ணுல படிஞ்சுக்க அவங்களுக்கு. இன்னைக்கு அப்படி இல்லைங்க, தட்டுனா பட்டற தட்டுனா வர்ற வாண வருது எல்லாமே
1: இல்லைங்களா. நீங்க இதெல்லாம் பார்த்து வியந்திருக்கீங்க இல்லையா?
5: கண்டிப்பா. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இன்னைக்கு ஒண்ணு பாக்குறோம்னா நாளை காலையில சாப்பிட வரது பார்த்தா அலன் மாஸ்க் வந்திருக்காருன்னு. அவர் என்னமோ அன்னைக்கு வந்து கறி கறி பஸ் நமக்கு சின்ன வயசா இருக்கும்போது கறி பஸ் ஒண்ணு இருக்கு, பஸ்ல வந்து கறி போட்டுக்கு பின்னாடி அது இங்கிறது.
1: ஆனா இன்னைக்கு
5: போயிருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு வந்து இன்னைக்கு மின்சாரத்துல வந்து தட்டின மேல ராக்கெட் வரைக்கும் போயிருங்க
1: எல்லாமே. ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க, நன்றி.
5: வாய்ப்புக்கு நன்றி கண்ணு, அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நேர்களை, இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து வேந்த ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் நேர்களை, இன்னைக்கு வேர்ல்ட் இன்ஜினியர்ஸ் டே. ஸோ அதனால அவங்க கண்டுபிடிச்சா உங்க நீங்க பார்த்து வியந்த நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களாகட்டும், ஒரு பெரிய விஷயங்களாகட்டும், அதை பார்த்து அதை பத்தி தான் நீங்க எங்களிடம் ஷேர் பண்ணிக்க போறீங்க. நிகழ்ச்சியினோட அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சுவாமி பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க, நீங்க பார்த்து வேந்த ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு
6: சொல்றேன் மேடம். அன்புசால் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நேசமிகு நேயர்களுக்கும் கனிவான நல்வணக்கங்கள்.
1: ஓகே,
6: அருமையான தலைப்பை நல்கிய நிலையத்தாருக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். என் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கும் அலைபேசியே நீதான் என்னை வியக்க வைத்த ஒரே பொறியியல் கண்டுபிடிப்பு. உலகில் எந்த மூலையில் உள்ளவர்களும் பேச நல்லதொரு வாய்ப்பினை நல்குகிறாய். எல்லா வானொலி நிகழ்ச்சிகளையும் செய்யமடுத்து மகிழ உதவுகிறாய். எல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்க உதவுகிறாய். எதை பற்றிய விவரத்தையும் உன்னை தொட்டு தொடர்பு கொண்டால் நொடிப்போலில் தெரிந்து தெளிவதெல்லாம். உலகமே உள்ளங்கையில் என்ற முறையினை உலகிற்கு பறைசாற்ற உரித்த அலைபேசிய நீ நீடி வாழ்க. உனக்கு இணையான அல்லது உனக்கு மேலான ஒரு கண்டுபிடிப்பின் உலகை நீ காண கிடைக்கிடுமா? காலம்தான் பழுது அளிக்க வேண்டும். அதற்காக காத்திருக்கும் வாய்ப்புக்கு நன்றிகள். விடைபெறுகிறேன். வணக்கம்.
1: ஒரு சூப்பராக சொல்லிட்டாரு. நம்ம கையில் இருக்க தொலைபேசியை தான் வந்து என்னுடைய வியக்க வைத்த ஒரு கண்டுபிடிப்பு. ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கவங்கள்கிட்டையும் எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம வந்து இந்த நேரத்துலையும் நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கையிலேயே இருக்குது. உலகம் உங்கள் கையின்னு சொல்லியிருக்க தொலைபேசி வந்து பொறியியலாளர்கள் கண்டுபிடித்த ஒரு அழகான வியக்க வைக்கும் ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
7: ஹலோ, வணக்கங்க மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நான் தென் பொன்மடியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: அருமையா இருக்கிறேன் மேடம். ஏன்னா நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சுங்க எங்களுக்கு சாயந்தரமா.
1: ஓகே,
7: இது கொஞ்சம் கூலிங்கா இருக்கு.
1: நான்
7: ஒரு ரெண்டு இது வச்சிருக்கேங்க மேடம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வசதி வாய்ப்பு இல்லைனாலும் அணைகள் கட்டி வச்சு போனாங்க இல்லைங்களா நம்ம முன்னோர்கள். அது இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு. அது எங்க பவானிசாகர் டேம் எல்லாம் மண்ணாலேயே கட்டப்பட்டதுங்க. இன்றைய காலம் வரைக்கும் நீடிச்சு நிலைக்குதுங்க. அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் தானுங்க. அது ஒரு இதா இருக்குங்க. ரெண்டாவது வந்து முதல் நேயர் சொன்ன மாதிரி செல்போன் தாங்க. இப்ப நம்ம வந்து எங்க இருந்தாலும் சரி, அதுல எல்லா வசதிகள் இருந்தாலும் இந்த பணம் அனுப்பும் வசதி இருக்கு பாத்தீங்களா? இங்க இருந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சுக்கலாம், அங்கிருந்து இங்க வந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த
1: பேங்க்ல போய் கியூல நின்னு அவங்க அக்கௌண்ட்க்கு மாத்திட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா?
7: அந்த செலான் ஒரு சின்ன தப்பானாலும் இது பண்ண மாட்டாங்க.
1: திருப்பி எழுதிட்டு வரணும்.
7: இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கு. அது எந்த ஜாம ஏமமா இருந்தாலும் அனுப்பலாம். அந்த மாதிரி சிஸ்டங்கள் இருக்கு. அந்த வந்து எனக்கு ரொம்பவே வியப்பா இருக்குதுங்க மேடம்.
1: ஓகே ஓகே, சூப்பரா சொன்னீங்க. அழைத்ததற்கு நன்றி.
7: நன்றி, வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நேர்களே, இன்னைக்கு வேர்ல்ட் என்ஜினியர்ஸ் டே, உலக பொறியாளர்கள் தினம்ங்க. அதனை முன்னிட்டு தான் இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்திருக்கு. உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உள்ளூர் நேயர்கள் 9344901018 என்ற நம்பருக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற நம்பருக்கும், புதிய நேயர்கள் 8300191018 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் தொடரலாம். ஸ்டேடியோ நேதோடைய ஃபேம் நோட்டு ஒன்று பிள்ளை எட்டைங்க எல்லாமே செமஹிட்டு.

0: தவசி திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ண இந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:18 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் உங்களை வேக வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு. வேர்ல்டு இன்ஜினியர்ஸ் டேவை முன்னிட்டு தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: சாந்தா பேசுகிறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன் சாந்தா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கங்க மேம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா மேம்?
0: எல்லாமே சூப்பரா இருக்கும் சாந்தா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க மேம்.
0: சொல்லுங்க, உங்களை வியக்க வைக்கும் பொறியியல் கண்டுபிடிப்பு.
1: கண்டுபிடிப்புங்கிறது நாங்க சொல்ல போனோம் மேம், இந்த மின்சார பல்பு, இந்த லைட் எரியுது பாத்தீங்களா?
0: ஓகே,
1: அதெல்லாம் நம்ம காலத்துல எல்லாங்க மேம், பாட்டில்ல சிமினி மாதிரி ஒரு சீமெண்ணெய் ஊத்திட்டு ஒரு திரி போட்டு நாங்க படிக்கிற காலத்துலங்க மேம், ஒரே ஒரு அப்பெல்லாம் பல்பு இல்லைங்களா, சிமினி விளக்குன்னு
0: வாங்க,
1: அது 2 ரூம் 3 ரூம் இருக்கிறதுல ஒவ்வொருத்தர் எங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு வெளிச்சமே இருக்காதுங்க மேம். அப்பெல்லாம் அந்த கண்ணு இருட்டா இருக்கலாம், அந்த ஒரு ரூமுக்குள்ளமே ஒரு நம்ம வந்து இந்த ராந்தல்னு சொல்லுவாங்க அப்போ, அதை திரி போட்டுட்டு அதை பத்த வச்சு ஒரு இடத்துல தொங்க விடுவோம். எங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன பாட்டில்ல சீமெண்ணெய் ஊத்தி மேம் திரி போட்டு கொடுப்பாங்க மேம்.
0: அப்ப
1: அம்மா எல்லாம் திரி போட்டு அது ஒண்ணுலயே நாங்க சுத்தி உட்காந்து படிக்கணுங்க மேம். 9 பிள்ளைங்க நாங்க எல்லாம் அதுல சுத்தி உட்காந்து படிக்கணுங்க மேம். அந்த வெளிச்சம் யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ அது பார்த்து எழுதுறது. நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் அப்பெல்லாம் அவ்வளவு இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் இல்ல இல்லங்க மேம்.
0: நீங்க அந்த காலத்துல வந்து அந்த லைட்ல வெளிச்சத்துல நீங்க படிச்சிருக்கீங்க, அந்த விளக்கு வெளிச்சத்துல?
1: இல்லைங்க மேம், அந்த வெளிச்சத்துல படிச்சுட்டுங்க மேம். அந்த வெளிச்சத்துல கூட நமக்கு அந்த கண் பார்வை எல்லாம் நல்லா இருந்ததுங்க மேம். இப்ப கூட பாருங்க, அந்த நமக்கு எழுத்தெல்லாம் இப்ப கூட நான் படிப்பேன் மேம். 66-67 வயசுல கூட இப்ப கூட நான் எழுத்து கண்ணாடி எல்லாம் போடுறேங்க மேம். நம்ம படிச்சுக்கிறோம் இப்பவோ.
0: ஓகே, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அந்த லைட் வெளிச்சம் கிடைச்சிச்சு இல்லையா, பல்ப் எல்லாம் வந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: அது ஒரு ஆனந்தமா இருந்துச்சு மேம். சொல்ல வந்த அப்ப இந்த இருட்டுல 10 பேர் ஒன்னா உட்காந்து படிச்ச காலத்துல இல்லைங்க மேம், இந்த லைட் வந்த போது எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் மேம். அப்ப அப்பா ஃபர்ஸ்ட் லைட் போட்டு கொடுக்கும் போது நாங்க பாக்கும்போது படிக்கும்போது படிக்கிறதுக்கு மேம் ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்குவோம் அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலம் எல்லாம் இருந்தது மேம். அப்ப இதை கண்டுபிடிச்சவங்க அப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னாக்கா, இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா மேம். அந்த காலம் இப்ப எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வந்துருச்சு. நாங்க படிச்ச காலத்துல தான் அந்த லைட் பாக்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க மேம்.
0: நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். நேர்ல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து வியந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் நேர்ல, நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். நேர்கள் இணைப்பில் இல்லை நேர்களே, ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேடியோன் இதோட்டி FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள். நேயர்களே, இன்னைக்கு நம்ம எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்க டாபிக் உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேர்ல்ட் என்ஜினியர்ஸ் டே முன்னிட்டு இந்த டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். நேயர்களே, நிகழ்ச்சியின் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
1: நல்லா இருக்கு சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
1: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இன்னைக்கு வேர்ல்ட் என்ஜினியர்ஸ் டே இல்லையா?
2: மேம், எனக்கு வந்து அவங்க கட்டிய அந்த அணை அப்படிங்கறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மேம். மழை பெய்யக்கூடிய காலகட்டத்துல மழை வரும், ஆனா அத அணையை போட்டு தடுத்து நிறுத்தி ஒரு வருஷம் வரைக்கும் அதை யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
1: ஓகே, அணை பாலங்கள் இல்லையா,
2: அணை. அப்புறமா ரெண்டாவது மேம், இந்த ஆர்கிடெக்ட் வந்து இந்த தாஜ்மஹால் கட்டிருக்காங்க பாத்தீங்களா மேம், அதை பார்த்து நான் ரொம்பவே வியந்திருக்கேன் மேம். அந்த காலகட்டத்துல நவீனமான எந்த எந்திரங்களும் கிடையாது மேம், ஆனா வெறும் யானைகளை யூஸ் பண்ணி அந்த கற்கள்ல கூட அவ்வளவு வெயிட் ஆனதை அவங்க ஆர்கிடெக்டிங் பண்ணி இந்த அளவும் கூட உலகத்துல அதிசயமா இருக்கக்கூடிய அந்த தாஜ்மஹால் பொறியியல் கட்டிடம் இருக்கு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். அது ஆமா, அதை பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியம் அப்படிங்கறது இருக்கும். நிறைவாக மேம், உலகத்துல ரயில்வே துறை அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா?
1: ஆமா கண்டிப்பா.
2: ஆமா, அந்த ரயில்வே துறையில இந்த டிராக் அமைக்கிறது பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா காம்ப்ளிகேட்டடான டிராக், காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருந்தாலும் அது அவ்வளவு சிறப்பாக பொறியாளர்கள் வந்து அந்த ஃபாஸ்ட் அந்த டிராக்ல போனா இந்த ஃபாஸ்ட்ல, இந்த டிராக்ல போனா இவ்வளவு ஃபாஸ்ட் வரைக்கும் தாங்குவோம் அப்படின்னு. ஏன் மேம், இந்த பாம்பன் பாலம் பாருங்க மேம், எவ்வளவு பெரிய கடல், அந்த கடலுக்கு நடுக்கிற ஒரு ட்ரெயினை டிராவல் பண்ணும், அந்த ட்ரெயினை அவ்வளவு தூரம் இந்த ஸ்பீட்ல டிராவல் பண்ணா தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த திறன் அப்படிங்கறத அவங்க வச்சிருக்கிறாங்களே மேம். இதெல்லாம் வந்து நான் பார்த்து பார்த்து ரொம்பவே வியந்திருக்கேன் மேம். கஷ்டப்பட்டு ஒரு ரயில்வே டிராக்ல இருந்து இன்னும் ரயில்வே டிராக் மக்கள் தாண்டி போகணும்னா அவ்வளவு நேரம் கால் கடுக்க இருக்கணும் மேம். ஆனா ரயில்வே டிராக்கையே ஓவர் டேக் பண்ணி அந்த பாலத்தை கட்டி இந்த இடத்துல இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஈஸியா 2-1 போறதெல்லாம்
1: பொறியாளர்கள்
2: ரொம்ப சூப்பரா கட்டிருக்க அந்த ரோட்டேஸ் இருக்கு பாத்தீங்களா மேம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சீனா வெளிநாடுகள்ல வந்து அந்த ரோட் சிஸ்டம் பாத்திருக்கேன், அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வரும், அது ஆன் டாப் ஆஃப் இட் மெட்ரோ, அதற்குரிய அந்த டிராக், அதெல்லாம் எவ்வளவு அளவுக்கு அந்த திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொறியாளர்கள் கிட்ட இருந்தா இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயமா பண்ண முடியும், அதை பார்த்து நான் ரொம்பவே வியந்திருக்கேன்.
1: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு உங்களுடைய வியத்த உங்களுடைய கண்டுபிடிப்பு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களிடம் ஷேர் பண்ணீங்க. நன்றி நன்றி சந்திரசேகர்.
2: தேங்க்யூ மேம், பை மேம், பை மேம்.
1: நேர்களை இன்னைக்கு எல்லா நேர்களும் கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்க இந்த நேரம் 11:30 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வியக்க வைத்த ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு. வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நல்லா இருக்கீங்களா
1: மங்களம்மா?
3: நீங்க
1: பார்த்து வேந்த ஒரு பொறியியல் கண்டுபிடிப்புனா என்ன சொல்லுவீங்க?
3: எனக்கு இந்த கடிகாரத்தை பார்த்தாதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா, நீ எப்படி இப்படி பண்ணிருப்பாங்க, டைம் கரெக்டா சொல்லுதே
1: அப்படின்னு.
3: எனக்கு அந்த கடிகாரத்தை பார்த்தாதான் ஒரு ஆச்சரியமா இருக்கும்,
1: கரெக்டா டைம் காட்டும் இல்லையா, முன்ன பின்ன கூட இருக்காது, ஒரு செகண்ட் கூட மாறாது இல்லையா?
3: ஆமாதான்.
1: ஓகே ஓகே,
3: அதுல என்ன ஒண்ணு எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் இந்த சிரட்டையில குருவி மயில் கிளி இந்த மாதிரி இதெல்லாம் அப்படி உண்டாக்குவான். வந்து எப்படி அதை பண்றானே தெரியாதுப்பா.
1: ஓகே,
3: அருமையா இருக்கும்.
1: ஓகே, எதுல பண்ணுவாரு?
3: சிரட்டையில.
1: ஓகே,
3: சிரட்டைய அறுத்து அறுத்து அறுத்து எல்லாம் அத இது பண்ணி அந்த பையன் அந்த குருவி மயில் கிளி எல்லாமே பண்ணுவான். நல்லா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும்.
1: ஓகே, அது ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு தான் இல்லையா? அவரோட முடைய வச்சு அவர் அந்த ஒரு இன்ஜினியரிங் செய்யறாரு.
3: அந்த பையன் அவர் படிப்பறிவெல்லாம் அவ்வளவு இல்ல, இருந்தாலும் கூட அத நல்லமா அழகா பண்ணுவான். எனக்கு போய் நான் போய் பாப்பேன்.
1: ஓகே,
3: ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அத பாக்கும்போது.
1: ஓகே ஓகே, நீங்க பார்த்து வியந்தது அதுல ஒண்ணு இல்லையா?
3: ஆமாண்டா.
1: ஓகேமா, ஓகே, அழைத்ததற்கு நன்றி. நேர்களை, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்க டாபிக் உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு, அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேர்ல்ட் என்ஜினியர்ஸ் டே முன்னிட்டு இந்த டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்களை, சின்ன சின்ன விஷயமாகட்டும் ஒரு பெரிய விஷயமாகட்டும், நம்ம எங்க போனாலும் சரி எங்க வந்தாலும் சரி டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், நம்ம நினைக்கும் போது ஒரு பொறியியலாளர்கள் அவர்களுடைய மூளை ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர்களுக்கான நாள் இது வேர்ல்ட் என்ஜினியர்ஸ் டே. நேர்களை, இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க அதனை முன்னிட்டு எங்களிடம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்ட மீண்டும் எல்லாம் ஸ்டேட்யூன் இதை ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

ஸோ வெல்கம் பேக் டு த ஷோ நேர்களை. இன்றைக்கி நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக், நீங்கள் பார்த்து வேந்த ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணலாம் நேர்களே. இன்றைக்கி வாட்ஸ்அப் மூலயமா ராமகிருஷ்ணன் கொலுமகொண்டான்லேருந்து நம்ம மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்த்து வியந்த ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கைக்கோள்கள், விண்வெளி பொறியியல் மூலம் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்கள் மற்றும் GPS தொழில்நுட்பம் உலகளாவிய இருப்பிடத்த வழிகாட்டுதலையும் தொடர்பையும் சாத்தியமாக்கியது. நான் வியக்கும் பொறியியல் நுட்பமாகும் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கொலுமகொண்டான்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம வந்து எங்கள் இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும், நம்மளுக்கு தெரியாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும், நம்ம மேப்பை போட்டுட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் இவ்வளோ நேரத்தில் காட்டும், இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து டிராஃபிக் இருக்குது, இந்த வழியில் போனால் நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக மேப் வந்து நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்றது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு தொழில்நுட்பம். கண்டிப்பாக எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே பார்த்து வியந்த ஒரு பொறியியல் கண்டுபிடிப்புன்னு கூட அதை சொல்லலாம். நீங்கள் பார்த்து வியந்த ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு நம்மளுடைய நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். நேர்களை, இன்றைக்கி வந்து பொறியியல் உலக பொறியியலாளர்கள் தினத்தை முன்னிட்டு நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம் நேர்களே. ஒரு பாடலுக்கு பின்பு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோன் இது ஊட்டி FM 101.8 எங்கள் எல்லாமே சமைட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள் நேர்களை. இன்றைக்கி எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய நிகழ்ச்சியின் இணையம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க மகா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க. நீங்க பார்த்த வந்த ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு என்ன?
1: வீடு கூட்டுற ஒரு மிஷின் இருக்கு. அது வீடெல்லாம் சுத்தமா நீட்டா கூட்டிட்டே இருக்கும். அப்பா எங்க பொண்ணு காலையில அது ஆன் பண்ணி வச்சுட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவளை காணும். என் பொண்ணு சொல்ல, ஐயோ வேறாரியோ வேறாரியோ அப்படின்றா. அவ வீட்டு கட்டில கூட்ட போய் கட்டில மாட்டிக்கிச்சு. ஐயம் கியர் அப்படிங்குது. எடுத்து விட்டாங்க. எடுத்து விட்ட வரைக்கும் மறுபடியும் கூட்டுது. அது எனக்கு சிரிப்பா வந்தது. சிரிப்பா இருந்தது.
0: ஆனாலும் அதை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லையா உங்களுக்கு?
1: நம்ம மனுஷங்களா இருந்தா சொல்லிடுவோம், அதுக்கு சொல்ல தெரியல. போய் மாட்டிக்கிச்சு, கடையில போய் மாட்டிக்கிச்சு.
0: ஓகே ஓகே, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா உங்களுக்கு?
1: நல்லா இருக்கு. நீட்டா ஒரு தூசி நாம குட்டிரும்.
0: ஓகே ஓகே, நீங்க பார்த்து வேண்டியது அது ஒண்ணு இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி மகா. இல்லை, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஆமா வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் கவுந்தபாளையம் இருந்து பாட்டப்பன் பேசுறேன்.
0: பாட்டப்பன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா? அருமையா இருக்கமா?
0: ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க.
2: நான் கண்டு விழுந்தவனுமா, அந்த பலாயிரம் வருஷத்துக்கு முன்னால, அதாவது இந்த நம்ம விஞ்ஞானமெல்லாம் தோன்றதுக்கு முன்ன விஞ்ஞானத்தால கண்டுபிடிச்ச

0: நாமக்கிரக கோவில்கள் நினைச்சு ஆச்சரிய வேற்று விரிந்து இருக்கணும்மா. அதாவது நாமக்கிரகங்கள் ஒன்பது கோள்கள், சூரியனை சுற்றி ஒன்பது கோள் இருக்குது. அந்த பலாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம விஞ்ஞானத்தால கண்டுபிடிச்ச ஒரு அந்த கோள்களை நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டு இருக்கணும்மா.
1: ஓகே, வேற என்ன உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்போ நம்ம நீங்க பாத்துட்டு இருக்க விஷயங்கள்ல?
0: ஆமா,
1: வேற என்ன உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது? அவர்களுடைய கருத்துக்களை நம்மளிடம் ஷேர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். இந்த நேரம் 11:48 ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக், உங்களை வியக்க வைக்கும் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியிலோட அடுத்த நேயர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் ஆரணி தாலுகா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பொறியியல் இந்திர படைப்பாக கண்டறியப்பட்டது சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காலம் கிமு 3500 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க, சக்கரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாருமே அறிவியலாளர்கள். ஸோ அந்த சக்கரத்தில் மூலயமா தான் இன்றைக்கி நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம ஈஸியாகவே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வர வந்துட்டு ஒரு ஈஸியாக ஒரு வே ஆஃப் டிராவலிங்காக இருக்குது. ஸோ சக்கரத்தை கண்டுபிடிக்க இதை இன்னிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா 3500 வருஷத்துக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு நான் பார்த்து வியந்த ஒரு வந்து பொறியியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வாட்ஸ்அப் மூலயமா கூட எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் 8300191018 நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், நீங்களே நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் 102.8 எங்கே எல்லாமே சமஹிட்டு.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

நீங்களே நீங்க கிட்ட என்ஜாய் பண்ண இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து உங்களை வியக்க வைத்தும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு, அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் நேர்களே. ஸோ பொறியியல் அப்படின்றது வெறும் சிந்தனை மட்டும் இல்லைங்க, அது இயந்திரங்களையும் கட்டிடங்களையும் வச்சு உருவாக்குவது மட்டுமல்ல, ஒரு பிரச்சனையை எப்படி ஒரு புதிய தீர்வு உருவாக்கலாம் அப்படின்ற கேள்விக்கான பதிலை தேடுறது தான் பொறியியல் அப்படின்னு கூட சொல்லலாம். நாம் தினமும் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாலேயும் ஒரு யோசனை இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு, பல முயற்சிகள் இருக்கு, பல தோல்விகள் இருக்கு, அதன் முடிவில் ஒரு வெற்றியும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நாம் இன்று வியந்து பார்த்த அந்த கண்டுபிடிப்புகள் ஒரு காலத்தில் ஒருவருடைய கற்பனையாக மட்டுமே இருந்திருக்கலாங்க. அந்த கற்பனையை நிஜமாக்கியவர்கள் நம்முடைய பொறியாளர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்தில் புதிய சவால்கள் வரும், புதிய தேவைகள் உருவாகும், அதற்கான புதிய தீர்வுகள் உருவாகும் போது நம்மளுடைய இளம் பொறியாளர்களுடைய சிந்தனையும் திறமையும் நமக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். கண்டுபிடிப்புகளை பார்த்து மட்டும் நம்ம வியக்காம அதுக்கு பின்னாடி இருக்கும் சிந்தனையும் பார்த்து நம்ம வியக்கணும். உலகத்தை மாற்றிய அனைத்து பொறியாளர்களுக்கும் இன்று நம்மளுடைய மனமான வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் ஓடிஎஃப்எம் சார்பாக. ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் இன்ஜினியர்ஸ் டே. ஸோ உங்களை வியக்க வைக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி நீங்கள் எல்லாத்துமே எங்களிடம் ஷேர் பண்ணீங்க. கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக வாழ்த்துதலையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. வேறொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின்.

ஒலித்த பாடலுடன் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிலையத்தில் நேரம் 12 மணி. நேயர்களினை கேட்கலாம் இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை.

நேர்களே, இன்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர், ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் அவர்களுடன் நேர்முகத்தின் பகுதி காணலாம். 2:55 வானிலை அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை, நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. இன்று இடம்பெறும் சொல் பூ. மாலை 4:00 எதிரும் புதிரும், சரியா தவறா. 5:00 செய்திச் சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது, வாடா மலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில்

இன்று மாலை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முடிச்சுத்தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம்கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் எம்.ஐ. மணிவண்ணன் அவர்கள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் இரண்டாம் பகுதி இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்களே, இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள்.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. The 10th edition of the World Circular Economy Forum 2026 began at Mahatma Mandir in Gandhinagar. Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav and Gujarat Chief Minister Bhupendra Patel inaugurated the forum, which is being held for the first time in India. Addressing the inaugural session, Union Minister Bhupendra Yadav highlighted India's commitment to embedding circular economy principles into its sustainable development framework. The minister stressed that India has modernized its deep-rooted ancient cultural practices of reuse, repair and conservation values into contemporary policies under the leadership of Prime Minister Narendra Modi.
3: Today, I am happy to note that the declaration recognizes sustainability as an integral part of building resilience and calls for cooperation that advances sustainable development while strengthening economic and supply chain resilience. The declaration also recognizes that circularity must extend beyond waste management. It calls for embedding circular economy principles into the development and maintenance of sustainable and resilient infrastructure. For India, this is an important movement because our BRICS chairship has placed circular economy alongside sustainable lifestyles.
2: National Engineers Day is being celebrated today to honour the birth anniversary of Bharat Ratna Moksha Gundam Vishveshwaraya, one of India's greatest engineers. The day is celebrated every year on the 15th of September to remember Vishveshwaraya's contributions and honour the role of engineers in the nation's growth. Prime Minister Narendra Modi paid tributes to M. Vishveshwaraya in a social media post. Mr. Modi extended his greetings to engineers for their contribution to building, innovating and providing solutions.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேரில் இனி கேட்கலாம் சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சிநேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேர்களே, சிநேகிதியே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த ஆரோக்கியமான உணவு வகைகள், ஆரோக்கியமான டிப்ஸ் மற்றும் நிதி நிலை மேம்பாடு போன்ற பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வழங்கலாம். சிநேகிதியே நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னா உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-909-1018 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342-909-1018 என்ற எண்ணுக்கும், புதிய நேயர்கள் 8300-1901-1018 என்ற எண்ணுக்கும் அழைக்கலாம். 0423 என்ற இணைப்பெண்ணை பயன்படுத்தி 2966-7781 என்ற எண்ணுக்கும் அழைக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக 8300-1901-1018 என்ற எண்ணுக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிரலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் சிநேகிதியை கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் மகாதாராவரத்துல இருந்து பேசுறேன் சார். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும் மகா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே மகா, இன்னைக்கு என்ன டிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எங்களுக்காக?
1: அதாவது சார், உங்களுக்காகவே தான் சார் சொல்றேன் சார். லேடிஸ் வந்து பெரும்பான்மையான லேடிஸ் வந்து சார் பெரும்பான்மையானவங்க, அவங்க டேஸ்டா சமைப்பாங்க. ஆனா அது சொல்லுவாங்க, என் தங்கையே ஏதாவது ஒரு ஐட்டம் டேஸ்டா சமைச்சிருந்தா அது கேட்டா சொல்ல மாட்டான். ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு முன்னால அப்படிதான், அது அப்படி அது இப்படி இது இப்படிமாங்களோ மழுப்பிடுவாங்க, ஏன்னு தெரியாது. ஆனா நான் அப்படி இல்லை, ஏதோ நமக்கு தெரிஞ்சு நாலு பேர்த்துக்கு சொன்னேன், இதுல என்ன ஆயிருப்போகுது, நம்ம ஒன்னும் பணமா காசாலும் செலவாக போறது இல்லை. அப்படி அதுவும் இல்லாம ஊட்டி என்னுடைய ஃபேவரேட், அதனால ஊட்டிக்காக தான் சார் நான் டெய்லி போன் பண்ணி சொல்றேன் சார்.
0: ஓகே, இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்லுங்க?
1: அதாவது சார், முருங்கைக்காய் வடை. முருங்கைக்காய் வடைன்னா, முருங்கைக்காய் மரம் வச்சிருந்தோம்னா அந்த முருங்கைக்காயெல்லாம் மேல இருக்கிறதெல்லாம் முத்தி போயிடும், அதெல்லாம் பறிச்சு குப்பையில கொட்டுறாங்க. அப்படி செய்யவே கூடாது, அதுல அவ்வளவு டேஸ்டான சமாச்சாரம் இருக்கு. அந்த முத்து முருங்கைக்காயெல்லாம் பிடுங்கி ஒரு கத்தி வச்சு அதை அறுத்துட்டு, நீல வாக்குல அறுத்துட்டு ஒரு கத்தி வச்சு அந்த சதையெல்லாம் அந்த விதையோட விதை முத்தி முத்தி இருக்கும், அதோட அப்படியே விரி விரி விரி எடுக்கணும். ஒரு காய்ச்சியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 100 கிராம் வடப்பருப்பு, வடப்பருப்புனால அதுல பெரிய சைஸ் வட்டமா இருக்கும், அந்த பருப்பு சரியான டேஸ்டா இருக்கும், அது அந்த கிருஷ்ணகிரி அந்த சைடு கிடைக்கும். அந்த பருப்பு வச்சுக்கிட்டு அதை ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறின பிறகு அதை வந்து அது அந்த முருங்கைக்காத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நல்லா வந்து இது போட்டு அரைச்சிருங்க, அந்த அரைங்க, அந்த பருப்பையும் அரைங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடியே பச்சை மிளகாய் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு தனியா வந்து சோம்பும் பெருஜீரகத்தையும் நுணுக்கி வச்சுக்கோங்க. ஒண்ணுக்கு ரெண்டா நுணுக்கணும், ரொம்ப பவுடர் மாதிரி நுணுக்க வேண்டாம். ஒண்ணுக்கு ரெண்டா நுணுக்கிட்டு சின்ன வெங்காயம் தான் போடணும், அதுதான் டேஸ்டா இருக்கும். 100 ரூபாய்க்கு விற்கிது, இருந்தாலும் நம்ம வாக்குக்கு ருசி வேணும்னா சின்ன வெங்காயம் தான், நாங்களும் சின்ன வெங்காயம் தான் போடுவோம். சிறு சிறுசா வெட்டிடணும், வெட்டிட்டு இதெல்லாம் அரைச்சு குறை குறைன்னு அரைச்சுக்கணும். வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அந்த மாதிரி முருங்கைக்காய் சதையையும் இந்த பருப்பையும் அரைச்சிடணும். அரைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை அதுல காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், காஞ்ச மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கிறோம். அதை வந்து என்ன செய்யணும்னா, ஒரு நிமிஷம் கரண்ட் ஹீட்ல இப்ப ரேடியோ உடனே வந்துருச்சு. அப்புறம்
0: சொல்லுங்க
1: சார், அதெல்லாம் போட்டு நல்லா பிசறணும் வடை பதத்துக்கு. ஹலோ
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: வடத்துக்கு அந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த சீரகம் பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சிருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு அதையும் போட்டு நல்லா பெரட்டணும். பெரட்டிட்டு வடையை போட்டு அழுத்த கூடாது, அழுத்தாம சும்மா சாப்பிட்டா அது எடுத்து அது சாப்பிட்டா கையில உள்ள மேலேயோ அல்லது இலையிலேயோ எண்ணெய் கண்டையோ அதுல அப்படி தட்டி எண்ணெய் தட்டியில எண்ணெய் ஊற்றி ஸ்லோவில் வச்சிருங்க. அப்பதான் உள்பாகம் எல்லாம் வேகும். ஸ்லோவில் வச்சுட்டு அதை போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. முந்திரி பருப்பு, அந்த முத்தின பருப்பு எல்லாம் முந்திரி பருப்பு டேஸ்ட் கொடுக்கும். அது இவ்வளவு ஒரு இந்த குப்பையில போடுறதுல இவ்வளவு ஒரு டேஸ்டா அப்படின்னு நினைப்பீங்க, அவ்வளவு சரியான டேஸ்டா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வேணா உங்களுக்கு என்ன தேங்காய் சட்னி வேணாலும் வச்சுக்கோங்க, இல்ல தக்காளி சட்னி வேணாலும் வச்சுக்கலாம், தொட்டு சாப்பிடல வெறுமனே சாப்பிடலாம், நல்லா இருக்கும்.
0: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, அருமையான ஒரு டிப் சொல்லியிருக்கீங்க. ஸோ நேர்களே, இந்த நிகழ்ச்சி நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க சொன்னதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மகா. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய டிப்ஸ்களை எங்களுக்கு பகிரலாம். 9344901018 என்ற எண்ணுக்கும், 9342901018 என்ற எண்ணுக்கும், 8300109108 என்ற எண்ணுக்கும், வாட்ஸ்அப் வழியாக 8300109108 என்ற எண்ணுக்கும் அனுப்பலாம்.

0: நேர்களே, சிநேகிதியே நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கொளப்பல்லிருந்து மங்களம்மா பேசுறேன்.
0: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: தேங்காய் பால் எடுத்து ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது பால் எடுத்து அந்த அதோட ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிடும். காய்ச்சி ஏலங்கிராம் போட்டு இஞ்சும் பூண்டும் நச்சு அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா காய்ச்சி வெல்லம் அதை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஊறிடுவில் வடிகட்டிடும். மண்ணெல்லாம் இருக்கும், வடிகட்டிட்டு அந்த பாகையும் அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு திட்டமா வரும்போது இந்த மோத எடுத்து வச்சிருக்க பாலையும் அதுல ஊத்தி நல்லா கிண்டிட்டு அப்படியே நல்லா கிண்டி ரொம்ப அப்படியே ஒரு கூல் மாதிரி வந்துரும்ல.
0: சரிங்க.
1: சுட சுட சுட குடிக்கணும்ப்பா. அப்ப நைட்டுக்கு குடிக்கணும்.
0: அதனால என்னென்ன பலன் இருக்கு?
1: உடம்புல வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல வேலை செஞ்சுட்டு வந்து, அந்த இதெல்லாம் அதுல போயிருப்பா.
0: ஓகே, அந்த உடம்பு அலுப்பு எல்லாமே அதுல போயிடும்.
1: அதுல ரெண்டாவது அந்த அதை குடிச்சிட்டு சோறோ சப்பாத்தியோ எதுவும் சாப்பிட கூடாது. அதை மட்டும்தான் குடிக்கணும் அந்த நைட்டுக்கு. அந்த இந்த கூளை மட்டும்தான் குடிக்கணும்.
0: சரிங்க.
1: அது மட்டும்தான் குடிக்கணும். அப்புறம் இன்னும் ஒண்ணுப்பா
0: சொல்லுங்க.
1: இந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் பொடியா அரைஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் கடுகு மட்டும் சேர்த்து கருவேப்பிலை கடுகெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிடும். வணக்கிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுறோம்ல, அதை வந்து அப்படியே தட்டி தட்டி அந்த இந்த அதில் எடுத்து வச்சு மடக்கி மடக்கி எண்ணெயில் எடுத்து போட்டு எடுத்துக்கணும். சூப்பராக இருக்கும்ப்பா.
0: ஓகேம்மா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா.
1: நன்றிப்பா.
0: ஸோ நேர்களே, இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நிறைய உணவு டிப்ஸ் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ ரொம்பவுமே வந்து எல்லாருமே வந்து அருமையாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே போல் வந்து நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 9344-9001-01 என்ற எண்ணுக்கு உள்ளூர் நேயர்களாக இருந்தால், வெளியூர் நேயர்கள் 9342-9001-01 என்ற எண்ணுக்கும், புதிய நேயர்கள் 8300-1901-01 என்ற எண்ணுக்கும் தொடர்ந்து பேசலாம். நேர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டோம் பிரியமான தோழி திரைப்படத்திற்காக.
1: ஓடி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: நிலையத்தில் நேரம் 12:30. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்க போற ஸ்நேகிதி யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் பரிமலா தேவி, நேரத்தில் வந்து பேசுறேன்.
0: பரிமலா தேவி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்க, எனக்கு என்ன டிப்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க எல்லாருக்காகவும்?
2: ஒரு 3 டிப்ஸ் இருக்குங்க சார், சொல்றேன்.
0: சொல்லுங்க.
2: அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க சார். அதுல முகம் கழுவலாம். முகத்துல இருக்கிற இந்த டாட் ஸ்பாட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போயிடும். கழுவிட்டு வரணும். அதோட அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க சார். இந்த அரிசி கழுவுனதுல பிறந்த குழந்தைங்க குளிச்சு வைக்கிறப்ப அந்த உடம்பு கீழே காலில் நல்லா நீவி நீவி அந்த அரிசி கழுவுன தண்ணி ஊத்தி கழுவினா நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அந்த காலத்துல பாட்டிங்க எல்லாம் செய்வாங்க, நல்லா நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க, குழந்தைங்க சீக்கிரம் நடப்பாங்க. அது வந்து வேஸ்ட் பண்ண கூடாது, அந்த அரிசி கழுவின தண்ணி அவ்வளவு சென்ட்லாம்.
0: ஓகேங்க.
2: மற்றும் இந்த கால் வெடிப்பு போட்டு இல்லைங்களா, கால் வெடிப்பு,
0: கால் வெடிப்பு
2: இருக்குங்களா, கால் வெடிப்பு போகிறதுக்கு ஆவாரம் பூ இருக்கு. ஆவாரம் பூ ரெண்டு தள்ளிப்பு போட்டு முத்தையில ஒரு 10 நிமிஷம் கால் ஊற வச்சு கழுவினோம்னா அந்த வெடிப்பெல்லாம் போயிடுங்க, திரும்பி வராது. ஹலோ,
0: கேக்குதுங்க, சொல்லுங்க.
2: இருக்கும்.
0: எல்லாருமே வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்தும் நிறைய டிப்ஸ் கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

ஒலித்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா இணைந்து பாடியது வானவில் திரைப்படத்துக்காக தேவா அவர்களோட இசையில. நேர்லே சிநேகிதியே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்காம சொந்த காலிலேயே நிற்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்து வருது. நவீன தொழில்நுட்பம் இணைய பயன்பாடும் பெண்களுக்கு வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்யும் பல புதிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய நிறைய தொழில் வந்து இன்றைக்கு இருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தையல் மற்றும் ஆடை வடிவமைப்பு பெண்களுக்கு எப்போதும் கை கொடுக்கும் ஒரு சிறந்த தொழிலாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்து ஒரு தையல் இயந்திரம் இருந்தாலே போதும், அதை தொடங்கி பின்னர் ஒரு நவீன ஆடை வடிவமைப்பாளராக கூட, ஒரு ஃபேஷன் டிசைனராக கூட மாறலாம். அதே மாதிரி ஆர்கானிக் அழகு பொருட்கள் தயாரிப்பு, ரசாயனம் இல்லாத சோப்பு, இதெல்லாமே வந்து அதில் தயாரிக்கலாம். மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், வீட்டிலேயே தயாரித்த ஊறுகாய், தொக்கு வகைகள், பாரம்பரிய சிறுதானிய மாவு வகைகள் மற்றும் மசாலா பொடிகளை தயாரித்து உள்ளூர் கடைகளில் அல்லது ஆன்லைனில் விற்பனை செய்யலாம். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஐடியாஸ் வந்து இன்றைக்கு வந்து பெண்களுக்காக நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி ரீசெல்லிங் பிஸ்னஸும் இருக்குது, டிஜிட்டல் சேவைகள் இருக்குது, கணினி நாலேஜ் இருந்தாலே போதும். இன்றைக்கி பெண்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து கண்டென்ட் ரைட்டிங், கிராஃபிக் டிசைனிங் அல்லது சமூக ஊடக மேலாண்மைன்னு சொல்லுவாங்க, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் போன்ற சேவைகளையும் வந்து உலகளவில் வந்து வழங்கலாம். அதுபோல் டியூஷன் மற்றும் ஆன்லைன் வகுப்புகளையும் எடுக்கலாம். இது மாதிரி நிறைய இதுவும் இருக்குது. அதே மாதிரி அரசின் நிதி உதவிகளும் வந்துட்டு இன்றைக்கு வந்து பெண்களுக்கு நிறைய தொழில் தொடங்குவதற்கு ஊக்குவிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து கடன் உதவிகளும் வழங்குகிறாங்க. நேர்களே, இத்துடன் இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம்.

0: நேர்களே, தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய பொறியியலின் தந்தை என்று போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினம் இன்று தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பொறியியல் துறை வளர்ச்சியில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றைய தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை பொது சேவைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு பங்காற்றும் அனைத்து பொறியாளர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் திரு சுக்பிந்தர் சிங், உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். உத்தரப்பிரதேசம், ஹரியானா

0: நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாரம்பரியத்தில் ஜனநாயக நெறிமுறைகள் பின்பற்றி வந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரிக்வேதத்தில் சபா சமிதி மக்கள் கூட்டங்கள் செயல்பட்டு வந்ததை அவர் எடுத்துரைத்துள்ளார். வைஷாலி போன்ற பழமையான நகரங்களில் மக்களாட்சி நடைபெற்றதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரம்பரிய மக்கள் கூட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்த இந்தியாவின் பயணம் பாராட்டத்தக்கது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி ஆவணங்களை சிறு காணொலிகளாக மாற்றுவதற்கான செய்தியை தேசிய அறிவியல் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாரல் ஏஐ செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காணொலிகளை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தது. அறிவியல் ஆராய்ச்சி தொடர்பான தகவல்கள் எளிதாக பெறும் வகையில் இந்த செயலி வழிவகை செய்ய உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீர்ப்பாயங்களில் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றால் அவர்களின் பதவிக்காலம் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மல்யா மோகனா அடங்கிய அமர்வு, உறுப்பினர்களின் ஓய்வு பெறுவதன் மூலம் இந்த தீர்ப்பாயங்களில் ஒரு மாதம் வரை பதவிக்காலம் நீட்டிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்குவங்கத்தில் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. ரெஜி நகர் தொகுதியிலிருந்து திரு ஷகராவ் சர்க்காரும், நந்திகிராம் தொகுதியிலிருந்து ஹசிராணி ராத்தும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மதுரை சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 19 தேதி கடைசி நாளாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67 நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1959 ஆண்டில் இதே நாள் அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தார். அகில இந்திய வானொலியின் கீழ் செயல்பட்ட தூர்தர்ஷன் தொலைக்காட்சி 1976 ஏப்ரல் 1 தேதி முதல் தனியாக செயல்பட தொடங்கியது. 1982 ஆண்டு நடைபெற்ற தில்லி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ண தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. கடந்த 1997 செப்டம்பர் 23 தேதி முதல் பிரசார் பாரதியின் கீழ் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியும் ஆகாஷவாணியும் செயல்பட்டு வருகிறது. தகவல் பரிமாற்றம், கலாச்சார பராமரிப்பு, தேசிய ஒருமைப்பாடு உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவையாற்றி வருகிறது. வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த மாசசூசெட்ஸ் நீதிமன்ற நீதிபதி டென்னிஸ் செய்லர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் அமெரிக்க உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் எஃப் பிரிவு வெளிநாட்டு மாணவர்கள், ஜே பிரிவு பரிமாற்ற பயணிகள், ஐ பிரிவு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த தடையை விதித்துள்ளது. இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை 2030 ஆண்டிற்குள் 5000 கோடி டாலராக அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. வரும் 18 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் சரக்கு மற்றும் சேவை வர்த்தக தடைகள் உள்ளிட்டவற்றில் எளிதாக்குவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் கடந்த நிதியாண்டில் 8.22% குறைந்து 795 கோடி டாலராக இருந்தது. இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு மருந்து பொருட்கள், மீன், பருத்தி ஆடைகள், மின்னணு பொருட்கள்

0: ரசாயனம், எஃகு உள்ளிட்டவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கனடாவிலிருந்து பயறு வகைகள், நிலக்கரி, உரம், கச்சா எண்ணெய் உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து தொலைத்தொடர்பு, கணினி, தகவல் சேவை உள்ளிட்ட சேவைத்துறை ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. கனடாவில் 425,000 இந்திய மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து கூடுதல் தன்னாட்சி அதிகாரம் கிடைப்பதற்கு பிரிட்டனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வேல்ஸ் தலைநகர் கார்டிஃபில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி, வேல்ஸ் அமைச்சர் பிளைட், வட அயர்லாந்து அமைச்சர் சின்ஃபீன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பிரிட்டனின் மாகாணங்களான ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்துக்கு முழு தன்னாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் ஆன்டி புர்ஹாமிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் இதற்கு பிரிட்டன் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்று பிரதமரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்குகிறது. இதற்கான ஒலிம்பியாட் ஜோதியை சர்வதேச செஸ் சம்மேளன பொறுப்பு தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த் உஸ்பெகிஸ்தான் செஸ் வீரர் ஜோஹிர் சிண்டரோவிடம் பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார். வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் சர்வதேச அளவில் சிறந்த செஸ் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிசாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிலையத்தில் நேரம் 12:50. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்க இடம்பெற கேட்கலாம். சுழன்றும் ஓர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க ஒட்டுமொத்த உலகமும் எவ்வளவு தொழில்நுட்பத்தில் ஓடினாலும் பசி என்று வரும் பொழுது அது ஏர்தொழிலின் பின்னால் தான் நிற்க வேண்டும். நம் இந்திய திருநாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளின் உழைப்பிற்கு கூடுதல் வலிமை சேர்க்கவும், நமது கிராமப்புற பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லவும் பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். விவசாயத்தில் வெறும் உற்பத்தியை மட்டும் பெருக்குவது போதாது, விளைவித்த பொருளை சரியான முறையில் சேமித்து பதப்படுத்தி தரம் பிரித்து நல்ல விலைக்கு விற்கும் உள்கட்டமைப்பு வசதி மிகவும் அவசியம். அதை நிறைவேற்ற ₹1,00,000 கோடி நிதியுடன் உருவான ஒரு உன்னத திட்டம்தான் பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். நம் நாட்டு விவசாயிகள் ரத்தம் சிந்தி வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு பயிர்களை விளைவிக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அறுவடைக்கு பிறகு முறையான சேமிப்பு கிடங்குகளோ அல்லது குளிரூட்டப்பட்ட வாகனங்களோ இல்லாததால் விளைச்சலில் ஒரு பெரும் பகுதி வீணாகி போகிறது. குறிப்பாக காய்கறிகள் பழங்கள் போன்றவை சந்தைக்குள் செல்வதற்குள் அழுகி விடுகின்றன. இதனால் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான லாபம் கிடைப்பதில்லை. இந்த வரலாற்று பிழையை சரி செய்யவே சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மிக முக்கிய 3 நோக்கங்கள்: அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பது, நவீன கிடங்குகள் மற்றும் குளிரூட்டப்பட்ட வசதிகளை உருவாக்குவது, மற்றொன்று விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவது, இடைத்தரகர்களின் சுரண்டலின்றி தங்களின் விளைபொருட்களை சேமித்து வைத்து நல்ல விலை வரும்போது விற்கும் சக்தியை விவசாயிகளுக்கு வழங்குவது, மூன்றாவது தொழில்நுட்ப புரட்சி, கிராமங்களிலேயே விவசாயம் சார்ந்த சிறு தொழிற்சாலைகள் மற்றும் ட்ரோன் போன்ற நவீன தொழில்நுட்ப மையங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது. இந்த திட்டம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமானது அல்ல, அடிமட்ட உழவர் வரை சென்றடையும்படி மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியானவர்கள் தனிநபர் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் கூட்டு பொறுப்பு குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மத்திய மற்றும் மாநில அரசு அமைப்புகள் அல்லது பொது தனியார் கூட்டு நிறுவனங்கள். சுருக்கமாக சொன்னால், விவசாயம் மற்றும் அது சார்ந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்த நினைக்கும் எந்த ஒரு தனிநபரோ அல்லது குழுவோ இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இந்த திட்டத்தில் இடைத்தரகர்கள் எவரும் இல்லை, லஞ்சம் இல்லை, அலைச்சல் இல்லை, முற்றிலும் வெளிப்படையான 100% ஆன்லைன் முறை மட்டுமே. முதலில் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ AIF இணையதள பக்கத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே உங்கள் ஆதார் கார்டு மற்றும் மொபைல் எண்ணை வைத்து பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் செய்யவிருக்கும் உள்கட்டமைப்பு திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கையை பதிவேற்ற வேண்டும். உங்களுக்கு விருப்பமான 150 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அந்த வங்கி உங்கள் திட்டத்தை ஆன்லைனிலேயே ஆய்வு செய்து கடனை ஒப்புதல் அளிக்கும். மிக முக்கியமாக, இந்த திட்டத்தை பிற அரசு திட்டங்களோடு இணைத்து நாம் கூடுதல் பலன்களை பெற முடியும். நம் நாடு வல்லரசாக வேண்டும், பொருளாதாரத்தில் உலகளவில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு நம் கிராமங்களும் நம் விவசாயிகளும் முன்னேற வேண்டும். வெறும் விவசாயியாக மட்டுமே இருந்த நாம் இன்று விவசாய தொழில் முனைவராக மாற வேண்டிய தருணம் இது. விளைவித்த நெல்லையும் தக்காளி வெங்காயத்தையும் குறைந்த விலைக்கு அவசரமாக விற்கும் நிலையை மாற்றி அதை சேமித்து தரம் பிரித்து உலக தரத்திற்கு பேக் செய்து நல்ல லாபத்திற்கு விற்கும் ஆற்றலை இந்த பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் நமக்கு வழங்குகிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான திட்டங்களுக்கு ₹80,000 கோடிக்கு மேல் கடன்கள் வழங்கப்பட்டு கிராமப்புறங்களில் பெரிய உள்கட்டமைப்பு புரட்சி நடந்து வருகிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இலக்கணமாக திகழும் இந்த அருமையான வாய்ப்பை நம் தமிழக விவசாய பெருமக்களும் இளைஞர்களும் கூட்டுறவு சங்கங்களும் பயன்படுத்தி தமிழ்நாட்டை விவசாய உள்கட்டமைப்பில் ஒரு முன்னோடி மாநிலமாக மாற்ற வேண்டும்.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேர்களினி கேட்கலாம் மெல்லிசை.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, கேட்ட பாடலுடன் மெல்லிசை நிறைவு பெற்றது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Defence Minister Rajnath Singh has said measures have been taken to ensure that India does not remain dependent on imports in the defence sector but moves towards self-reliance. Addressing the DRDO Industry Synergy Meet Vimarsh 2026 in the National Capital today, Mr. Singh said self-reliance should become a part of the nation's character and attitude.
3: अभी पिछले कुछ वर्षों में हमने डिफेंस सेक्टर में जो रिफॉर्म्स देखे हैं
4: द रिफॉर्म्स विटनेस्ड इन द डिफेंस सेक्टर ओवर द पास्ट फ्यू इयर्स आर अनप्रेसिडेंटेड एंड सेवरल गेम चेंजिंग डिसीजंस हैव बीन टेकन दिस इंक्लूड द पॉजिटिव इंडियनाइजेशन लिस्ट द मेक इन इंडिया इनिशिएटिव आईडेक्स अदिति एंड द डिसीजन टू एलोकेट 25% ऑफ द डिफेंस रिसर्च एंड डेवलपमेंट बजट टू द प्राइवेट सेक्टर
3: और इसके परिणाम आप सबने महसूस भी किए हैं.
2: The Defence Minister said the partnership between DRDO and industry can make India a global hub for defence manufacturing. Mr. Singh said over the years, DRDO has demonstrated its capabilities in every field from missiles to radars, combat aircraft to submarines, electronic warfare system to artificial intelligence. Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav has underlined India's commitment to embedding circular economy principles into its sustainable development framework. Addressing the inaugural session of the 10th edition of the World Circular Economy Forum 2026 in Gandhinagar, Gujarat today, the minister stressed that India has modernized its deep-rooted ancient cultural practices of reuse, repair and conservation values into contemporary policies under the leadership of Prime Minister Narendra Modi.
5: Circularity must extend it beyond waste management. It calls for embedding circular economy principles into the development and maintenance of sustainable and resilient infrastructure. For India, this is an important movement because our BRICS chairship has placed circular economy alongside sustainable lifestyles.
2: National Engineers Day is being celebrated today to honour the birth anniversary of Mokshagundam Vishveshwaraya, one of India's greatest engineers. The day is celebrated to remember Vishveshwaraya's contributions and honour the role of engineers in the nation's growth. Prime Minister Narendra Modi has paid tributes to M. Vishveshwaraya. In a social media post, Mr. Modi extended his greetings to engineers for their contributions to building, innovating and providing solutions for a better tomorrow.
6: महान इंजीनियर्स की हमारी विरासत में एक ऐसा रत्न भी हमें मिला जिसके कार्य आज भी लोगों को अचंभित कर रहे हैं और वे थे भारत रत्न डॉक्टर एम विश्वेश्वरैया. उन्हीं की याद में 15 सितंबर को इंजीनियर्स डे के रूप में मनाया जाता है. उनके पद चिन्हों पर चलते हुए हमारे देश के इंजीनियर पूरे विश्व में अपनी अलग पहचान बना चुके. मैं इस अवसर पर सभी इंजीनियरों को उनकी निर्माण शक्ति को आदरपूर्वक नमन करता हूं.
2: The BJP today criticized the absence of three Congress-ruled state chief ministers at the BRICS dinner held in Delhi last week. Addressing the media in New Delhi, BJP leader and MP Bansuri Swaraj said, "There may be political and ideological differences, but when it comes to India and the national interest, there should be no room for any kind of discord." She added that BRICS was India's platform and not of any political party. Iran has said it will not negotiate with the United States unless its conditions are met. Secretary of Iran's Supreme National Security Council Mohsen Rezaei made the remarks in a social media post today in response to U.S. President Donald Trump's remarks, in which Trump claimed that Tehran wanted to make a deal and that Washington could resume negotiations with it. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi at 7:30 this evening. India lead the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match on Sunday. Benchmark domestic equity indices were trading lower in the afternoon session today. The Sensex dropped 147 points to 74,635, while the Nifty dipped 74 points to 23,324 when reports last came in. On the sectoral front, capital goods, realty and industrials were the major laggards. Conversely, IT and FMCG were trading with gains. And with that, we end this news bulletin.
1: நிலையத்தில் நேரம் 1:10. நேயர்களினி கேட்கலாம் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
8: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

உங்கள் ஓடி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

ஒழித்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிறைவு பெற்றது. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தாவேகா திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களால் சிறப்பான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு முகமை மற்றும் தொழிற்சாலைகளின் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இவ்விரு அமைப்புகளின் ஒத்துழைப்பால் உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டில் தளவாடங்கள் உற்பத்தி, இந்தியாவில் தயாரிப்போம் உள்ளிட்ட அரசின் சீர்மிகு முயற்சிகளால் பாதுகாப்பு துறையில் தற்சார்பு நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தளவாட உற்பத்தியில் மட்டுமல்லாமல் தேசத்தின் மனப்பாங்கும் முழுமையாக சுயசார்பு தன்மையுடன் திகழ்வதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு துறையில் தொடர்ந்து வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்திய பொறியியலின் தந்தை என போற்றப்படும் எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாள் தேசிய பொறியாளர்கள் தினமாக இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் தேச கட்டமைப்பில் பொறியாளர்களின் பங்கை போற்றுவதாக குறிப்பிட்டார். அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் தத்தம் சமூக வலைதள பதிவுகளில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாளைய தலைமுறைக்கான உள்கட்டமைப்பையும் புதுமைகளையும் உருவாக்கும் பொறியாளர்கள் அனைவரையும் போற்றுவதாக கூறியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் தமது வாழ்த்து செய்தியில் பொறியாளர்களின் அறிவாற்றலும் புதுமையான சிந்தனைகளும் வளமான வலிமையான நாட்டினை உருவாக்க வழிகோலட்டும் என வாழ்த்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் மேலும் 4 அணு உலைகள் 1,39,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்பட்டு வருவதாக அணு உலைகளுக்கான திட்ட இயக்குநர் திரு ஆப்ரஹாம் ஜேக்கப் கூறியுள்ளார். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தின தொடக்க விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். கல்லூரி மாணாக்கர் இத்தகைய பிரம்மாண்ட திட்ட செயல்பாடுகளை பார்வையிடுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்முறை தகுதிகளுடன் தனிப்பட்ட பண்புகள் பொறியாளர்களுக்கு மிக முக்கியம் என்று அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் நீர் மேலாண்மை வளர்ச்சிக்கு எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றியமையாதது என்று நாகர்கோவிலை சேர்ந்த பொறியாளர் ஒருவர் தெரிவிக்கையில்,
1: தேசிய பொறியாளர் தினம் நாடு முழுவதும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விஸ்வேஸ்வரய்யாவின் தொலைநோக்கு பார்வையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தி புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பது இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இளம் மாணவர்களை ஆராய்ச்சித் துறையை நோக்கி ஈர்க்கும் வகையில்

0: பெரிய அளவில் பல்வேறு நிகழ்வுகள் இந்நாளில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகின்றன. நாகர்கோவிலில் இருந்து பொறியாளர் மோகன்.
1: தமிழக முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் 118வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் அண்ணாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என அவர் கூறினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், டாக்டர் அருண்ராஜ், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணாவின் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் அவரது நினைவில்லத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், தமது தொலைநோக்கு பார்வையால் தமிழகத்திற்கு புகழை ஈட்டித்தந்தவர் அண்ணா என்று புகழாரம் சூட்டினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும், சென்னை அண்ணா சாலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் அண்ணாவின் திருவுருவ சிலைகளுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மறுசுழற்சி, பழுது நீக்குதல், பாதுகாப்பு போன்றவற்றின் மூலம் பழமையான கலாச்சார நடைமுறைகள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் உலக சுழற்சி பொருளாதார கட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசத்தின் சுழற்சி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒழுங்குமுறை மாற்றங்களை எடுத்துரைத்தார். விரிவுபடுத்தப்பட்ட உற்பத்தி பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை 83,000 உற்பத்தியாளர்களும் 4,800 மறுசுழற்சி அமைப்பினரும் பதிவு செய்து 482,00,000 மெட்ரிக் டன் கழிவுகளை கையாண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலையொட்டி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்துள்ளனர். மதுராந்தகத்தில் தாவேகா சார்பில் திருமதி மரகதம் குமரவேலும், திமுக சார்பில் திரு பரந்தாமனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் திரு ஜானகிராமனும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தாராபுரத்தில் திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யா வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். மனுக்களை தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். நாளை மறுநாள் அவை பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற வரும் 19ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இதனிடையே புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மரபணு பரிசோதனைக்காக உறவினர்களிடமிருந்து மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை அரசு கூடுதல் கவனம் செலுத்தி சீர் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு தொடர்பாக அதிகாரிகள் உரிய தகவல்களை அமைச்சர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண் பெருமக்களுடனான கலந்தாய்வு கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத், கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உள்ளிட்டோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாமக்கல் மாவட்ட தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் 126 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வருகின்ற 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. செவிலியர் பணியிடங்கள் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுகின்றன. தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாதச்சம்பளமாக ₹21,000 வழங்கப்படும். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
2: திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 525 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இதன் மண்டல இணைப்பதிவாளர் சித்ரா கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில்

0: அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த செவிலியர் பணியிடங்களுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதால் கோரிக்கை மனுக்களை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் கேட்டுக்கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சீர்காழி கோட்டத்தில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நாளை நடைபெறுகிறது. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் இதில் பங்கேற்கலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நடைபெறுகிறது. சீர்காழி கோட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முகாம் நடைபெறுகிறது. காதொளி கருவி, சக்கர நாற்காலி, ஊன்றுகோல், மோட்டார் பொருத்திய சக்கர நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளின் முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்தமிழகத்தில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி தவிக, திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:56. நேரலினை கேட்கலாம், திரைகாணம்.

இன்னத்த ஆனை பாட்டு இருந்தா நான் ஊர் ஆனை கட்டி அதுக்கு ஒரு ஆனை பாட்டு வந்து நம்ம பாடிருக்கோமோ. கடை சொன்னவே கண்ட ஏது போவ ஆனே பூ ஆனே கட்டப்பு சோழல் கண்டே நவா கொம்பின ஆனே ஆனே கட்டதே கண்டே நவா ஆனே பூ ஆனே கட சோழதி கண்டே நவா கொம்பினே ஆனே பகத்த காடிலாண்டே நவா புகழத்திலே ஆனே அதி கூட்டத்திலே கூட்ட கூட்ட ஆனே தேவோரு கட்டி போல ஆனே புடை போல திங்கா வேண்டே ஆனே பூ ஆனே கட்டை சொன்னே கண்டே நவா ஆனே பூ ஆனே தி கண்டே நவா கொம்பின தேலே ஆனே காட கொம்பில் கண்டே நவா புகழை தேலே ஆனே கட்டை

0: நேயர்கள் இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளர் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: மருத்துவ மலர்.
4: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் அவர்கள் நமக்காக பல தகவல்களை வழங்கிட்டு இருக்காரு. டாக்டர், இன்றைய நவீன காலகட்டத்தில் குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிக்டட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட், பரோட்டா, மைதா, எண்ணெய் பொருள் எல்லாம் ஏன் கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
5: இன்னைக்கு காலகட்டத்தில் இது ஒரு முக்கியமான கேள்வி. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துகிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தான் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். சுவை கூட்டுறதுக்காக சேர்க்குற சில இன்கிரீடியன்ஸில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அது வேண்டான்னு சொல்கிறோம். என்றைக்காவது சாப்பிட்றது இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து என்றைக்குமே எடுத்துக்கிற ஆட்கள் நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக அதனால் உடல் தொந்தரவுகள் நிறையா வரும். பரோட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த மைதாவில் வந்துட்டு சில கெமிக்கல்ஸை ஆட் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் வந்து இந்த உடலுக்கு ரொம்ப கேடு விளைவிக்கும். டயபெட்டிக் வர அளவுக்கு அந்த கெமிக்கலுக்கு வந்து அந்த தன்மை இருக்கிறதுனால மைதா கலந்த உணவுகள் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜீரணத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை அந்த மைதா வந்து கொடுக்கும். அதே போல் எண்ணெய் பொருட்கள் வந்து ஏன் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிற எண்ணெய்கள்லேயே வந்து தாவரங்கள்லேருந்து வந்த எண்ணெய்களை வந்து நம்ம பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், இது மூணுமே பயன்படுத்தலாம். ஆனால் தேவை எரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் முன்பெல்லாம் எண்ணெயை பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் எண்ணெயை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஒரு வீட்டில் எண்ணெய் தீர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய குற்றமாக தான் பார்க்குறாங்க. அப்போ தேவைக்கு நம்ம வந்து எண்ணெயை வந்து பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் நமக்கு கிடைக்கிற இந்த எண்ணெய்கள் வந்து நிறைய கலப்படங்களும் எண்ணெயே இல்லாத பொருளை வந்து எடிபிள் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. நிச்சயமாக நான் சொன்ன மாதிரியான எண்ணெய்களை வந்து நம்ம பயன்படுத்தும் போது, தேவைக்கு பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்குன்றதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா எண்ணெய் சத்து நம்மளுக்கு வேணும் இல்லையா, ஃபேட் அப்படின்றது வேணும். அதை நம்ம அப்படி பார்க்காம தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிறது நல்லது.
4: டாக்டர், அதுபோல குழந்தைகள் வளர்ச்சிக்கு, குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு என்னென்ன உணவு வந்து முக்கியமாக பார்க்கப்படுது?
5: நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது குழந்தைகள் வளர்ச்சியில் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா மாதிரியான உணவுகளையும் கொடுத்து பழக்கணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ பழங்கள் கொடுத்து பழக்கணும், காய்கறிகளை கொடுத்து பழக்கணும், கீரை வகைகளை கொடுத்து பழக்கணும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீக்கிரம் செய்யணுன்றதுக்காக எப்போ பார்த்தாலும் இப்போ நம்ம குழந்தைங்கள பார்க்குறோம், எப்போ பார்த்தாலும் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் தோசை, இட்லி, தோசை, இட்லி இப்படி தான் இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு சத்தான, சத்து நிறைந்த சிறுதானியங்கள் உணவு கொடுக்கலாம், காய்கறிகளை கொடுக்கலாம், பழங்களை கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு சில சுவைகள் வந்து அவங்களுக்கு தேவைன்ற போது கேட்டே சாப்பிடுவாங்க. அப்போது பெற்றோர்களாகி நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான உணவை கொடுத்து பழக்கணும். அப்படி கொடுத்து பழக்கும் போது அந்த உடம்புக்கு வந்து எல்லா சுவைகளும் தெரிஞ்சு போயிடும். எந்த உணவுலேருந்து எந்த சத்தை பிரித்து எடுக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பசிக்கும். பசிக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து கேட்பாங்க, இது சமைச்சு கொடுங்க, இது நல்லா இருக்குது, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கறதுனால நிச்சயமாக குழந்தைங்களுக்கு வந்து சத்தாக வளருவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
4: டாக்டர், இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, அதே மாதிரி வயதானவர்கள் இருக்காங்க, இவங்க என்னென்ன உணவு சாப்பிடணும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த?
5: கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் என்ன உணவு சாப்பிடணும்? இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தோம் என்ன உணவு சாப்பிடணுன்ற மாதிரி, அப்போது கர்ப்பிணிகளுக்கும் அதே நிலை தான். அதாவது ஆரம்ப கட்டத்தில் அவங்க அந்த மசக்கைன்னு சொல்லுவாங்க, அப்போது அவங்க கேட்குற உணவு பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கும். ஆனால் சுவை வந்து ரொம்ப பெக்யூலராக இருக்கும். அதாவது ஸ்பெசிஃபிக்காக இது தான் வேணும்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு மாங்காய் சாப்பிடணும் போல தோணும், புளிப்பு சாப்பிடணும்னு தோணும். சில பேர்த்துக்கு சாப்பாடே வேண்டாங்க, எனக்கு வந்து ஏதாவது குடித்தா போதுன்ட்ருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குமே வந்து பசியை கவனித்து அந்த ருசியான உணவுகளை வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த உடம்பு வந்து அவங்களுக்கும் அந்த சிசுவுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நம்ம தேவையில்லாமல் ஒரு அவங்கள வந்து ஒரு நோயாளி மாதிரி பாவித்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சாப்பிடணும் திணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதனால் நிறையா தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அவங்களோட தேவை அறிஞ்சு அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கும், அந்த சிசுவுக்கும் நல்ல சத்துக்கள் கிடைக்கும். வயதானவர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ வளர்ற பையன் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனுஷனோட வளர்ச்சியில் சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி வந்து உணவு வந்துட்டு ஜீர்ணமாகறதுக்கு கஷ்டமாக இருக்குமா, இப்போ நான் சொல்கிறது கை குழந்தைக்கு, அதே போல் வயசாகும்போது அவங்களோட ஆற்றல் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வயசாகும்போது செல்லுக்கு வயசாகும், தேவை குறைஞ்சிரும். அப்போது அந்த அவங்களும் அந்த தேவையை கவனித்து அந்த உணவுகளை எடுத்துக்கும்போது நிச்சயமாக அந்த பசி எறிஞ்சு அவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க பசி எறிஞ்சு ருசி எறிஞ்சு சாப்பிடும்போது அளவு கம்மியாக இருந்தாலும் அது ஜீர்ணிக்கிறதுக்கான சத்து வந்து அவங்க உடம்புல இருக்கும். நம்ம அதிகப்படியான சத்துக்கள்னு சொல்லி நிறைய கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து உடல் தொந்தரவு கொடுக்குன்றதுனால சேம் அவங்களும் இதே மாதிரி பசி எறிஞ்சு ருசி எறிஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்றதான் நான் சொல்லுவேன்.
4: டாக்டர், இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது சத்தான உணவுகள் அப்படின்றப்போ வந்து அதுக்கு வந்து செலவிடுதல் அப்படின்றது அதிகமாக தேவைப்படும், அதுக்கான பணம் வந்து அதிகமாக முதலீடு செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சத்தான உணவுகளில். ஸோ தமிழ்நாட்டில் நம்ம மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய விலை குறைவான சத்தான 5 சிறந்த உணவுகள் என்னென்ன டாக்டர்?
5: இது டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம சுற்றி இந்த தமிழ்நாட்டில் விளைவு ஆகிற பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சிறுதானியங்கள் ஆரம்பித்து தானிய வகைகள்லேருந்து பழங்கள்லேருந்து காய்கறிகள் கீரை வகைகள் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம அது வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் நமக்கு வந்து ஒருத்தரை பார்க்க போகிறோம் வீட்டுக்கு அப்படின்னா விலை உயர்ந்த ஒரு பழங்களை தான் வாங்கிட்டு போகணும்னு எதிர்பார்க்குறோம். அதுவே பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு கொய்யா பழம் மரம் இருக்கும், அது வந்து காய்ச்சி பழுத்து விழுந்து அதை வந்து தேவையில்லாமல் போகுமே தவிர அதை பறித்து சாப்பிடணும், அதை வந்து நம்ம கொடுக்கணும்னு கூட எதிர்பார்க்கறதில்ல. ஏன்னா விலை மலிவாக இருக்குது, அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். இது கொய்யா பழம் குறிப்பிட்டு சொல்லலை, இந்த மாதிரியான நிறைய பழங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அப்போது நம்மளை சுற்றி பாருங்கள், நமக்கு என்ன சீசனில் கிடைக்குது, நமக்கு என்ன வந்து பயிரிட்டால் ஈஸியாக கிடைக்குது, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய உணவு வகைகளை நம்ம கவனித்தாலே போதும், எல்லாமே இன்றைக்கி காலகட்டத்தில் குறைவாக தான் இருக்குது. அதை இம்போர்ட் பண்ணி சாப்பிடணும், தூரத்துலேருந்து வர வச்சு சாப்பிடணும்னு நினைக்காம பக்கத்தில் இருக்கிற உணவுகள் என்னென்னு கவனித்து அதை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து உண்மையாலுமே நல்ல சத்துக்களும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் தான் நான் சொல்லுவேன். கடைசியாக
4: மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் நம்மோட பல தகவல்களை வழங்க காத்திருக்காரு. டாக்டர், இன்றைக்கு வந்து இளைஞர்களுக்கு கூட நிறைய நோய்கள் வந்து வருது. அன்றைக்கு அரிதாக இருந்த நோய் எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப சாதாரணமா ஆயிருச்சு. சர்க்கரை நோய், பிபி, இதய நோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து வந்திருக்கு. அதுல சர்க்கரை நோய், பிபி, இதய நோயாளிகள் வந்து என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும், அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இப்போ சப்பாத்தி சாப்பிட்டா உடம்பு குறையும், நைட்ல சாப்பிடக்கூடாது, நைட்ல சாப்பிடலன்னா வந்து எடை வந்து.
1: சர்க்கரை நோய், பிபி, இதய நோயாளிகள் என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும், பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நோய்களுக்காக மட்டும் நம்ம பேசக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்துட்டு சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அதிகப்படியான கிரேவிங் இருக்கும் சர்க்கரைக்கு. அப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்புக்கு நம்ம சர்க்கரை அளவு நிறைய கொடுத்துட்டதுனால இந்த உடம்புல கெட்ட சர்க்கரையோட அளவு வந்து ஜாஸ்தி ஆகிடும். அப்போது அவங்க வந்துட்டு சர்க்கரையை வந்து தேவை எறிஞ்சு சாப்பிடணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது வந்து ஆரம்ப கட்டத்துலேயே அவங்க வந்து சரி செஞ்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரியான நோய் வந்திருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட அந்த கண்ட்ரோல் இருக்கணும். என்ன கண்ட்ரோல்?

0: சத்தான உணவுகளை பிரித்து, அதாவது நம்ம ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, பூரி, பொங்கல், பரோட்டா சாப்பாடு. ஆனால் நம்ம இதை தாண்டி பழங்கள் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் நம்ம எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிட்றதுக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கும்போது நம்ம தேர்ந்தெடுத்து இந்த சுவையான உணவு, இந்த சத்தான உணவு வந்து தேவைப்படும் போது ருசித்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் இல்லாமல் இருக்கலாம். நோய் வந்தாலும் அது வந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன்.
1: டாக்டர், இப்போ நைட்டில் வந்து சாப்பிடக்கூடாது, நைட்டில் சாப்பிட்டாதான் வந்து உடம்பு வந்து ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து காலையிலையும் மதியானம் மட்டும் சாப்பிடுங்க, நைட்டு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ நைட்டில் நிஜமாகவே வந்து நம்ம சாப்பாடை வந்து கட் பண்ணிட்டோம், நைட்டில் சாப்பிடல அப்படின்னா நமக்கு வந்து உடல் எடை வந்து குறையுமா? இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளும் என்னென்ன?
0: நைட்டில் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா எடை கூடும், இது உண்மையா? ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், நைட்டில் சாப்பிடவே கூடாது. நைட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அதிகப்படியான உடல் தொந்தரவுகள் வரும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 8 மணி, அதிகபட்சம் 7 அப்படின்ற போதே நம்மளுக்கு பசியிருந்தால் சாப்பிடலாம், இல்லைன்னா சாப்பிடாம கூட நம்ம இருக்கலாம். வெண்மையான உணவுகளை இரவு நேரமாக சாப்பிட்டுட்டு அது பசியிருந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கணும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக தூங்கிறது சீரியஸான உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்றதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.
1: டாக்டர், இப்போ டயட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. டயட் அப்படின்றப்போ சாப்பிடாமல் இருக்கணுமா? எடை குறைய வந்து என்னென்ன பண்ணலாம்? ஏன்னா இன்னைக்கு எடை குறைப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது வளர்ந்து வரும் நாடுகள்லையும் சரி, இந்தியா போன்ற ஆசிய நாடுகள்லையும் சரி, இந்த எடை குறைப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இந்த எடை குறைய என்னென்ன பண்ணலாம்? உணவு முறைகள்லேயே இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்?
0: இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்மளோட வாழ்க்கையின் ஓட்டத்தில் வந்து நம்ம பசி எறிஞ்சு ருசி எறிஞ்சு சாப்பிடாமல் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு பழகினதுனால உடல் பருமன் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகையான டயட்டு, அதில் எது ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடவே மக்கள் சுற்றிட்டு இருக்காங்க. என்கிட்டயே வந்து ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நான் இப்போ வர வர என்ன சொல்லிருந்தா, டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா தன்னோட உடலை புரிஞ்சிக்க முடியாதவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த டயட்டை அவங்களால ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து உடலை வந்து ஃபஸ்ட்டு கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, அந்த முக்கியமான இந்த இண்டிகேஷன்ஸ், உடம்பு கொடுக்கறது, பசி அறிஞ்சு சாப்பிட்றது, ருசி அறிஞ்சு சாப்பிட்றது எப்போ கவனிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு உடம்புல தேவையில்லாத குப்பைகள் தேங்காமல் உடல் பருமன் கூடாமல் இருக்கும். அப்போ முதல் கட்டமாக அவங்களுக்கு இந்த ருசி தேவையா இருக்கா, இந்த நேரத்தில் பசிக்காமல் இருக்கா, நம்ம சாப்பிடக்கூடாதுன்றத கவனிக்கணும். 3 வேளை உணவு கட்டாயம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக 3 வேளை சாப்பிட்றத விட்டுட்டு தேவைக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் பருமன் கூடாது, உடல் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். இது ஒரு பெரிய டாபிக், நம்ம நிச்சயமாக அடுத்தடுத்து இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
1: டாக்டர், அதே போல் இந்த உடற்பயிற்சி செய்கிறவங்க வந்து எடுக்கக்கூடிய இந்த சப்ளிமெண்ட், புரோட்டீன் பவுடர், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இது தேவையா, இல்லை இதுக்கு வந்து இயற்கை உணவு வந்து ஏதாவது எடுக்கலாமா?
0: சப்ளிமெண்ட், புரோட்டீன் பவுடர் எல்லாம் தேவையா, இயற்கை உணவு போதாதா? நிச்சயமாக இந்த சப்ளிமெண்ட்ஸ், புரோட்டீன் பவுடர்லாம் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட சில பொருட்கள், இப்போ ப்ரோட்டீன் அப்படின்னா ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றது, கால்சியம் அப்படின்னா கால்சியம் நிறைந்த சப்ளிமெண்ட்டை சாப்பிட்றது, வைட்டமின்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கெமிக்கல் ஃபார்மில் தான் எடுத்துக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுக்கு எந்தெந்த உணவில் எந்த மாதிரியான சத்துக்கள் இருக்குதுன்னு இன்றைக்கி நீங்கள் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிட போகுது. இன்றைக்கி ஏஐலாம் வந்துருச்சு, அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா புட்டு புட்டு வச்சிருங்க. அப்போது இயற்கையான உணவை நம்ம பசித்து ருசி அறிஞ்சு சாப்பிடும்போது இந்த உடம்புக்கு தனக்கு தேவையான சத்து தானே உருவாக்கிக்கும். நீங்கள் வெளியே இருந்து சத்து கொடுக்க வேண்டாம், அது கேட்குற சுவையை நீங்கள் பார்க்காம விதவிதமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, அதுவே வந்து உங்களுக்கு தேவையான சத்தை உருவாக்கிக்கும் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் அவர்கள் நமக்காக பல தகவல்களை வழங்கிட்டு இருக்காரு. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
2: Everybody, hello, Rockable Lawrence is back. Ah, dress sucker, moody three.

0: செல்பா சில்லாட்டி செவல்காட்டி அப்படின்னா சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்கடான்னு அர்த்தம்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் நமக்கு பல தகவல்களை வழங்கினாரு. அவருக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நம்மோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி சார்.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி பி துர்காதாஸ்.
3: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு

0: செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 2:55. வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தது. தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. திண்டுக்கல்லில் 130.5 மில்லிமீட்டர் அளவுக்கு அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்சமாக ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளான கொடைக்கானலில் 10.8 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியது. மதுரை, நாமக்கல் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கணிசமாக வெப்பம் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. தருமபுரி மற்றும் கரூர் மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக வெப்பநிலையும், கடலூர் மாவட்டத்தில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை, நாளை மறுநாள் மற்றும் 18, 19 ஆகிய தேதிகளில் இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். மீனவர்கள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை பதிவான அளவுகள். திண்டுக்கல்லில் 13 சென்டிமீட்டரும், நல்லதங்கால் நீர்த்தேக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டரும், திருப்பூர் வெள்ளக்கோயிலில் 9 சென்டிமீட்டரும், திண்டுக்கல், சின்கோனா கோயம்புத்தூரிலும், மேட்டுப்பட்டி, மதுரை

0: மாவட்டம், சாத்தியார் மதுரை மாவட்டம், அஞ்சட்டி கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வட்டமலை நீர்த்தேக்கம் சோழவந்தான் மதுரை, தாராபுரம் திருப்பூர், நத்தம் திண்டுக்கல், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர், மதுரை ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி பசிநாயப்பள்ளி ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர் தெற்கு, வேடச்சந்தூர் திண்டுக்கல், திருப்பூர் அவிநாசி, திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சோலையார், புகையிலை நிலையம் திண்டுக்கல், ஊத்துக்குழி திருப்பூர், கொல்லிமலை.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் எவ்வித சமரசமும் இன்றி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷவ் அணை திட்ட ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. இந்திய பொருளாதாரம் நிலையாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வேட்பாளராக போட்டியிடும் திருமதி மரகதம் குமாரவேல் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திருமதி சுகன்யாவும் இன்று மனு தாக்கல் செய்தார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மாநில அளவிலான 52வது ஜூனியர் ஆண்கள் கபடி போட்டி அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி அரங்கில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 3:02.

நேர்களை தொடர்ந்து கேட்கலாம். ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டியில ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சியில நேர்களாக உங்களுடைய விருப்ப பாடல்கள் கடிதம் மூலமா வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்றைய கடிதம் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையை சேர்ந்த ராஜேஷ் அவர் தான். அவருடைய விருப்ப பாடல்கள், அதாவது மலர் அப்படின்ற வார்த்தைய இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் தொகுத்து அவருடைய விருப்ப பாடலாக கொடுத்திருக்கிறார் கடிதம் மூலமாக. இந்த பாடல்கள் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து ஒரு எவர் கிரீன் சாங் அப்படின்னே சொல்லலாம். கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலில் இன்றைய வரைக்கும் நமக்கு கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பசுமையான நினைவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் அது. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து எழுதி அனுப்பிய நம்மளுடைய ராஜேஷ் அவர்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ராஜேஷ். உங்களுக்கு மலர்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்களா?
1: கண்டிப்பா மேடம்.
0: ஓகே, எதனால மலர்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து பாடல்கள் எல்லாம் இந்த மலர்கள் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு தொகுத்து வழங்கினீங்க?
1: ஆமாங்க மேடம், அதுல மலர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மலர்கள் நான் காலையில போய் தூங்கி ஏறிச்சு எங்க வீட்டுல அந்த மலர்கள் எல்லாம் இருக்கும். அந்த மலர்கள் என்ன பார்த்து ஏதோ பேசாம எனக்கு ஒரு சின்ன ஃபீல் கொடுக்கும் எனக்கு.
0: ஓகே,
1: அதனால பாத்தீங்கன்னா சரி, இந்த மலர்களை பத்தி நம்ம ஒரு ஒரு இதுவா கொடுக்குற தலைப்பு பாடல்கள் கொடுக்குற சொல்லதான் நான் இது பண்ணேன். மலர்கள்லாம்
0: பொதுவா பெண்களுக்கு தான் மலர்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அது வந்து எல்லாத்துக்குமானது ஒரு விஷயம் இல்லைங்களா? இயற்கை அப்படின்றப்ப அது எல்லாருக்கும் சார்ந்த ஒரு விஷயம் தான்.
1: ரொம்ப மலர்கள் நம்ம உதவியம் ஞாபகத்துக்கு வரும் எனக்கு அப்பப்போ. அந்த மலர்கள் அப்படின்னு சொல்றது அந்த ஒரு கண்ணுல எப்பவுமே எனக்கு இது வந்துட்டே இருக்கு. எனக்கு நானும் நிறைய பிளவர் ஸ்டோ அதெல்லாம் வந்து பாத்திருக்கேன், சுத்தி பாத்திருக்கேன்.
0: ஓகே ஓகே,
1: இதெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பாடல
0: கண்டிப்பா ராஜேஷ், மிக்க நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஊட்டி எஃப்எம் வந்து கேட்டுட்டே இருங்க, உங்களுடைய விருப்ப பாடல்கள் தொடர்ந்து எங்களுக்கு அனுப்பிட்டே இருங்க. நன்றி.
1: நன்றி.
0: ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாம் மேலும் நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்காகவும் காத்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து சித்ரா அனுராதா ஸ்ரீராம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டும் நேர்கள் எல்லாரும் இன்றைய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 3:18 ஆயிடுச்சு. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில சென்னை ராஜேஷ் அவருடைய விருப்ப பாடல்கள் மலர்கள் பாடல்கள் வந்து தொகுத்து நம்மளுக்கு கடிதம் மூலமாக அனுப்பியிருந்தார். அந்த பாடல்கள் தான் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். மலர்கள் அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே அழகுக்கு மற்றும் அலங்காரத்துக்கு மட்டும்தான் மலர்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான எண்ணம் இருக்கு. அதை தாண்டி மலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மலர்களுக்கு வந்து மருத்துவ குணங்களும் இருக்குது. அதை தாண்டி நம்மளுடைய தமிழர் பாரம்பரிய உணவுகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில மலர்களுக்கு வந்து தவிர்க்க முடியாத இடங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா வாழைப்பூ, முருங்கைப்பூ, அகத்திப்பூ, வேப்பம்பூ.

வாசனைப்பூ, செம்பருத்திப்பூ இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் நம்ம அலங்காரத்திற்கும் அழகையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எடுத்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன, இன்னும் இதே மாதிரி என்னென்ன பூக்கள் நம்ம வந்து உணவுலையும் எடுத்துக்கலாம் அப்படின்றத ஒரு பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

கேட்ட பாடல் பூக்காரி திரைப்படத்திலிருந்து எல்லாரும் ஈஸ்வரி அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்க இந்த நேரம் 3:24.

ஆயிடுச்சு. இன்றைய நிகழ்ச்சியில மலர்கள் சார்ந்த பாடல்கள் வந்து கேட்டுட்டு இல்லைங்களா? அதே மாதிரி மலர்கள் வந்து அலங்காரத்திற்கும் அழகிற்கும் மட்டும் இல்லை, நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளிலும் இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வாழைப்பூவுக்கு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட செரிமானத்திற்கு ரொம்பவுமே உதவிகரமா இருக்கு. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனையா இருக்கு. ஸோ அதற்கான ஒரு தீர்வா வந்து வாழைப்பூ இருக்கு. இந்த வாழைப்பூ நம்மளுடைய தினந்தோறும் உணவுல சேர்த்து வரப்போ நமக்கு செரிமான பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி முருங்கைப்பூ, பொதுவா வந்து முருங்கைக்கீரை வந்து உடலுக்கு எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரியான நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா முருங்கைப்பூவுக்கும் இருக்கு. ஸோ இந்த முருங்கைப்பூவும் நம்மளோட உணவுல சேர்த்துக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் நம்மளால ஈஸியா எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அகத்திப்பூ, இந்த பூலையும் பாத்தீங்கன்னா இரும்பு அந்த ஊட்டச்சத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதே மாதிரி கால்சியம் நிறைய இருக்கு. இந்த பால் குடிக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கால்சியம் எப்படி வரும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அகத்தி பூ வந்து உங்ககிட்ட கிடைக்குது அப்படின்னா அதை கூட நம்ம வந்து உணவில் சேர்த்து கொடுக்குறப்போ குழந்தைகளுக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த மாதிரியான தகவல்கள் மேலும் பல கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கேட்ட பாடல்தையும் சவுந்தரராஜன் பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் தாழம்பூ திரைப்படத்திலிருந்து கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில சென்னையிலிருந்து ராஜேஷ் அவர்கள் எழுதி அனுப்பிய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

ஹலோ, ஊட்டி நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். அதாவது நம்ம நிகழ்ச்சியில் மலர்கள் இதோடைய மருத்துவ குணங்கள், அதே மாதிரி பாரம்பரியமான உணவுகளில் நம்ம அதை சேர்த்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற தகவல்கள் வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், இந்த காலையில் வந்து காஃபி டீ எப்படியாவது நம்ம வந்து நிறுத்தணும், ஆரோக்கியமான ஒரு இது வந்து ஆரம்பிக்கணும், இந்த காஃபி டீ எப்படிரா கட் பண்ணுறது அப்படின்றத யோசிப்போம். அது குடிக்கலைன்னா அந்த நாளே தொடங்காதே அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். ஸோ பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா, சில பூக்களில் வந்து நம்ம தேநீர் வந்து தயாரித்து அதை வந்து காலையில் பழகிறப்போ நம்ம உடல் ஆரோக்கியமும் சரி, அந்த நாளுக்கான சுறுசுறுப்பும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான சில பூக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ. பொதுவாக இதை வந்து முடி வளர்றதுக்கு வந்து பெண்கள் நிறைய பயன்படுத்துவாங்க, அதை அரைச்சி தலைக்கு தேய்க்கிறது, இந்த மாதிரி பல விஷயம் செய்வாங்க. ஸோ இதை வந்து சுடுதண்ணியில் கொதிக்க விட்டு அது கூட நாட்டு சக்கரை கலந்து நம்ம வந்து குடிக்கலாம். அதே மாதிரி நீல சங்கு பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூவிலையும் பார்த்தீங்கன்னா தேநீர் தயாரித்து கொடுக்கலாம். அதே மாதிரி ரொம்பவுமே பிரபலமான ரோஜா பூ, இந்த பூவை வச்சு டீ மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயம் வந்து பண்ணலாம். அந்த அளவுக்கு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்களும் இருக்கு. அதே மாதிரி அதோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். ஸோ இந்த பூக்கள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து தேநீரும் செஞ்சு வந்து அதை பருகி வரப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மேலும் பல தகவல்களோடு அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு இணையலாம். இது ஊட்டி FM 101.8, எல்லாமே செம்ம ஹிட்டு.

பொங்கல் தினம் திரைப்படத்திலிருந்து என் ரஹ்மான் அவருடைய இசையில உன்னிகிருஷ்ணன் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில சென்னையிலிருந்து ராஜேஷ் அவரை எழுதி அனுப்பின பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சொல் திரை இசையில மலர்கள் சார்ந்த பாடல்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலர்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள், அது எப்படி நம்ம பாரம்பரிய உணவு வகையில நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றதையும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு பூ வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவு வகையில இருந்திருக்கு. இப்பவும் நிறைய இடத்துல வந்து அதை பயன்படுத்திட்டே இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சீமை அகத்தி இந்த மலர்கள்லயும் பாத்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அளவுல இருக்கு. இதை வந்து பொரியல் அல்லது கூட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லிகை பூ இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா தலையில வைக்கிறதுக்கும் அலங்காரத்துக்கு மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம் இல்லைங்களா. ஆனா இதை சிறிதளவு, ரொம்ப ஜாஸ்தி வந்து மற்ற பூக்கள் மாதிரி சேர்க்கக்கூடாது, சிறிதளவு வந்து பாத்தீங்கன்னா தேநீர் அல்லது உணவு அலங்காரத்திற்கு வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மேலும் பல தகவல்கள் வந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்துல இருந்து அருண்மொழி சித்ரா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்க, இந்த நேரம் 3:51 ஆயிடுச்சு. இன்றைய நிகழ்ச்சியில மலர்கள் சார்ந்த பாடல்கள் எல்லாம் கேட்டோம். அதே மாதிரி அதனுடைய மருத்துவ குணங்களும் பாரம்பரிய உணவுல நம்ம பயன்படுத்தின மரங்கள் பத்தின நிறைய தகவல்கள் நம்ம வந்து கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

வணக்கம் கேட்டு பார் திரைப்படத்துல இருந்து நித்யஸ்ரீ அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரையிசை மலர்கள் சார்ந்த பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா கடிதம் மூலமாக சென்னை ராஜேஷ் அவர்கள் தொகுத்து வழங்கி அனுப்பியிருந்தாரு. அந்த பாடல்கள் தான் கேட்டோம். நேர்கள் கேட்க போற அடுத்த இந்த பாடலோட இன்றைய ஹலோ ஊட்டி நிறைவு பெற போகிறது.

0: நிலையத்தில் நேரம் 4 மணி. நேர்களினி கேட்கலாம் எதிரும் புதிரும். நேர்களே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம சரியா தவறா என்ற கேள்விகளை தான் பார்க்க போறோம்.
1: ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில அருமையா இணைந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே அம்மு மற்றும்
0: நான் உங்கள் ஆர்ஜே கார்முகில்.
1: ஓகே கார்முகில், எல்லாரையும் வந்து குழப்புறதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
0: கண்டிப்பா, ஏன்னா சரியா தவறா அப்படின்றது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கேள்விகள் நிறைந்த ஒரு பக்கம்.
1: ஆமா, இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னா கூட நம்ம ஏதோ ஒண்ணு யோசிச்சு இதுதான் பதிலா இருக்கும்னு கூட ஒரு பதில் சொல்லிடலாம். பதில சொல்லிட்டு இது சரியா தப்பா சொல்லுங்க அப்படின்னா இது சரியா இருக்குமா இல்ல தவறா இருக்குமா, அந்த மாதிரி யோசனை வந்துடும் எல்லாருக்கும். ஓகே, நேர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா நீங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளூர் நேர்களாக இருந்தால் 9344-9031-1 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேர்கள் 9342-9031-1 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், புதிய நேர்கள் 8300-1901-1 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க வந்து நிகழ்ச்சியில விளையாடலாம். ஓகே, எல்லாம் கரெக்டா சொல்லிட்டோமா கர்மகில், இல்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா?
0: ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கேள்விக்கு தான் போக போறோம்.
1: கேள்விக்கு போயிடலாம்,
0: நேர்களுக்கு பேசிடலாம்.
1: கண்டிப்பாக இணைந்திருக்கக்கூடிய அந்த முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: கோவை மாவட்டம் சின்னவாசியிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். முதல்கார எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ஓ, மிக்க நன்றி. அதே மாதிரி நீங்க தான் முதல் நேயரா வந்து வந்திருக்கீங்க. முதல் கேள்விக்கு போயிடலாங்களா?
2: சரியா
0: தவறா அப்படின்னு நாங்க ஒரு கேள்வி கேட்போம், அது வந்து சரியா தவறா ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் சொல்லணும். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறேன். ஸோ 1999 வெளியான வாலி திரைப்படத்தின் இயக்குனர் சரண், சரியா தவறா?
2: தவறு.
0: தவறு. ஓகே, எதுனா எப்படி தவறு அப்படின்றீங்க?
2: டைரக்டர் சூர்யா.
0: டைரக்டர் சூர்யா. ஓகே, எஸ்ஜே சூர்யா அப்படின்றது சரியான விடை. ரொம்ப ஈஸியா கேட்டேனோ அப்படின்னு தோணுது. முதல் கேள்வியே சரியா பதில் சொல்றாரு.
2: என்னங்க சார், பரவாயில்ல, கரெக்டா சொன்னா ரொம்ப சரியா சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா சார்?
1: இல்ல, இருந்தாலும் மிக நன்றி, ரொம்ப சரியான விடை கொடுத்ததுக்கு நன்றி.
2: தேங்க்யூ.
1: பரவாயில்ல, முதல் நேயர் வந்து கரெக்டா அப்ளோஸ் வாங்கினது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் நம்ம எடுத்த முயற்சி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஓகே கார்முகில், தொடர்ந்து வர நேயர்கள் வந்து இதே மாதிரி கரெக்டா சொல்றாங்களா அப்படின்றத பாக்கலாம். எந்த இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிறது?
3: நான் தென் பொன்முடியிலிருந்து தேன மணிகண்டன் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கிறேங்க சார்.
0: ஓகே மணிகண்டன், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிகழ்ச்சி கேட்டீங்களா?
3: கேட்டுங்க, முதல் கேட்டுருங்க.
0: ஓகே, சரியா தவறா சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
3: முயற்சி பண்றேங்க, முயற்சி பண்ணலாம்.
0: ஓகேங்க, உங்களுக்கான கேள்வி இதோ, உலகின் மிகப்பெரிய நதி அமேசான்.
3: நைல் நதின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அமேசான்ங்கிறது தவறுன்னு நினைக்கிறேங்க.
1: நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் கரெக்ட்டா சொல்லுங்க.
3: அமேசான், அமேசான் தவறு.
1: அமேசான் தவறு அப்படிண்டீங்களா?
3: ஆமாங்க.
1: ஆனா உங்க ஆன்சர் தான் தவறு.
3: அப்படிங்களா? நைல் நதி இல்லீங்களா?
1: எதனால அப்படின்னு அவர்ட்ட கேட்டிருங்க.
3: சொல்லுங்க சார், ஏங்க அமேசான் காடுகள் தான் கேள்விப்பட்டிருக்கோம்.
0: ஓகே, உலகின் மிகப்பெரிய நதி வந்து அமேசான் நதி தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான், அமேசான் காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த நதி தான் உலகின் மிகப்பெரிய நதி. நீளமான நதி தான் நைல் நதி. ரெண்டாவது நீளமான நதி தான் அமேசான். ஆனா வந்து பெரிய பரப்பளவுலையும் சரி, அது பரப்பளவுலையும் சரி, அந்த வாட்டரோட குவாண்டிட்டி நீர் தேக்கத்திலையும் வந்து அமேசான் வந்து மிகப்பெரிய.
3: அமேசான் தான் பெருசு இல்லைங்களா?
0: ஆமாங்க, நீளமான நதி தான் நைல்.
3: நைல் நதிங்க. சரிங்க சார்.
0: ஓகே, கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி, நன்றிங்க, நன்றி.
1: ஓகே, அவர் வந்து பதில் தவறா இருந்தாலும் ஒரு தகவலை தெரிஞ்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரங்கிறது பார்ப்போம். வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிறது? வணக்கம் மணி. உங்க வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்குங்களே. ஓகே, இப்போ ஓரளவுக்கு கேக்குது. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்படிங்களா? ஓகே, 3 மணிக்கு ஆனா வந்து நம்மளுடைய ராஜேஷ் அவர்கள் பாடல் எழுதி அனுப்பிட்டாருங்களே. சரி சரி, ஓகேங்க. அதுல வந்து கடிதம் மூலமாக வந்த பாடல்கள் தான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கான கேள்வி.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, வரலாற்றுல புகழ்பெற்ற நாவலான பொன்னியின் செல்வன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அதுல வந்து மொத்தம் 6, அந்த பொன்னியின் செல்வன் வந்து மொத்தம் 6 பாகங்களை கொண்டது, சரியா தவறா? தவறு. ஓகே, எத்தனை பாகம்னு சொல்றீங்க? 4 நினைக்கிறீங்க? நீங்க தவறு அப்படின்னு சொன்னது வந்து கரெக்ட், ஆனா வந்து 4 பாகம் கிடையாது.
1: ஓகே, இதுக்கு வந்து பாதி அப்ளாஸும் பாதி இதும் கொடுத்துறலாம்.
0: ஆமா, ஏன்னா இதுல சரியா தவறா அப்படின்னு கேட்டிருந்தோம். கண்டிப்பா தவறு அப்படின்றது சரியான விடை.
1: சரியான விடை.
0: ஆனா வந்து வரலாற்றுல புகழ்பெற்ற நாவலான பொன்னியின் செல்வன் நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆமா,
1: நான் படிச்சது இல்லை, ஆனா படம் பார்த்திருக்கேன்.
0: தொடர்ந்து
1: ஓகே, நம்ம நேயரோட இணைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இதே மாதிரியான மேலும் பல சுவாரஸ்யமான கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.
0: இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: கேட்டு பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவருடைய குரலில் அந்த பாடலை கேட்டும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:12 ஆயிடுச்சு. இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறாக தான் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம கார்மிகள் அவர்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கிற நேயர் யார் எங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். திருப்பூர்ல இருந்து பாலன்.
1: எப்படி இருக்கீங்க பாலன்?
2: நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கு.
1: ஓகே பாலன், நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? கேட்டுதான் இருக்கேன்.
1: ஓகே, இன்னைக்கு வந்து சரியா தவறா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்போம், அதை வந்து நீங்கள் சரியா தவறா அப்படின்றத வந்து சொல்லணும்.
2: சரி,
1: ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, டைட்டானிக் படம் தான் இதுவரை உலகில் வெளிவந்த படங்கள்லேயே அதிக வசூல் செய்த திரைப்படம், சரியா தவறா?
2: தவறு.
1: தவறு. ஓகே, எதனால தவறு அப்படின்னு சொல்றீங்க?
2: இல்ல, அதை விட வேற ஒரு படங்கள் நிறைய வசூல் பண்ணிருக்கதா படிச்சதா ஞாபகம் இருக்கு, அதனால சொன்னேன்.
1: ஓகே, நீங்க சொன்ன விடை சரியான விடை. தவறு.
2: நன்றிங்க.
1: ஆமா, தவறு அப்படின்றது சரியான விடை. ஏன்னா வந்து டைட்டானிக் அதிகமாக வந்து வசூல் செய்த ஒரு திரைப்படம் தான். ஆனால் அதுக்கப்புறமா வந்த திரைப்படம் வந்து அதிகமாக அதோட ஓவர்டேக் பண்ணியிருக்கு.
0: அது என்ன படம் அது? டைட்டானிக்கே ஓவர்டேக் பண்ண படம்.
1: ஆக்சுவலி இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கு. என்ன அப்படின்னா, டைட்டானிக்கோட டைரக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜேம்ஸ் கேமரோன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்ததாக 2009 வந்து ஒரு படத்தை எடுத்திருந்தாரு, அவதார் அப்படின்னு சொல்லி.
0: அவதார்.
1: இதுவரை அதுவரையுமே வந்து டைட்டானிக் தான் வந்து அதிக வசூல் செய்த ஒரு திரைப்படமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவர் எடுத்த இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு $2.92 billion வந்து ஏர்ன் பண்ணியிருந்தது.
0: அவருடைய ரெக்கார்ட் அவரே பிரேக் பண்ணிட்டாரு. ஆமாம்,
1: அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே அவதார், அவதார் டூ, பின் நம்மளோட சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் எல்லாமே, அவெஞ்சர்ஸ்,
0: என்
1: கேம் வந்து அதெல்லாமே ஓவர்டேக் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒன்ஸ் அபான் அ டைம் வந்து டைட்டானிக் அப்படிங்கிறது வந்து
0: அது வந்து ஒரு ஐகானிக் film இல்ல, அது
1: அதிக வசூல் செய்த ஒரு படமும் கூட.
0: இது வந்து எப்போ சொல்றாங்கன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப பேக்வேர்டா இருந்த ஒரு டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிக வசூலித்த ஒரு படம் வந்து அது நம்ம கண்டிப்பா சொல்லணும். பட் வந்து எக்கனாமிக்கா பொருளாதார ரீதியா வந்து இப்போ வந்து அவதார் முந்திருச்சு இல்லைங்களா?
1: ஆமா, அவதாருக்கு அப்புறமும் நிறைய படம் வந்து வெளியே வந்திருக்கு.
0: சோ
1: என் கேம் இது எல்லாமே வந்து அதிகமா.
0: ஆனா அவரோட ரெக்கார்ட் அவர் மட்டும்தான் பிரேக் பண்ணியிருக்காரு. ஓகே, இது ஜேம்ஸ் கேமரான். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இருந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
3: அம்மா, கவுந்தபாளி பகுதியில இருந்து பாட்ட பண்ணுமா.
0: ஓகே, சூப்பரா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கறோம், அருமையா இருக்கோம்.
1: ஓகேங்க, உங்களுக்கான கேள்விக்கு தயாரா இருக்கீங்களா?
3: ஓகே,
1: கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு க்வெஸ்சன் தான், கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கும், இருந்தாலும் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா பாக்கலாம். இயக்குனர் மிஷ்கின், தெரியும் இல்லையா, இயக்குனர் மிஷ்கின் இயக்கிய முதல் திரைப்படம் சித்திரம் பேசுதடி. இந்த திரைப்படம் 2009 வெளியானது, சரியா தவறா?
3: சரி.
1: சரி
3: சரி.
0: ஏன் சரி?
3: கரெக்டா இருக்கு.
1: ஓகே, இது ஆக்சுவலி வந்து சரி அப்படின்னு கிடையாது.
0: சரி அப்படின்னு சொன்ன உங்களுடைய பதில் வந்து தவறு.
1: தவறு. அது ஏன் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கேளுங்க, நான் சொல்றேன். பட் இயக்குனர் மிஷ்கின் இயக்கிய முதல் திரைப்படம் சித்திரம் பேசுதடி. இந்த திரைப்படம் 2009 வெளியானது. இதுக்கு வந்துட்டு சரியா தவறா அப்படின்னு சொல்லி நேயர்கள் நீங்களுமே வந்து சொல்லலாம். ஸோ அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம்.
0: ஓகே, நம்ம நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் வந்து இதற்கான விடையை சொல்லலாம். வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிற நேர்கள் 8300019101 அப்படின்ற இந்த எண்ணிற்கு உங்கள் பெயர், நீங்கள் எங்கேருந்து அனுப்புகிறீங்க மற்றும் இந்த கேள்விக்கான விடை, இது எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரங்கிறது? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யாரங்கிறது?
4: நீலகிரி மாவட்டம் இடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க ரங்கநாதன், கேள்விகளை கேட்டீங்களா
4: நிகழ்ச்சியோட?
0: கண்டிப்பாக.
1: உங்களுக்கு இயக்குனர் மிஷ்கின் இயக்கிய முதல் திரைப்படம் சித்திரம் பேசுதடி. இந்த திரைப்படம் 2009 வெளியானது, சரியா தவறா?
4: சரி சார்.
1: சரி.
0: ஓகே, இதே பதில் தான் போன நேரம் சொன்னாரு, ஆனா சரி அப்படின்னு அவர் சொன்ன பதில் வந்து தவறு.
1: ஓகே, இப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தவறு அப்படின்றதுதான் அப்படின்னு. பட் ஏன் தவறு அப்படின்றத வந்து யாராவது சொல்றாங்களா அப்படின்னு பாக்கலாம்.
0: ஓகே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில அதாவது கேள்வி வந்து பதில் வந்து தவறு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, எதனால தவறு அதை தான் நம்ம வந்து இப்ப கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா.
1: ஆமா,
0: நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்கிறது. வணக்கம்.
5: வணக்கம், மும்பை மகாராஷ்டிரால இருந்து நடராஜன் தங்களுடன் உரையாடுகிறேன்.
0: அடடே, மகாராஷ்டிரால இருந்து தமிழ் கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மிக்க நன்றி.
5: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: அதாவது நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி சொல்லுவோம், அந்த கேள்விக்கு வந்து சரியான பதில் சரியா தவறா, நாங்க சொல்றது வந்து சரியா தவறா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நீங்க சொல்லணும். சோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இயக்குனர் மிஷ்கின் இயக்கிய முதல் திரைப்படம் சித்திரம் பேசுதடி, இந்த திரைப்படம் 2009 வெளியானது, சரியா தவறா?
5: இல்ல, ராங் சார்.
1: ஓகே, எதனால ராங் அப்படினு சொல்றீங்க?
5: 2006 தான் வெளியானது சார்.
1: ஓ சூப்பர், உங்களுக்கு ஒரு கிரேட்டான ஒரு அப்ளாஸ் கொடுத்துறலாம். ஏனா வந்து
0: மகாராஷ்டிரால இருந்து வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எதிர்க்க பாருங்களே.
1: எஸ் கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. அதாவது வந்து இயக்குனர் மிஷ்கின் இயக்கிய முதல் திரைப்படம் வந்து சித்திரம் பேசுதடி தான். ஆனா அதுக்கு அப்புறமா நம்ம கேட்ட கேள்வி, இந்த திரைப்படம் 2009 வெளியானது அப்படினு சொல்லிருந்தோம், இல்ல 2006 வெளியாகி இருந்தது.
0: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லிருக்கீங்க. நன்றி.
5: நன்றி சார். நன்றி நன்றி மேடம்.
1: ஓகேங்க.
0: ஓகே, ஸோ சரியான அந்த விடை கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு பாடல் கொடுத்தே ஆகணும் இல்லையா? அதனால நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல் இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.
1: இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஆசை திரைப்படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். சூப்பரா நம்ம எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:24 ஆயிடுச்சு. இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில கார்மிகள் கூட என்ன விளையாடிட்டு இருக்கோம் சொல்லுங்க.
1: சரியா தவறா அப்படின்றதா விளையாண்டு இருக்கோம். நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் வந்து நான் சொல்ற வாக்கியத்துக்கெல்லாம் வந்து சரியா தவறா அப்படின்றத சரியா கண்டுபிடிச்சு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாராட்டு கிடைக்கும்.
0: ஓகே, ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைச்சுதான் நம்மளும் வந்து இது என்ன ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா அதுல வந்து எவ்வளவு தகவல் இருக்கு அப்படின்றத அந்த கேள்விக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. இணைந்திருக்கக்கூடிய அந்த நேயர் யாருங்கிறது வணக்கம். வணக்கம், இணைஞ்சிருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
1: போயிருங்க
0: சார்.
1: ஓகே, கொஞ்சம் ட்விஸ்டான க்வெஸ்சன் தான். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் கல்பனா சாவ்லா, சரியா தவறா? இப்ப கேக்குதுங்களா பாருங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் கல்பனா சாவ்லா, சரியா தவறா? சரிதான்ங்கிறீங்க. ஓகே,
0: சரியான விடை தவறா போயிடுச்சு.
1: ஸோ சரியான விடை வந்து தவறு அப்படின்றதா சரியான விடை. ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் அடுத்த நேயர்கிட்ட. அடுத்த நேயருக்கு போயிடலாம்.
0: கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கிறது பார்ப்போம். வணக்கம் முடிய எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க மேம், யாரெங்கிருந்து?
3: சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கப்பா. சார் எப்படி இருக்காரு?
0: சார் இதோ இருக்காரு.
1: நல்லா இருக்கும் சாந்தா, சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சரியா
1: தவறா அப்படின்றது எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். நாங்க ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அது சரியா தவறா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் கல்பனா சாவ்லா, சரியா தவறா? சரி அப்படின்றது தவறுங்க. சரி கிடையாது, தவறுதான். இணைந்தமைக்கு நன்றி, மீண்டும் முயற்சி செய்யுங்க.
0: ஓகே, ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க வந்து உங்களுடைய பதில்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி போன கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. ராகேஷ் சர்மா அவர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க, அதாவது ராகேஷ் சர்மா அதுதான் விடை அப்படின்னு இந்த கேள்விக்கான விடையும் வந்து அனுப்பியிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான் பகுதியிலிருந்து சரியான விடை வந்து அவர் அனுப்பியிருக்காரு.
1: ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா சரியான விடை தான் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் வந்து ராகேஷ்
0: சர்மா அவர்கள் தான். இவங்க வந்து கல்பனா சாவ்லா பெண் இந்திய வீராங்கனை இல்லைங்களா,
1: அவங்க வந்து முதல் பெண், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. முதல் பெண் அப்படின்றப்போ கல்பனா சாவ்லா வந்து வருவாங்க. ஆப்வியஸ்லி அவங்க வந்து கல்பனா சாவ்லா பத்தி ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரெண்டாவது டைம் ஸ்பேஸுக்கு போயிட்டு வரும்போது ஒரு விபத்துல வந்து 6 பேர் கொண்ட குழு, அமெரிக்கன் ஸ்பேஸ் ஷட்டில் போகும்போது 6 பேர் கொண்ட குழுவில் வந்து அவங்க வந்து இருந்தாங்க. ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமா இறங்கும் போது, பூமிக்கு திருப்பி இறங்கும் போது அவங்க இறந்துட்டாங்க.
0: ஆனாலும் எந்த ஒரு மனிதனும் நினைச்சு மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க இல்லைங்களா. விண்வெளிக்கு போய் பார்க்கணும், நட்சத்திரத்தை பார்க்கணுன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆசை, அதெல்லாம் அவங்களுக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்றத நம்ம பெருமையாக. சரியான விடை ராகேஷ் சர்மா அப்படின்ற அந்த விடையை வந்து அனுப்பியிருக்காங்க. சரி, அப்ப நம்ம அடுத்த கேள்வி அடுத்த நேயர்கிட்ட போயிடலாம். வணக்கம் மோடி எஃப்எம்.
4: நல்லா இருக்கேன்
1: சார். ஓகே ஐன்ராஜ், உங்களுக்கான கேள்விக்கு போலாமா? சரியா தவறா அப்படின்றது மட்டும் நீங்க சொன்னா போதும். விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் இருவரும் இரட்டையர்கள், சரியா தவறா?
4: ரைட் சகோதரர்கள் தான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா சரிதாங்க,
1: இல்ல நான் சொல்ற க்வெஸ்சனை கரெக்டா புரிஞ்சுக்குங்க. விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் இருவரும் இரட்டையர்கள், ரெண்டு பேருமே ட்வின்ஸ் அப்படின்னு
4: சொல்லிருக்கேன்.
1: தவறான விடை கொடுத்துட்டீங்க. ரெண்டு பேரும் சகோதரர்கள், ஆனா இரட்டையர்கள் கிடையாது. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. மீண்டும் நாளைக்கு மீண்டும் முயற்சி பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ஓகே, அழகா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன்றத கடைசி வரைக்கும் பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு அவரு, கேட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. ஸோ நேர்கள் இதையும் வந்து கவனத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா கஷ்டப்பட்டு உங்களுக்கு லைன் கிடைக்குது, அதை வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, தொடர்ந்து வாட்ஸ்அப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பதில்கள் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அடுத்த நேயர் யாரு எங்க பாக்கலாம்? வணக்கம் மூடி எஃப்எம்.
5: வணக்கம் மேம், சந்திரசேகர் ஏகட்பாடியிலிருந்து பேசுறேன். மேம்
0: சூப்பரா இருக்கும். சந்திரசேகர் நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு மேம், சூப்பரா இருக்கு. சூப்பரான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு அசத்துறீங்க, வாழ்த்துக்கள்.
0: ஓகே, கார்முகிகளுக்கு தான் அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் போய் சேரும்.
5: நல்லா இருக்கு, கேள்விலாம் நிறைய விஷயங்கள். அது இந்த ரைட் பிரதர்ஸ் கேள்வி எல்லாம் சூப்பரா இருந்தது தெரிஞ்சுக்க.
1: ஓகே ஓகே சந்திரசேகர், உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா? மலைப்படுகடாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: மலைப்படுகடாம் ஒரு நூல் தானே?
1: ஆமா, இந்த நூல் வந்து பத்து பாட்டு நூல்கள்ல ஒன்று, சரியா தவறா?
5: சரி
1: சரி. ஓகே, இல்ல நான் அது எட்டு தொகை அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா?
5: இல்ல இல்ல, பத்து பாட்டு தான் இது, நல்லா தெரியும். மலைப்படுகடாம் பத்து பாட்டு தான்.
1: சரியான விடை.
0: அது எப்படி சந்திரசேகர் சொல்லி சரியில்லாம போகும்?
1: மலைப்படுகடாம் வந்து ஒரு பத்து பாட்டு நூல் தான்.
0: பத்து பாட்டு நூல்கள்ல ஒன்று,
1: சங்க இலக்கியங்கள்ல எட்டு தொகையும் பத்து பாட்டும் இருக்குல்ல, பத்து பாட்டு நூல்கள்ல ஒன்று. சரியான விடை கொடுத்தீங்க.
5: சூப்பர் சூப்பர்,
0: நன்றி சந்திரசேகர், நன்றி. ரொம்ப அழகா வந்து கரெக்டான பதிலும் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. நிறைய சரியான பதில்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவும் வந்துட்டே இருக்காங்க. தென் பொன்முடி, தேனா மணிகண்டன் அவருமே வந்து சரியான பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி சத்யநாராயணன் கோயம்புத்தூர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான விடை வந்து வாட்ஸ்அப் மூலமா
1: அனுப்பிட்டு நேர்களிட்ட வந்து ஒரு கேள்வி தான் கேக்குறோம், ஆனா வாட்ஸ்அப்ல வந்து எல்லா கேள்விகளுக்கும்
0: எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாங்க. நான் சின்சரா உட்கார்ந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்றாங்க. ஓகே,
1: இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில சரியா தவறா விளையாடிக்கிட்டு இருக்கோம். விளையாடிட்டு இருக்க இந்த நேரம் 4:40 ஆயிடுச்சு. ஓகே கார்முகில், நிறைய கேள்விகள் வந்து கேட்டீங்க, அதே மாதிரி தகவல்களும் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா?
1: கண்டிப்பாக, ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம நிறைய தகவல்களையும் கொடுத்துட்ருக்கோம். அதே நேரம் வந்து அவங்களுக்கு உற்சாகம் மூட்டும் விதமாக ஈஸியான கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கோம்
0: அப்படின்னு நீங்களே சொல்லிக்கணும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக, ஏன்னா ஒவ்வொரு கேள்வியிலையுமே வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து மறைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து, அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் நேயர்களுக்காக மீண்டும் ஒரு கேள்வி கேட்டுடலாம்.
0: கண்டிப்பாக, இந்த கேள்விக்கான பதில் வந்து நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். 8300019101 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்க பேரு, எங்கிருந்து அனுப்புறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸோட இந்த கேள்விக்கான பதிலையும் நீங்க வந்து அனுப்பலாம். ஓகே, அந்த கேள்வி என்ன அப்படின்றத கேட்டுருங்க கார்மிகள்.
1: ஓகே, எகிப்தியர்கள் மட்டுமே வந்து பிரமிடுகளை வந்து கட்டி இருக்காங்க, சரியா தவறா?
0: ஓகே, இதுதான் வந்து அந்த இது சரியா தவறா அப்படின்றத நீங்கள் அனுப்புற அந்த நேரத்திலேயே நம்ம காலர்ஸும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: வேகம் வேகம் போவோம் போவோம் மேஜிக் ஜானி என்று பொன்மாலை பொழுதில் நிகழ்ச்சியை சரியா தவறா சரியா தப்பா சரியா தப்பான்னு நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் இரு அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் அருமை வணக்கங்கள் கூறுகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நீங்க இப்படி எல்லாம் ஐஸ் வச்சீங்கன்னா அவர் ஈஸியா கேப்பாருங்களா?
1: அதே கேள்விதான் அவருக்கும். மந்திரமூர்த்தி எப்படி இருக்கீங்க? மந்திரமூர்த்தி
2: நன்னா இருக்கிறோம், நீங்களே எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் எல்லாரும் வந்து சேமமா இருக்கோம். சோ நீ இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டு இருக்கேன்.
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எகிப்தியர்கள் மட்டுமே பிரமிடுகளை கட்டி இருக்காங்க, சரியா தவறா?
2: எகிப்தியர்கள் மட்டும்தான் கட்டினாங்கிறது சரியான விடை.
1: சரியான விடை, சச்சோ, ஆனா அது தவறான விடையாச்சே.
2: ஐயோ, கூட யார் கட்டியிருக்காங்க?
1: இல்ல, ஏன்னா பண்டைய நாகரிக மக்கள் நிறைய பேர் வந்து பிரமிடுகள் கட்டியிருக்காங்க. உதாரணமா வந்து மாயன் நாகரிகத்திலயுமே வந்து நிறைய வந்து பிரமிட்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. மெக்சிகோல இருக்கு, மெக்சிகோலயுமே கட்டியிருக்காங்க.
2: எல்லா நாட்டிலையும்
0: இல்ல,
1: சில நாகரிகங்கள்ல கட்டியிருக்காங்க. சோ எகிப்தியர்கள் மட்டுமே கட்டியிருக்காங்க அப்படின்றது வந்து தவறான விடை. எகிப்தியர்கள் மட்டுமே பிரமிடு கட்டல, மீண்டும் சொல்றேன், பல பண்டைய நாகரிக மக்கள் பிரமிடு கட்டியிருக்காங்க, மாயன் நாகரிகத்துல கட்டியிருக்காங்க. அந்த பிரமிடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்சிகோல இன்னுமே இருக்கு.
0: ஓகே, அது எப்படி? நம்ம ஊர்ல வந்து ராஜாக்கள் பல பேர் கோயில் வந்து நிறைய கட்டியிருக்காங்க. அது இந்த ராஜா மட்டும் இல்லைங்க, நிறைய ராஜா நிறைய கோயில் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி
1: எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, பிரமிடுகள் அப்படின்றப்ப வந்து எகிப்துலதான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ எகிப்து வந்து அது மம்மிக்கும் வந்து பிரமிடுக்கும் வந்து புகழ்பெற்ற ஒரு இடமா இருக்கு.
0: ஆமா,
1: ஆனா நிறைய கலாச்சாரங்கள்ல வந்து பிரமிடுகள் வந்து இருந்திருக்கு. ஏன்னா இவன் வந்து எகிப்து தாண்டி வெளியே இருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டிலேயுமே வந்து அதிகமான பிரமிடுகள் இருக்கு. எல்லாமே குட்டி குட்டி பிரமிடா இருக்கும்.
0: ஓகே, இது வந்து ஒரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் யாருன்னா, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் காஞ்சம்பட்டி பகுதியிலேருந்து ஆர்கே சண்முகநாதன் அந்த பதில் வந்து ரொம்ப அழகாக சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து இதற்கான விடை சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சூடன் நாட்டிலையும் இருக்குது, ஆல்சோ இன் சூடன் அப்படின்ற பதிலும் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தென் பொன்முடி தேனா மணிகண்டன் அவர்களும் வந்து தகவல் புதுமையாக இருந்தது, ஆமாம் எகிப்தியர்கள் அப்படின்ற பதில் வந்து ஆமாம்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நீங்கள் தகவல் கொடுத்ததுக்கப்புறம் தகவல் புதுமையாக இருந்தது அப்படின்ற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து தொடர்ந்து நம்ம எதிர்ப்பு நிகழ்ச்சியில் இருக்குது, தொடர்ந்து கலந்து கொண்டு நீங்களும் விளையாடலாம். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு பாடல் கொடுத்துடலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.
1: இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். கார்முகில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம், உங்களால் நம்ப முடியுதா?
1: இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் இருக்கு. நேர்களே, இப்பவும் கூட நீங்க வந்து முயற்சி செய்யலாம் சரியான விடை அளிக்கிறதுக்கு. 9344909018 என்ற எண்ணுக்கும், 9342909018 என்ற எண்ணுக்கும், 8300109018 என்ற எண்ணுக்கும் அழைத்து சரியான விடையை நீங்க கொடுக்கலாம்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரெங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம். வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணலன்னு நேரம் இல்லைங்க, ஆனால் பதில் சொல்கிற ஆர்வம் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் வந்து அனுப்பலாம். 8300109018 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பெயர், யார், எங்கேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸோட சரியான விடை எது அதையும் நீங்கள் வந்து அனுப்பலாம். அதுக்கு நம்ம வந்து கேள்வி கேட்கணும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக வாட்ஸ்அப் நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா நேயர்களுக்காகவும் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து நாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ரெடி பண்ணி கேட்டிருக்கோம். அதை வந்து பெருமையா சொல்லிக்கிறோம். 2026 18th பிரிக்ஸ் உச்சி மாநாடு சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்றது, சரியா தவறா?
0: ஓகே.

0: நடந்துச்சா இல்லையா? அப்படி
1: என்
0: நடந்தா அது அன்னைக்கு தான் நடந்துச்சா? இந்த மாதிரி பல கோணத்துல நீங்க வந்து யோசிச்சு சொல்லுங்க. ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுட்டு ஆமா நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனா கார்முகில் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய நேயர் யாரேங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க யாரேங்கிறது. கொஞ்சம் எஃப்எம் வால்யூம் கம்மி பண்ணிருங்க.
2: ராஜேஸ்வரி.
0: ஓகே ராஜேஸ்வரி, நீங்க வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நமக்கு தெரியுது, ஆனாலும் கொஞ்சம் எஃப்எம் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே ராஜேஸ்வரி.
3: ஓகே, இன்னைக்கு என்னன்னா சரியா தவறா அப்படின்றத நான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 2026 18th பிரிக்ஸ் உச்சி மாநாடு சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்றது, சரியா தவறா?
2: சரிங்க சார்.
3: சரிதான்றீங்க. ஓகே, 2026 18th பிரிக்ஸ் உச்சி மாநாடு சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்றது அப்படின்றது சரி அப்படின்றீங்க. ஓகேங்க, ஆனால் அது வந்து தவறான விடை. ஆமா, அது வந்து நடந்தது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டெல்லியில போன வாரம் தான் நடந்துச்சுங்க.
0: நம்ம ஊர்ல நடந்துருக்குங்க.
3: பரவாயில்ல, இருந்தாலுமே வந்து நல்ல முயற்சி செஞ்சீங்க. மீண்டும் வந்து ஒவ்வொரு நாளுமே இதே மாதிரி முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் வந்து சரியான விடை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
0: ஓகே, ரொம்ப அழகா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம கார்முகில் வந்து இப்படிதான் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா அதுக்குள்ள அவர் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த கேள்விக்கு கார்முகில் வாட்ஸ்அப் மூலமாக கூட உங்களுக்கு வந்து பதில்கள் வந்துட்டே இருக்கு. அனுப்பியிருக்க நேர்கள் தவறு அப்படின்ற கரெக்டான விடையை வந்து அமைச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் காஞ்சம்பட்டி பகுதியிலிருந்து ஆர் கே சண்முக ஆனந்தம் அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான் அவருமே வந்து தவறு அப்படின்ற கரெக்டான விடை அனுப்பிச்சிருக்காரு. வழக்கம் போல தென் பொன்முடி தேனா மணிகண்டன் அவருமே வந்து கரெக்டான விடை தவறு அப்படின்ற, அதே மாதிரி இந்தியாவில் அப்படின்ற அந்த பதிலுமே வந்து அவர் அனுப்பியிருக்காரு.
3: நியூடெல்லி புதுடெல்லியில தான் வந்து நடந்தது.
0: சொல்லப்படாதீங்க, அந்த பதிலும் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. நியூ டெல்லி பாரத் மண்டபம்ல நடந்திருக்கு அப்படின்ற பதில் வந்து எஸ் சத்யநாராயணன் கோயம்புத்தூர் அவருமே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்ல வந்த எல்லா பதில்களுமே கரெக்டான பதில்கள். அதே மாதிரி எங்க நடந்துச்சு அப்படின்ற லொகேஷன் கூட உங்களுக்கு அனுப்பிட்டாங்க.
3: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சோ அடுத்து வந்து ஒரு கேள்விக்கும் நம்ம போயிடலாம். அடுத்து வந்து வாட்ஸ்அப் நேயர்களுக்காக மீண்டும் ஒரு கேள்வி விடுறதாவே இல்லைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம மக்கள் தொகை பற்றின ஒரு கேள்வி. 2000 இதுல இருந்து நீங்களும் பதில் சொல்லாமோ என்ன அப்படின்னா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் அடிப்படையில் வந்து அந்த ரேஷியோ அடிப்படையில் வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருந்த முதல் மாவட்டம் எது?
0: ஓகே, இதுதான் வந்து கேள்வி.
3: முதல் மாவட்டம் எது அப்படின்றத விட முதல் மாவட்டம் தஞ்சாவூர் அப்படின்றது வந்து சரியா தவறா அப்படின்றத மட்டும் கரெக்டா சொல்லிருங்க.
0: எது அப்படின்றதுல இருந்து தஞ்சாவூர் அப்படின்ற விடையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப இந்த விடை சரியா தவறா அப்படின்றத, அதாவது பாலினத்துல பெண்களை ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இல்லைங்களா, அது வந்து தஞ்சாவூர் அப்படின்ற ஒரு இது வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க. சோ இதற்கான விடை வந்து சரியா தவறா
3: அடிப்படையில வந்து ரேஷியோ, அந்த ரேஷியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டத்துல வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். தஞ்சாவூர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது சரியா சொல்லிருக்கீங்க.
0: அந்த பதில் சரியா தவறா அப்படின்றது வந்து 8300019108 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு. புதிய நேர்கள் நீங்களுமே வந்து தாராளமாக, உங்களுக்கு போன் லைன் கிடைக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்க வந்து இந்த கேள்விக்கு பதில் அனுப்பலாம். வெளியூர் நேர்கள் 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 9342909108 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க இந்த கேள்விக்கான பதில், அதாவது தஞ்சாவூர்ன்றது சரியா தவறா அப்படின்றது நீங்க சொல்லலாம். நம்ம வழக்கம் போல வாட்ஸ்அப் நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பதிலுமே சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபோனில் வர நேர் அதுக்கான பதில் சொல்றாங்களா அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் மோட்டி எஃப்எம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிருந்து?
4: கோவை நரசிபுரம் கந்தசாமி மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க கந்தசாமி, கேள்வி கேட்டிருந்தீங்களா?
4: கேள்வி கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க பாக்கல.
3: அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம், அதாவது அந்த பாலின விகித அடிப்படையில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருந்த முதல் மாவட்டம் தஞ்சாவூர், சரியா தவறா?
4: சரி.
3: சரி, எதனால சரின்றீங்க? தஞ்சாவூர் அப்படின்றது சரின்னு இருக்காரு. சோ அம்மு நீங்க

0: நினைக்கிறீங்க, சரியா தவறா?
1: நான் என்ன நினைக்கிறேன்றது அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த பதில் வந்து தவறு.
0: ஓகே, அதுக்கான சரியான விடை நம்ம வாட்ஸ்அப் நேயர்கள் கொடுத்திருக்காங்களா?
1: கண்டிப்பாக வாட்ஸ்அப் நேயர்கள் கொடுத்திருக்காங்க, இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி. வாட்ஸ்அப் நேயர்கள் வந்து தவறு அப்படின்றது சொன்னது மட்டும் இல்லாமல் அதற்கான விடையும் வந்து அனுப்பியிருக்காரு. தென் பொன்மொழி தேனா மணிகண்டன் அவர்கள் வந்து நீலகிரி மாவட்டம் அப்படின்ற விடை அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி சத்யநாராயணன் நீலகிரி ஃபீமேல் ஹை அப்படின்ற அந்த ஆன்சரையும் வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ இது வந்து சரியா தவறா அப்படின்றத வந்து நம்ம கார்முகில் அவர்கள் நீங்க தான் சொல்லணும்.
0: ஓகே, அதாவது பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் அப்படின்றது வந்து தவறு, நீலகிரி அப்படின்றது வந்து சரி. ஏன்னா பாலின விகித அடிப்படையில வந்து 1000 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பெண்கள் வந்து 1000 மேல இருந்தாங்க அப்படின்னா சோ அந்த இடத்துல வந்து பெண்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு வந்து அர்த்தம். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1042 அந்த சராசரி பெண்கள் அப்படின்றது, அது வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் தான் முதலிடம் பிடிச்சிருக்கு.
1: ஓகே, சோ நீலகிரி மாவட்டம்
0: தஞ்சாவூர்
1: நம்ம ஊர். ஓகே, இரண்டாவது வந்து தஞ்சாவூர் இருக்கு
0: 1035 அந்த விகிதம், சராசரி விகிதம்.
1: ஆனா அங்கேயுமே வந்து பெண்கள் வந்து அதிகமாக இருக்காங்க இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கேள்விக்கு இன்னொருத்தரும் வாட்ஸ்அப் மூலமாக வி என் இளங்கோ அவர்கள் வந்து சாமிச்செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து அந்த கரெக்டான பதில் வந்து அனுப்பியிருக்காரு. ஓகே சூப்பர், எல்லாருமே வந்து கரெக்டான பதில் வந்து இதுதான் அப்படின்னு வாட்ஸ்அப் மூலமாக சொல்லிட்டாங்க. சரி, தொடர்ந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் நேயர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால இன்னொரு கேள்வி கூட அவங்களுக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உலகின் மின்னல் வீரரான உசேன் போல்ட் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்.
1: ஓகே, இது சரியா தவறா?
0: உலகின் மின்னல் வீரர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த உசேன் போல்ட், சரியா தவறா?
1: ஓகே, இந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம போன்ல வர நேர்க்கைய சொல்றாங்களான்றதை பாக்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம், குன்னூர்ல இருந்து மதன் மோகன்.
1: ஓகே மதன் மோகன், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? கேள்வி என்னன்னு தெரியுங்களா?
2: கேட்டிருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா உலகின் மின்னல் வீரர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த உசேன் போல்ட்.
2: தவறு.
0: தவறு, எதனால தவறு அப்படின்றீங்க?
2: அவர் சவுத் ஆப்பிரிக்கா சார்.
0: ஓகே, நீங்க சவுத் ஆப்பிரிக்கா.
1: அதே மாதிரி வாட்ஸ்அப் நேர்களுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இதற்கான விடை அனுப்பிட்டே இருக்காங்க. சண்முக ஆனந்தம் அவருமே வந்து பாத்தீங்கன்னா பதில் தவறு அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி தேனா மணிகண்டன் அவர்களும் வந்து தவறுன்னு அனுப்பினதும் இல்லாம ஜமைக்கா அப்படின்ற அவருடைய நாடும் அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் அவருமே வந்து பாத்தீங்கன்னா தவறுன்னு அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நேர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில மிக சரியான விடை வந்து தவறு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக மீண்டும் ஒரு கேள்விக்கு போயிடலாங்களா?
0: கண்டிப்பா, கடைசி கேள்வி நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி. இயக்குனர் விக்ரமன் இயக்கிய முதல் திரைப்படம் புது வசந்தம், சரியா தவறா?
1: இந்த கேள்விக்கான பதில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் அனுப்பலாம். 8300191 அப்படின்ற இந்த எண்ணிற்கு அனுப்பலாம். அதற்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கக்கூடிய நேயர் யார் இருந்ததுன்னு பாக்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
3: வணக்கம் மேடம், குண்டாவட்டம் எடக்காடு சமூகம் பேசுகிறேன்.
1: ஓகே சூப்பர், நிகழ்ச்சி கேட்டுட்டு
3: இருக்கீங்களா? கேட்டேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா சரியா தவறா நீங்க சொல்லணும். இயக்குனர் விக்ரமன் இயக்கிய முதல் திரைப்படம் புது வசந்தம், சரியா தவறா?
3: சரியான விடை மேம்.
0: சரியான விடை,
3: சரியான.
0: ஓகேங்க சூப்பர். 1990 வெளியான அந்த திரைப்படம் இயக்குனர் விக்ரமன் அவர்களின் முதல் திரைப்படம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: ஓகே, ரொம்ப அழகா நிறைவு நேரா வந்து அப்ளோஸும் வாங்கிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் எல்லா நேர்களுமே வந்து இந்த கேள்விக்கு சரி அப்படின்ற சரியான விடையும் அமைச்சிட்டு இருக்காங்க. மதுரை சசி அவங்களும் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி வழக்கமாக அனுப்புற எல்லா நேர்களும் அனுப்பிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
0: இன்னும் கேள்வி இருக்குது, மீண்டும் நான் வந்து நாளைக்கு நான் வரேன்.
1: அதாவது கார்முகிலுக்கு எனக்கு ஆகல, நான் நாளைக்கு மறுபடியும் வந்து இந்த 4 to 5 கவனிக்கிறேன் அப்படின்ற சேலஞ்சோட இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.
0: இங்கே எல்லாமே சமஹிட்டு.
4: வணக்கம், செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் 100 கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். இந்த நூலின் முதல் பிரதியை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பெற்றுக் கொண்டார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் நிலையானதாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 5:02. பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலரில் கிளாசிக் டூயட்ஸ். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கேட்ட பாடல் இருவள்ளவர்கள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடியது. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: சொல்லிப்போம்.
1: ஆஹா சொல்லிப்போம். காவல்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில. நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுருக்க இந்த நேரம் 5:20. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
3: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
2: தினமும் மாலை 5 முதல் 6 வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
4: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.

டி எம் சவுந்தரராஜன், இளரீஸ்வரி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

ஜொன்ன ஜொன்ன ஜொன்ன ஜொன்ன.

ஆயிரம் ரூபாய் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாசன் பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல். இசையமைத்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இணைந்து. நிகழ்ச்சியில் தொடர்வது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்க இந்த நேரம் 5:43 இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் இதய கமலம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டும் நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 5:52 ஆயிடுச்சு. வாடாமலர்ல இன்றைக்கு நம்ம காதல் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

அன்பேவா திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் பறக்கும் பறவை திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுதில் வாடாமலர் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6 மணி. நேர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சியின் நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு வடுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 ராமநாதபுர மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைக்காணம், 9:30 அறிவியல் நேரம், மூளை ஒரு விஞ்ஞான

பார்வை நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. பூமியின் வெப்பநிலை உயர்வு குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ. கழுத்து வலிக்கான சிகிச்சை முறைகள் குறித்து எண்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காணம். நிறைவாக சட்டம் அறிவோம். மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவிச்சின்னம்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள். நாளை காலை 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பள்ளவம் புதின தொடரின் 4 பருவம். நிறைவாக சிகரம் தொடு. தொடர்ந்து உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து திரைக்காணம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 உழவர் மனம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். நாளைய எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு இன்று முக்கியமானது கண்டிப்பா கனிவா. தொலைபேசி வழி நேர்கள் கருத்து பகிர்வு. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்காணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள். 2:30 உழவர் அரங்கம். நாளை பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம். தொடர்ந்து ஹலோ ஊட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் பொது அறிவு வினாடி வினா நிகழ்ச்சி. 5:00 செய்தி சுருக்கம். தொடர்ந்து பொன் மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். நேர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

யாதுமூரே யாவரும் கேளிர் திரைப்படத்திலிருந்து சிலம்பரசன், நிவாஸ் கே பிரசன்னா, எம் சி சா இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கண்ட பகைவர் தம்மை போல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல், வீரவேல். சுற்றி வந்த பகைவர் தம்மை போல் நடுங்க வைத்த

சக்தி அன்னை தந்த ஞானவே, அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவே, ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே, அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவேல், மோதி அந்த குன்றயித்த சக்திவேல், மோதி அந்த குன்றயித்த சக்திவேல், மூவர் தேவர் வாழ்த்த

பற்றி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்தைய

உயிரோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவே, இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவே, வானத்தோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவேல், இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவேல், ஆதிவேல் அழகுவேல், ஆதிவேல் அழகுவேல், அன்பு காட்டும் தூயவேல், அகில முற்றும் புகழ் பரப்ப வேலெடுத்த முருகவே, அகில முற்றும் புகழ் பரப்ப வேலெடுத்த முருகவே, வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை போல் நடுங்க வைத்த

கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த இரு பாடல்களுடன் இன்றைய விளக்கேற்றும் வேளை நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக ஆர் எஸ் எஸ் திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வழித்தடம் வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக ஆர் எஸ் எஸ் திகழ்கிறது என்று

0: குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதிகளை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக் கூறியிருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: இந்த நூலை வெளியிடுவது, இந்த வெளியீட்டில் பங்கு பெறுவதும் துணை ஜனாதிபதி என்கின்ற நிலையில் மட்டுமல்ல, இது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை, மனிதனாக எனக்கு மிகப்பெரிய பெருமையை தருகின்ற நிகழ்வாகத்தான் நான் இதை கருதுகிறேன். எதை செய்தாலும் அதை பற்றி அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்ளாமல் பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பண்பாடு. தினந்தோறும் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் குறிப்பேட்டில் எழுதி கொண்டே வாருங்கள். எதிர்காலத்தில் அதை புத்தகமாக கொண்டு வருவதன் மூலமாக இன்றைய அரசியலை நாளைய இளைஞர்கள் சரித்திரமாக எண்ணி பார்ப்பார்கள். எதிர்கால சந்ததியர்கள் உண்மையான சரித்திரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற புத்தகங்கள் இன்னும் பலது வர வேண்டும், சரித்திரமாக்கப்பட வேண்டும்.
0: உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
2: இதர நாடுகளுடன் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டில தான் அதாவது ஒரு விதமான ஸ்டெபிலிட்டி இருக்கு. 7.8% குரோத் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஸ்ரீபெரும்புதூரோ ஒரகடமோ இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார் மேனுபேக்சரர்ஸ். இங்கிருந்து உலகத்துக்கு மொபைல் போன் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்து தான் நடந்துட்டு. யூனியன் பட்ஜெட்ல 26-27 எஜுகேஷன்ல பெண்கள் முன்னுக்கு வரணும்ன்றதுனால ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பெண்களுக்கு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு பட்ஜெட்ல ப்ரொவிஷன் கொடுத்தோம். நாங்க பிளஸ் இன்டெலக்சுவல் லேபர் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம ஒரு தொழிலும் நடக்க போவதில்லை. அந்த ஏஐ ட்ரைனிங்கும் கொடுக்கறதுக்கான சென்டர்ஸ்.
0: தமிழ்நாடு அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரிபாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின் கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர், அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும், நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்க பொது தொகுப்பிலிருந்து 1,500 மெகாவாட் மின்சாரம் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின் தடையை போக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார்.
3: கடந்த ஒரு வாரத்துல வந்து மின்சாரம் வந்து நமக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. ஏன்னா காற்றாலை மின்சாரம் வந்து குறையும். செப்டம்பர் மாதத்துல காற்றின் அளவு வந்து குறையறதுனால காற்றாலை மின்சாரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். கடந்த வருடம் இதே டைம்ல ஒரு 16,000 மெகாவாட் இருந்த டைம்ல இப்போ வந்து 19,000 மெகாவாட், 3,000 மெகாவாட் அதிகமா இருக்க காலகட்டத்தில் இன்றும் பாத்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் மேலும் ஒரு 1,500 மெகாவாட் குறைஞ்சனால இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து கூடுதலாக 1,500 மெகாவாட் வாங்குறது

0: ஏற்பாடுகள் அனைத்தும் செஞ்சு முடிக்கப்பட்டது. காற்றாலை மின்சாரத்தில் குறைந்த ஒரு 1500 மெகாவாட்டையும் சீர் செய்யறதுக்காக வெளியிலிருந்து பொது தொகுப்புல இருந்து நம்ம 1500 மெகாவாட் கூடுதலாக மின்சாரம் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்து முடித்தது. கடந்த 3 நாட்களாக முழுவதும் சீரமைக்கப்பட்டது. அந்த 2000 மெகாவாட் நம்ம வாங்குறதுல இருந்து சீரமைக்கப்பட்டது. எங்கேயும் வந்து மின்சார தட்டுப்பாடு இல்லை. அந்த நார்மல் இஷ்யூனால வர பவர் ஃபெயிலியர்ஸ் தவிர்த்து மின்சார தட்டுப்பாடுகள் காரணமாக இல்ல. அங்க ஏதாவது மிஸ்டேக்னால வர்றது மட்டும்தான் இருக்கு, மத்தபடி எதுவுமே இல்லை. அது இல்லாம நம்ம வந்து சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன தோங்க இருக்கும் அது எல்லாத்தையும் அதோட பணிகள்லாம் நடைபெற்று வருகிறது. அப்போ இன்னும் ஒரு சில மாதங்கள்ல லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்கான வேலைகளையும் முழுசாக துவங்கி அதுக்கான பணிகளையும் செய்வதற்கான வேலைகளை செய்யும்.
1: மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் தங்களது கட்சி இரட்டை நிலைப்பாடு ஏதும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். தாவேக்கு அரசு மேற்கொள்ளும் அனைத்து முடிவுகளையும் ஆதரிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். நில ஒருங்கிணைப்பு சட்டம், புதிய பல்கலைக்கழக சட்டம் போன்றவற்றை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு சண்முகம் வலியுறுத்தினார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்யும் விதமாக வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். எனினும் அவசர அலுவல்களை மேற்கொள்ள ஏதுவாக அரசு கருவூலங்கள் மற்றும் வங்கிகள் குறிப்பிட்ட அளவு பணியாளர்களோடு செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் 2,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் அவசரகால முன்னெச்சரிக்கை குறித்த செயல்முறை ஒத்திகை நடத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், ஒருகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
6: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: நாக்குபிட்டன ஜனையல்லாக நமஸ்காரா. இது ஊட்டி எஃப்எம் 101.8. நங்க ஜனாகு சந்தோ நங்க ஊட்டி எஃப்எம் தோக 6:41 இஜுமணி கெட்டா பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள் கேத்தன. ஈ படுகுமொழி பாடல்கள் ஒன்னொந்து ஜனவோ ஒன்னொந்து மாக்கியான பாடல்கள். இதில் சந்தோஷ, துக்கா, ஆனந்த, யோசனை எல்லா விதவாத கலந்த ஒன்று கலவையா நங்க ஜனஜனகு கேத்துந்திதா. நீங்க ஆர்வமா கேப்பா ஈ கதைய நான் இங்கே பிளே மாடினேன். இந்த ஜனதோகை நாங்க கேப்பா ஈ கதை ஏனாந்தேகி நீங்கவோ கேத்து நோடிவி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷவாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் வி கார்த்திகேயன்.
2: ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஹெலிபேட் மைதானத்தில் கடந்த வாரம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் இந்த ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலைத்துறை அமைச்சர் ராஜு கொடியசைத்து துவக்கி வைத்தார். 2026 ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 47,063 வீரர் வீராங்கனைகள் இணையதளம் மூலம் பதிவு செய்துள்ளனர். வரும் அக்டோபர் 4 வரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது. மேலும் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்கள் மண்டல அளவிலும் மாநில அளவிலும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான தரகள விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்திலும், கல்லூரி மாணவர்களுக்கான இறகு பந்து, பள்ளி மாணவர்களுக்கான கேரம் ஆகிய விளையாட்டுப் போட்டிகள் சீதக்காதி சேதுபதி விளையாட்டு அரங்கிலும், பள்ளி மாணவர்களுக்கான கபடி விளையாட்டுப் போட்டிகள் முகமது சதக் பொறியியல் கல்லூரியிலும், பள்ளி மாணவிகளுக்கான கைப்பந்து விளையாட்டுப் போட்டிகள் வேல்மனோகரன் கல்லூரியிலும், கல்லூரி மாணவிகள் இறகு பந்து விளையாட்டுப் போட்டிகள் YR ஸ்மாஷ் அகாடமி ராமநாதபுரத்திலும் நடைபெறுகின்றது. எனவே பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற வேண்டுமென சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றத்துறை அமைச்சர் VK ராஜு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் தினேஷ்குமார், விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் முஷ்டக்குறிச்சி கிராமத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெற்று அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், மக்கள் மாவட்ட நிர்வாகத்தை தேடி வந்த நிலை மாறி மாவட்ட நிர்வாகமே மக்களை தேடி முகாமிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க அரசு உத்தரவிட்டு ஒவ்வொரு மாதமும் தேர்வு செய்யப்பட்ட கிராமங்கள் தோறும் மக்கள் தொடர்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் நோக்கம் பொதுமக்களின் மனுக்களுக்கு தீர்வு கிடைக்க செய்வது, அதேபோல் அரசின் நலத்திட்டங்கள் தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் சென்றடைய செய்வது என்பதே ஆகும். அந்த வகையில் இம்முகாமில் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அனைத்து தலைமை அலுவலர்கள் மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி செயல்பட உத்தரவிட்டுள்ளார்கள். பொதுமக்களாகிய நீங்கள் தங்கள் பகுதியில் முகாம்கள் நடைபெறும் பொழுது தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் ஊராட்சியின் வளர்ச்சிக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் தேவையான திட்டங்களை பெற்று பயன்பெற வேண்டும் என்றும், பொதுவாக மக்கள் மனு கொடுத்து விட்டோம் என்று எண்ணாமல் அரசின் திட்டங்களை தெரிந்து தாங்கள் பயன்பெறுவதுடன் மற்றவர்களும் பயன்பெற உறுதுணையாக இருந்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை, மகளிர் திட்டம், பொது சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆகிய துறைகள் அரசின் திட்டங்கள் குறித்த சாதனை விளக்க கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் மூலம் 131 பயனாளிகளுக்கு 439,245 மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்தியாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் 18 முதல் 40 வரையுள்ள ஆண் பெண் இருவாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் வேலைவாய்ப்பு அளித்திடும் வகையில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையினருடன் இணைந்து வருகின்ற 19 அன்று ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ECR ரோட்டில் போக்குவரத்து நகர் அருகில் முகமது சதக் ஹமீது பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து இளைஞர்கள் மற்றும் மகளிர் கலந்து கொள்ளலாம். இவ்வேலைவாய்ப்பு முகாமில் 8 முதல் பட்ட மேற்படிப்பு மற்றும் தொழிற்கல்வி தகுதி பெற்ற இளைஞர்கள், ஆண் பெண் இருவாளரும் கலந்து கொள்ளலாம். இதில் இளைஞர்கள் மற்றும் மகளிர் தங்களுடைய கல்வி சான்றிதழ், நகல், குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை நகலுடன் கலந்து கொண்டு தங்களுக்கேற்ற வேலைவாய்ப்பினை தேர்வு செய்து கொள்ளலாம். இம்முகாமில் 100 தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நபர்களை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். எனவே வேலைவாய்ப்பு பெற விரும்பும் நபர்கள் கலந்து கொண்டும் மேலும் தகவல் அறிய 9444311 5 9943915192 ஆகிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி கார்த்திகேயன்.
2: ராமநாதபுரம் மாவட்ட
1: நேரம் 7:14:50. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னணியில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக நாடுகள் பரஸ்பர நலன் கருதி ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்த ஆராய்ச்சியை வலுப்படுத்தவும், விண்வெளி, இணைய பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளம் அறிஞர்களுடனான ஒத்துழைப்புகளை உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், விவசாய சமுதாயத்தின் பாரம்பரிய திருநாளாக கொண்டாடப்பட்டு வரும் நுவாகாயி பண்டிகையையொட்டி நாட்டு மக்களுக்கு தமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். குடும்ப ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், நட்பு ஆகியவற்றின் சிறப்புகளை உணர்த்தும் இந்த திருநாளில் பரஸ்பரம் நல்லெண்ணத்தையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார். மகிழ்ச்சி, அமைதி, முன்னேற்ற பாதையில் மக்கள் நடைபோட வேண்டுமென வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உழவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களது அறுவடையை கொண்டாடும் இந்த நாளில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு தழைத்தோங்கட்டும் என்று கூறியுள்ளார். இந்த திருநாள் சமூக நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் புதுதில்லியில் இன்று கையெழுத்தானது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் தில்லி முதலமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த திட்டத்திற்கான மொத்த செலவில் 90% மத்திய அரசு வழங்கும் என்றும், எஞ்சிய 10% நிதியை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக கட்டமைப்பில் அனைத்து தரப்பு மக்களின் பங்கேற்பு, சமத்துவம், அரசியல் சாசன மாண்புகள் மற்றும் இணக்கமான அணுகுமுறை போன்ற உயரிய கொள்கைகளுடன் இந்தியா தனது ஜனநாயகத்தை போற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஜனநாயக திருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், எவ்வித பேதமும் இன்றி அனைவரின் குரலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பன்னெடுங்காலமாக பாதுகாத்து வரும் இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளை எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுப்புற தூய்மையை பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது, அன்றாட பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது, மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரவாரியாக பிரித்து ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு 6வது சிறப்பு தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: மேகாலயா மாநிலத்தின் தொலைதூர பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கு நவீன மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்யும் வகையில் நடமாடும் மருத்துவ சேவை பிரிவுகளை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா இன்று தொடங்கி வைத்தார். ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் 2 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 93 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைவார்கள் என்றார். குறிப்பாக மலை கிராமங்களில் வசிப்போருக்கு அடிப்படை மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். குறிப்பாக தொற்றா நோய்கள் பரவாமல் தடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் திரு கான்ராட் சங்மா தெரிவித்தார். கேரளத்தில் நிலவும் மின்சார பற்றாக்குறைக்கு தீர்வு காண போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவது குறித்தும் மாநில அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். மின்சார பற்றாக்குறை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் உள்ளிட்ட அமைப்புகளால் நடத்தப்பட்ட ஆள் சேர்ப்பு தேர்வுகளை ரத்து செய்து அம்மாநில அரசின் உத்தரவுக்கு எதிரான தடையை நீட்டித்து மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு தீபக் ரோஷன் தலைமையிலான அமர்வு, இது தொடர்பாக மாநில அரசின் பதிலை 48 மணி நேரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 18 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மாநில அரசின் வழக்கறிஞர், இதுகுறித்து மாநில குற்றப்புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் விவரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அவரது இருப்பிடம் பற்றி சரியான தகவல் தருவோருக்கு 70 லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மசூத் அஸ்ஹார் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பிடிபடாமல் பாதுகாக்கும் நோக்கிலேயே பாகிஸ்தான் இதுபோன்ற தகவல்களை பரப்பி வருவதாக தீவிரவாதத்திற்கான நிதியுதவி தடுப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் நிர்வாகமும் பாகிஸ்தான் வெளியிட்ட தகவலை மறுத்துள்ளது. மசூத் அஸ்ஹார் பாகிஸ்தானில்தான் இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் உறுதிபட தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது கூட பஹவல்பூர்தால் அவர் பதுங்கியிருந்ததாக ஆப்கான் உளவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையிலான வர்த்தக பிரச்சினைகள் குறித்து இரு நாடுகளும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விநியோக சங்கிலியில் காணப்படும் சவால் மற்றும் கட்டமைப்பு ரீதியான சமச்சீரற்ற தன்மை குறித்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். வர்த்தக பற்றாக்குறையை சரிசெய்து எல்லை தாண்டிய வணிகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, தில்லி, குஜராத்தின் கட்ச், தமிழகம், தெற்கு உட்புற கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சிக்கிமின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவு அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்க தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: நிலையம் ஒடிஎஃப்எம் 101.8 நேரம் 7:25.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
7: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18 to 22 degrees Celsius ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 to 14 degrees Celsius ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்று நீரப்பதம் 90% to 100% மாலை நேர காற்று நீரப்பதம் 60% to 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 to 6 kilometers அளவிற்கு வீசக்கூடும். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பாரேலம் 1 kilo விதைக்கு 4 grams என்ற அளவில் அல்லது வெசிலைசிஸ் சப்டிலியாசிஸ் 1 kilo விதைக்கு 10 grams என்ற அளவில் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். நேர்கள் இதுவரை வானிலை முன்னறிவிப்பு மற்றும் பொது ஆலோசனை கேட்டீர்கள்.
8: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
0: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: மருதாணிக்கா, மருதாணிக்கா,
4: வாமு தழகு, நான் இங்கனதான் பின்னாடி தொழுவதுல இருக்கேன். இங்கிட்டு வா புள்ள.
3: ஓ, அங்கன இருக்கீங்களா? இதோ வாரேங்கா.
4: என்ன முத்தழகு, இந்த நேரத்துக்கு வந்திருக்க?
3: அது ஒண்ணும் இல்லக்கா, அம்மா இன்னைக்கு புதுசா ஏதோ ஒரு பலகாரம் செஞ்சாங்களா, அதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன்.
4: ஓ அப்படியா, நான் துழுவத்துல வேலையா இருக்க புள்ள, நீ சமையல் அறையில வச்சிடு, நான் வந்து எடுத்துக்கிறேன்.
3: சரிக்கா. ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல தொழுவத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: அதை ஏன் கேக்குற, இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டேன். உங்க மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். தொழுவத்துல சாணி எல்லாம் அள்ளி போட்டுட்டு மாட்டுக்கு தண்ணிய காட்டிட்டு தீவனத்தையும் அள்ளி வச்சுட்டு வயக்காட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். ஆனா பாரு, நான் வந்து பாக்குறேன், அந்த மனுஷன் நான் சொன்ன எதையுமே செய்யல.
3: ஏங்கா, இந்நேரத்துக்கு மாமாவை நீங்க சும்மாவா விட்டீங்க?
4: கேக்காமலா இருப்பேன், உடனே போன போட்டு கேட்டேன். பனை மரம் சாகுபடி பண்ற விஷயமா ஒருத்தர பாக்க போறேன், அதனாலதான் அவசரமா கிளம்பிட்டேன். நீ ஏன் பாத்துக்க புள்ளன்னு சொல்லி போன வச்சிட்டாரு.
3: ஓஹோ, அப்படியா?
4: நீ ஏன் சொல்லு, நேரம் ஆகுதுன்னு நான் அப்படி விட முடியுமா? கால்நடைகளை கண்ணும் கருத்துமா பராமரிச்சாதானே நோய் நொடி இல்லாம பாத்துக்க முடியும்.
3: நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. இப்ப வேற காலநிலை மாற்றத்தினால புதுசு புதுசா நோயெல்லாம் வரதா சொல்றாங்க. காலையில கூட ரேடியோ கேக்கும் போது இந்நேரத்துக்கு ஏதோ கால்நடை சம்பந்தமான நோய் பத்தியும் அதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது பத்தியும் சொல்ல போறதா ஒளிபரப்பாச்சுக்கா.
4: அப்படியே முத்தழகு, என்ன தகவல் என்னன்னு கொஞ்சம் நல்ல ஞாபகப்படுத்தி பாரு.
3: ஞாபகம் வந்துருச்சுக்கா, அது முடிச்சு தோல் நோய்க்கா. முடிச்சு தோல் நோய் பாதிப்புல இருந்து கால்நடைகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்போம்.
5: சார், இப்ப இந்த முடிச்சு தோல் நோய், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசலாம்னு இருக்கிறோம். இந்த நோயினால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும், எப்படி நம்ம முன்னேற்பாடா இருக்கணும், ஒருவேளை நோய் வந்தா எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய தகவல் இன்னைக்கு உங்கள் வாயிலா கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இந்த முடிச்சு தோல் நோய் அப்படின்னா என்னங்க சார்?
6: இந்த முடிச்சு தோல் நோய் அப்படின்றது வந்து ஒரு வைரஸ்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய். இதுல முக்கியமா மாடுகள் மற்றும் எருமைகள் வந்து அதிகமா இந்த முடிச்சு தோல் நோய்க்கு பாதிப்புள்ளாகும். இந்த முடிச்சு தோல் நோய்க்கு தோல் கழலை நோய் அப்படி இல்லைன்னா தோல் கட்டி நோய், இந்த மாதிரி சில பெயர்களும் வந்து இந்த நோய்க்கு வந்து மாற்று பெயரா சொல்றாங்க. சயின்டிபிக்கா வந்து லம்பி ஸ்கின் டிசீஸ் சொல்றாங்க சார். முடிச்சு தோல் நோய், லம்பி ஸ்கின் டிசீஸுக்கு உட்பட்ட இந்த மாடுகள் மற்றும் எருமைகள் பாதிச்சதுன்னா இதனுடைய தோள்கள்ல, உடம்பு முழுவதும் உள்ள தோள்கள்ல முடிச்சு முடிச்சா இருக்கும், கட்டி கட்டியா இருக்கும் முதல்ல ஆரம்ப நிலையில, அதுக்கப்புறம் வந்து தீவிரமான காய்ச்சல் இருக்கும். அதே மாதிரி லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம் சார், அந்த லிம்ஃப் நோடுனா நிணநீர் முடிச்சுகள், அது வந்து நோய் தாக்குதலுக்கு உட்பட்டு வீங்கும், வீக்கம் அதிகமா இருக்கும். அதனால வந்து பால் உற்பத்தி குறிப்பிட்ட அளவுல குறையும், இனப்பெருக்க குறைபாடுகள் வரும், சினை மாடுகள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து கருச்சிதவி ஏற்படும். இதுதான் அந்த முடிச்சு தோல்வியோட முக்கியமான அறிகுறிகள். 2022 காஞ்சிபுரம் மாவட்டத்துல குறிப்பிட்ட அளவுக்கான மாடுகள் மற்றும் எருமைகள்ல இந்த பாதிப்பு வந்துச்சு. அப்ப வந்து காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மையத்துல நான் உதவி பேராசிரியர் இருந்தேன். அப்ப வந்து காஞ்சிபுரம் ஆர்ஜிடி மண்டல இணை இயக்குனர் அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் வச்சாரு. அந்த விழிப்புணர்வு முகாம்ல 2022 அக்டோபர் மாசம் 22 அந்த மாவட்டத்துல உள்ள கால்நடை உதவி மருத்துவர்களுக்கு வந்து நான் ஒரு ஆலோசனை வழங்கினேன். அதை நான் இப்ப உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். மீண்டும் வந்து இப்ப 2026 தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்திய அளவுல வந்து மீண்டும் இந்த முடிச்சு தோல்நோய் வந்து அதிகப்படியான அளவுல வந்து பரவிட்டு வருது. இந்த நோய்க்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சார், இது வந்து ஒரு அம்மை நோயால வரக்கூடிய ஒரு வைரஸ். அம்மை நோய் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான். எப்படி வந்து மனிதர்களுக்கு வந்து பாக்ஸ் வருதோ, பாக்ஸ் வைரஸ், அதே மாதிரியான அம்மை நோய் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான் இந்த முடிச்சு தோல் நோய் வரக்கூடிய அந்த வைரஸ். இது கேப்ரி பாக்ஸ் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நோய் வந்து எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, புற ஒட்டுண்ணிகளான கொசுக்கள் மற்றும் ஈக்கள் மற்றும் உண்ணிகள் கடிக்கிறதுனால முடிச்சு தோல் நோய் பாதிக்கப்பட்ட மாடுகள்ல இந்த மாதிரி புற ஒட்டுண்ணிகள் கடிச்சு ஆரோக்கியமான மாடு கடிச்சதுன்னா அந்த வைரஸ் வந்து இந்த புற ஒட்டுண்ணிகள்னால பரவுது சார். அதனால ஆரோக்கியமான மாடும் இந்த வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகி இது போன்ற அறிகுறிகளை வந்து காட்டும். ஒரு விவசாயி வந்து 10 மாடு வச்சிருக்காருன்னா ஒரு மாட்டுக்கு ஆரம்ப நிலையிலேயே வந்து அவருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, உடம்பு முழுவதும் கட்டிகள் காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, முதல்ல அவர் என்ன பண்ணணும்னா அந்த பாதிக்க

0: மாடை வந்து தனியா பிரிச்சு வைக்கணும். எப்படி நம்ம கொரோனா காலங்கள்ல வந்து நமக்கு ஆரம்ப நிலை அறிகுறிகள் இருந்ததோ நம்ம தனிமைப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி தனிமைப்படுத்தணும் சார். அப்படி தனிமைப்படுத்தினா ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து இந்த வைரஸ் பரவுவதை வந்து நம்ம பெருமளவுல தடுக்கலாம்.
1: ஒரு மாட்டுக்கு வந்து இந்த நோய் தான் அப்படிங்கறது ஒரு விவசாயி எளிமையா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வழிமுறை? இது
0: சரியான கேள்வி சார். ஒரு விவசாயி வந்து ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து அதிகப்படியான காய்ச்சல் இருக்கும் சார். எந்த ஒரு வைரஸ் நோயா இருந்தாலும் முதல்ல காய்ச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் உடம்பு முழுவதும் தோல்கள் வந்து சின்ன சின்ன கட்டிகள் முடிச்சுகள் வந்து இருக்கும் சார். இது எங்கெல்லாம் இந்த முடிச்சுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை, கழுத்து, முதுகு பகுதி, கால் மற்றும் பால்க்கு கறக்கக்கூடிய அந்த மடியில, பால் காம்புகள்ல. இங்க வந்து ஆரம்ப நிலையிலே வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். இந்த காய்ச்சல்னால வந்து உணவு உட்கொள்ளுதல் வந்து குறையும், சோர்வா இருக்கும், பலவீனமா இருக்கும். அதே மாதிரி கண்ணு மூக்கு வாயில வந்து உமிழ்நீர்கள், கண்ணீர் இதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கும். உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமா குறையும், பால் உற்பத்தியும் குறையும் சார். இது வந்து 2-3 நாட்கள்லயே வந்து விவசாயிக்கு வந்து இந்த அறிகுறிகள்லாம் தெரியும். இதை வச்சே அவர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப நிலையிலேயே வந்து நம்மளுடைய மாடுகளுக்கு எருமைகளுக்கு இந்த தோல் கழறி நோய் பாதிப்பு தான் அப்படின்றது அவர் தெரிஞ்சுக்கலாம். மேலும் அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு வந்து அந்த மாடுகளை கொண்டு போயிட்டு பரிசோதனை செஞ்சு இந்த நோய் மருத்துவரின் ஆலோசனைப்படி வந்து அவங்க இந்த நோய் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். கன்ஃபார்ம் பண்ணிட்டா கால்நடை மருத்துவர் வந்து அதற்கேற்ற தடுப்பு முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் சொல்லுவாரு.
1: சரிங்க சார். இப்போ ஒரு 3-4 மாடு வச்சிருக்கோம், ஒரு மாட்டுக்கு வந்து நான் அந்த அறிகுறியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இது காய்ச்சல் தானே, சாதாரணமா அப்படி விட்டுருவோம், வீட்டுல எப்போதும் செய்யற மாதிரி ஒரு நாட்டு மருந்தையோ ஒரு நாட்டு வைத்தியம் மாதிரி மாட்டு கொடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அவங்க என்னென்ன தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு?
0: இது வந்து ஒரு வைரஸ்னால வரக்கூடிய நோய் சார். ஒன்னு வந்து நம்ம சொன்ன மாதிரி பூச்சிகள்னால பாதிக்கக்கூடிய பரவக்கூடிய நோய், இந்த மாதிரி கொசு ஈக்கள் உண்ணிக்கள்னால பரவக்கூடிய நோய். ரெண்டாவது வந்து எப்படி எளிமையா பரவுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உண்ணிகள் புற ஒட்டுண்ணிகள்னால முக்கியமா பரவும். ரெண்டாவது வந்து ஒரு பண்ணையில வந்து பண்ணை உபகரணங்கள் வச்சிருப்பாங்க, பால் கறக்கக்கூடிய பாத்திரங்கள், பால் கறவை இயந்திரங்கள் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணை உபகரணங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு பயன்படுத்தின வந்து தீவன தொட்டிகள், தீவனம் தண்ணி வைப்பாங்கல்ல சார், இந்த மாதிரி பண்ணை உபகரணங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள் பயன்படுத்தினா ஆரோக்கியமானது திருப்பி பயன்படுத்தும் போது அது எளிமையா ஈஸியா பரவிடும். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு வந்து பண்ணை உபகரணங்கள்ல வந்து தனியா பயன்படுத்தணும், ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து தனியா பயன்படுத்தணும். தினசரி வந்து அந்த பண்ணை உபகரணங்கள்ல வந்து கிருமி நாசினி கொண்டு கழுவணும் சார். நல்லா கழுவி வெயில காய வைக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பரவதை வந்து தடுக்கலாம் பண்ணைக்குள்ளேயே.
1: கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றீங்க கொசு ஈ உண்ணி இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பாதிக்கப்பட்ட மாடுகளை நீங்க தனிமைப்படுத்திடுறீங்க, ஏற்கனவே நல்லபடியா ஆரோக்கியமா இருக்க மாடுகள் இருக்கிற கொட்டகையை எப்படி பராமரிக்கணும்?
0: இது நல்ல கேள்வி. எப்பவுமே வந்து சுத்தம் தான் சுகாதாரம் தரும்னு நம்ம ஒரு பழமொழி நமக்கு தெரியும். அந்த வகையில வந்து எப்பவுமே கொட்டகையை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து நம்ம கிருமி நாசினிகள் கொண்டு கொட்டகை வந்து சாணத்தை, சிறுநீர் கழிக்கு மாடுகளுடைய சாணம், சிறுநீர் இதெல்லாம் வந்து சுத்தமா கழுவி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணணும். கொட்டகைய சுத்தி எந்த ஒரு புதர்களும் இருக்க கூடாது சார். முள்ளு புதர்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த முள் புதர்கள்ல இருந்துதான் வந்து இந்த ஈக்கள் கொசுக்கள் அவருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதே மாதிரி கொட்டையை சுத்தி நம்ம மாடுகளுடைய சாணம் சிறுநீர் எல்லாம் வந்து எடுத்து கொட்டைக்கு பக்கத்திலேயே வந்து கொட்டுவாங்க சில பேர். அந்த மாதிரி கொட்டணும்னா அந்த சாணத்துலதான் வந்து ஈக்கள் கொசுக்கள் எல்லாம் முட்டையிட்டு அந்த முட்டையில இருந்து லார்வாக்கள் மற்றும் அந்த புழுக்கள் வந்து அதிகமா வரும் சார். அதனால வந்து மாடுகள் கொட்டைகள் இருந்து சுத்தம் செஞ்ச அந்த சாணம், மற்ற உபகரண பொருட்கள், தீவனம், வைக்கோல் இது எல்லாத்தையும் வந்து குறைஞ்சது 100 அடி பண்ணையில பண்ணையோட கொட்டைகள் இருந்து 100 அடி தள்ளிதான் நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா ஈக்கள் கொசுக்களுடைய உற்பத்தி வந்து நம்ம பெருமளவுல வந்து கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம கொட்டகையை சுத்தி வந்து எந்த ஒரு முள் புதர்களும் இல்லாம சுத்தமா நம்ம பாத்துக்கணும் சார்.
1: ஓகே சார். இப்ப பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து கொடுத்தா அது கூட எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்?
0: முதல்ல வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள்ல வந்து நம்ம தனிமைப்படுத்தி கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளணும் சார். இது வந்து வைரஸ் நோய்ன்றதுனால இதுக்கு வந்து நமக்கு மருந்து கிடையாது, ஆன்டி வைரல் மருந்துகள் வந்து கிடையாது. ஆனா 2ம் நிலை பாக்டீரியா தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்ற எதிர் உயிரி மருந்துகளை வந்து கால்நடை மருத்துவர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சுத்தமான குடிநீர் கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு வந்து சுத்தமான குடிநீர், சத்தான எளிதில வந்து ஜீரணமாகக்கூடிய தீவனங்கள். இந்த அரிசி கஞ்சி வந்து நம்ம வைக்கக்கூடாது சார். சோளம், மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு இதை வந்து கஞ்சி மாதிரி வச்சு நம்ம மாடுகளுக்கு கொடுக்கலாம். இதுல வந்து சத்தான உணவுப் பொருள் இருக்குது. இது இது வந்து ஈஸியாகவும் வந்து எளிதில் வந்து ஜீரணமாகக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு வந்து நல்ல நிழலான இடத்துல சுத்தமான இடத்துல தங்கறதுக்கு வந்து நம்ம ஓய்வா கொடுக்கணும். வேற எந்த வேலையும் நம்ம மாடுகள் வந்து வைக்க கூடாது. அதே மாதிரி காய்ச்சல் அதிகமா இருக்கிறதுனால சில மாடுகள்ல வந்து கால் வீக்கம் வந்து நடக்க முடியாம இருக்கும். அதனால வந்து வலி நிவாரணிகள் வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த முக்கியமா அந்த தோல், உடம்பு முழுவதும் உள்ள தோல்ல வந்து காயங்கள் நிறைய இருக்கும். ஆரம்ப நிலையில கட்டிகளா இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் அந்த கட்டிகள்லாம் உடைஞ்சு காயமா மாறும். அந்த காயத்துக்கு வந்து நம்ம ஆன்டிசெப்டிக் இந்த மருந்துகள் கொடுத்து ஈ கொசுக்கள் உட்கார மாதிரி பார்க்கணும். திருப்பி அந்த காயத்து மேல ஈ கொசுக்கள் வந்ததுன்னா புழுக்கள் வச்சு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் சார். அதே மாதிரி இந்த காயங்களை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். முதல்ல கட்டிகள் வரும், அந்த கட்டிகள் உடைஞ்சு ஆழமான புண்களா மாறும். அந்த புண்களுக்கு வந்து நம்ம களிம்புகள் வந்து மருந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்ப்ரே இல்ல ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி. இல்லாட்டி இயற்கை மருத்துவங்கள் முறைப்படியும் நம்ம வந்து இந்த காயங்களை வந்து மருந்து மாதிரி கொடுத்து நம்ம காயங்களை வந்து சரி பண்ணலாம். விவசாயிகள் நல்லா குறிப்பிடுத்துக்குங்க, இந்த வெளிப்புற பூச்சிக்கு வந்து குப்பை மேனி இலை, வேப்ப இலை, துளசி இலை, மருதாணி இலை இந்த நான்கு இலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதோட 20 கிராம் மஞ்சத்தூள், 2 பல்லு பூண்டு இதை நல்லா போட்டு அரைச்சு அதோட 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில இந்த அரைச்ச பேஸ்ட் மாதிரி அரைச்ச இலைகள், மஞ்சத்தூள், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, தேங்காய் எண்ணெயில 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில கொதிக்க வச்சு ஆற வச்ச பின்னாடி அந்த எண்ணெய வெளிப்புறமா அந்த புண்களுக்கு தடவனா அந்த புண்கள் வந்து ஈஸியா ஆறிடும்ட்டு அறிவியல் பூர்வப்படி இந்த இயற்கை மருத்துவத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது நம்ம கடந்த 2022 வந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லா வகையான கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைப்படி விவசாயிகள் பயன்படுத்தி மாடுகளும் வந்து சரியாயிருக்கு. இதே மாதிரி இப்ப இந்த வருடமும் வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள் மற்றும் எருமைகள் கன்றுக்குட்டிகளுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஆரம்ப நிலையத்திலேயே இந்த மாதிரியான இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி புண்களுக்கு வந்து நம்ம ஈஸியா வந்து காயங்களை ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்சா வாய் வழியாவும் நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ இதுக்கு தடுப்பூசி ஏதாவது இருக்கா சார்? முன்கூட்டியே இதை வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பூசிகள் இருக்கா?
0: கண்டிப்பா சார், இதுக்கு வந்து 100% இந்த நோயை தடுக்கக்கூடிய தடுப்பூசி நம்ம இந்தியாவில் இருக்கு. மத்திய மாநில அரசுகளுடைய முயற்சிகள்னால 100% தடுக்கக்கூடிய கோட்பாக்ஸ் வேக்சின் தான் வந்து இதுக்கான தடுப்பூசி சார்.
1: எப்போ போடணும் சார்? எந்த மாசத்துல போடணும்? ஒரு
0: மழை காலங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம போட்டுடலாம். 1 மாதம் முன்னாடி போடணும். ஜூன் ஜூலைல நம்ம போட்டுடலாம். ஜூன் ஜூலைல போட்டோம்னா நமக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்ல நல்ல பருவமழை, ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய காலங்கள் அது. அதனால வந்து ஜூன் ஜூலைல நம்ம போட்டோம்னா 100% நம்ம மாடுகள் வந்து சேஃபா இருக்கும் இந்த LSD வராம. அதே மாதிரி ஒருவேளை இந்த மாடுகளுக்கு வந்துருச்சு, ஈஸியா எல்லா மாடுகளுக்கும் பரவும். அதனால என்ன பண்றாங்கன்னா ரிங் வேக்சினேஷன் சொல்றாங்க சார். அது என்னன்னா பாதிக்க போற ஒரு கிராமத்துல உள்ள மாடுகள் நிறைய மாடுகள் பாதிப்பு அடைஞ்சதுன்னா இந்த கிராமத்தை சுத்தி 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து எல்லா மாடுகளுக்கும் ஆரோக்கியமான மாடுகளுக்கு தடுப்பூசி போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கிராமத்துல இருந்து ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும். உள்ள அந்த கிராமத்து பாதிக்கப்பட்ட மாடுகள் மட்டும்தான் பாதிப்பு இருக்கும், அதை சுத்தி வெளியில வேற எந்த மாடுகளுக்கும் பாதிப்பு வராது. அதுக்குதான் வந்து ரிங் வேக்சினேஷன் 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ள ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து போட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கும் இந்த தடுப்பூசி போடலாம்னு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க.
1: ஓகே சார், இப்போ ஒரு விவசாயியோட பண்ணையில ஒரு மாட்டுக்கு முடிச்சு தோல் நோய் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அவர் என்னென்ன விஷயங்களை செய்யணும்? உங்களுடைய அறிவுரை சொல்லுங்க சார்.
0: ஒரு பண்ணையில வந்து முடிச்சு தோல் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா முதல்ல அந்த மாடை வந்து தனிமைப்படுத்தணும் சார். தனிமைப்படுத்திட்டு அடுத்து கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி அந்த பாதிக்கப்பட்ட மாடுக்கு வந்து சிகிச்சை முறைகளை மேற்கொள்றது ஒரு பக்கம். ரெண்டாவது ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து தடுப்பூசி வழங்குதல். அதே மாதிரி புற ஒட்டுண்ணிகள் தாக்கம் வந்து இல்லாம பாத்துக்கிறது. அதே மாதிரி பண்ணை உபகரணங்கள்ல வந்து கிருமி நாசினி கொண்டு நல்ல சுத்தம் செஞ்சு வெயில வந்து காய வைக்கிறது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மாடை வந்து வேற மற்ற இடத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல

0: என்ன மருதாணிக்கா, முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாங்கல்ல.
1: ஆமா முதழகு, கேட்டம் புள்ள. அதுக்குத்தான் நான் என் தொழுவத்துல கால்நடைகளை பார்த்து பார்த்து பராமரிக்கிறேன். ஒரு ஈ எறும்பு கூட அண்டை விடாம சுத்தமா வச்சிருக்கேன்.
0: அக்கா, நீங்க அப்படி சுத்தமா பராமரிக்கிறதுனாலதான் நோய் இல்லாம கால்நடைகளை உங்களால பாத்துக்க முடியுது. இருந்தாலும் இவங்க சொன்னதையும் நீங்க கடைபிடிச்சிருங்க. தடுப்பூசி போட்டு இந்த நோயும் வராம பாதுகாத்துக்கோங்க.
1: கண்டிப்பா புள்ள.
0: அக்கா, அடுத்ததாவும் ஒரு விவரம் இருக்கு. அது மாமாவுக்கு தேவையான விவரம்.
1: என்ன புள்ள சொல்ற, மாமாவுக்கான விவரமா? என்ன அது?
0: ஆமாக்கா, பனைமரம் சாகுபடி பண்ண போறதா சொன்னீங்கல்ல, அது சம்பந்தமான விஷயம்தான் இப்ப சொல்ல போறாங்க. அதையும் கேளுங்க.
1: கண்டிப்பா கேட்டுக்கிறேன். யாரு, என்ன விவரம்?
0: பனை சாகுபடி பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. அதையும் கேளுங்க.
2: மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, நம்ம தோப்பா வளர்க்கணும்னா அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், உர மேலாண்மை, கள மேலாண்மை, அப்புறம் பாத்தீங்கன்னா அறுவடை, இப்படி பல்வேறு வகையில நாம வந்து அந்த மரங்களையோ செடிகளையோ கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா மனிதர்களோட கவனிப்பு குறைவாக தேவைப்படுற ஒரு மரம் அப்படின்னாக்க அது வந்து பனை மரம் தான். ஆனாலும் கூட அதனோட எல்லா பாகங்களும் மனிதர்களோட வாழ்க்கையில பின்னி பிணைந்து பயனுள்ளதா இருக்குது. பனை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லாருக்கும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் தெரியும். ஆனா பனை மரத்துல வகைகள் எதுவும் இருக்குதா சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
3: பொதுவாக பனைமரம்னாலே வந்து மிகவும் உயரமாக காணப்படக்கூடியதாக இருக்கும். 25-30 அடி உயரம் வளரக்கூடிய மரங்களும் இயற்கையில வந்து பறந்து விரிந்து இருக்குது. அதே போல 10-12 அடியில வளரக்கூடிய மரங்களும் வளர்ந்து நிக்குது. ஆக உயரத்தை சார்ந்து பனைமரத்தை வந்து நம்ம வகைப்படுத்தலாம்.
2: மரங்களில் ஆண் பெண் என்பதை பிரித்தறிவது கடினம். அந்த வகையில பனை மரங்கள்ல ஆண் பனை பெண் பனை அப்படி எதுவும் இருக்குதுங்க சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
3: பனை மரத்தை பொறுத்தவரை இது வந்து டயோசியஸ் நேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது ஆண் மரம் தனியா இருக்கும், பெண் மரம் வந்து தனியா இருக்கும். ஆக நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த பனை மரத்தை பத்தி பேசும்போது. பெண் மரத்துல மட்டும்தான் பதநீர் வருமா, ஆண் மரத்துல பதநீர் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாடு, பெண் மரத்துல நமக்கு காய்கள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், அதே போல பதநீரும் கிடைக்கும். ஆண் மரத்துல காய்கள் பழங்கள் கிடைக்காது, ஆனா பதநீர் கிடைக்கும். இதுதான் மிக முக்கியமான வேறுபாடு. ஆண் பூக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூங்கொத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல நிறைய கிளைகள் இருக்கும். கிளைகளை தான் நம்ம விரல்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த விரல்கள்ல நிறைய பூக்கள் வந்து கொதிஞ்சு காணப்படும். இதே இது பெண் பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து காம்பற்றதாக காணப்படும். பார்த்துக்கோங்க, இதுல வந்து ஒரு பூங்கொத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12-17 இல்லைன்னா 18 பூக்கள் வந்து நமக்கு வந்து காணப்படும். இதுதான் பனை மரத்தை வந்து நீங்க பார்க்கும்போது உடனடியாக நம்ம வேறுபடுத்தி காணக்கூடிய காட்சிகளாக நமக்கு தெரியும்.
2: பனை மரம் பொதுவாக எந்த மாதிரியான மண் வகைகளில் வளரக்கூடியது சார்?
3: பனை மரம் வந்து அனைத்து வகையான மண்ணில வந்து நன்கு வளரும். எனினும் ஆழமான மணற்பாங்கான பகுதிகளில் விரும்பி வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பனைமரத்திற்கு வந்து குறைந்தபட்ச மழையே வந்து போதுமானது. அதே போல வேறு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பனைமரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 75 மீட்டர் உயரம் வரைக்கும் வந்து வரும். அதுக்கு மேல வந்து அதனுடைய பிரசன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்.
2: மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து வளரும் தன்மை குறைவு. பனை மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பழங்களில் இருந்து சிறந்த விதைகளை எப்படி தேர்வு செய்யறது சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
3: விதைகளை சேகரிப்பதற்கு வந்து தேர்வு செய்யப்படும் தாய்மரமானது அதிக பதநீர் மற்றும் பழ மகசூல் தருவதாக இருக்கணும். விரைந்து தொடர்ச்சியாக காய்க்கும் தன்மை உள்ளதாகவும் இருக்கணும். இது வந்து ரெண்டு முக்கியமான விஷயம். மூணாவது வந்து என்ன அப்படின்னு, நோய் மற்றும் பூச்சியினுடைய தாக்கம் வந்து இருக்கக்கூடாது. பனைமரத்துல வந்து நோய் தாக்குமா பூச்சி தாக்குமா? ஆமா தாக்கும், ஆனா மிக குறைந்த அளவுல இருக்கும். ஆனா ஒரு தாய் மரத்துல நோயினுடைய தாக்கம் இல்ல, பூச்சியினுடைய தாக்கம் இல்ல அப்படின்னா அந்த மரமானது வந்து மிக சிறந்த ஒரு மரமாக வந்து கருதப்படுது. ஆக பழக்காம்பினுடைய முனையில வந்து மஞ்சள் இளஞ்சாயம் தோன்றிய நன்கு முதிர்ச்சி உள்ள பழங்களை வந்து தாய்மரத்துல இருந்து விதைகளுக்கு சேகரிக்க வேண்டும்.

0: இருக்குது, முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த பழம் வந்து நல்ல முதிர்ச்சி அடைந்த பழங்களை வந்து நம்ம சேகரிக்கணும். ஒன்ஸ் சேகரித்த பிறகு வந்து விதைகளை வந்து நிழற்பாங்கான இடத்துல வந்து 3 வாரங்களுக்கு சேமிக்கணும். அதே போல் வந்து சுருங்கிய எடையில்லாத துளையிடப்பட்ட விதைகளை வந்து நம்ம நிராகரிக்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன ஆகும், முளைப்பு திறன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகிடும். ஏற்கனவே பனைமரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதைகளை நீங்கள் போடும்போது அது முளைக்கிறதுக்கு நிறைய நாட்கள் எடுத்துக்கணும். முளைப்பு திறன் அப்படிங்கிறது வந்து சதவீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 35% குறைவாக இருக்கும். ரேஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது 35-65% வரைக்கும் தான். இந்த மாதிரியான விதை கன்றுகளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு தேர்வு செய்யப்பட்ட விதைகளை வந்து நாற்றங்காலில் வந்து நம்ம விதைக்கணும். பன விதையை வந்து நேரடியாக விதைப்பது வந்து வழக்கமான ஒரு நடைமுறை. ஆனால் இப்போ ஒரு வேளை ஒரு விவசாயி வராரு, அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஏரியா இல்லை, பாரம்பரியமான பனை வளர்ப்பதற்கென்று உள்ள ஒரு இடம் அல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி நாற்றுகளை வளர்த்து அந்த இடத்துல நம்ம அறிமுகம் செய்யும் போது அதனுடைய வளர்ச்சி சீராக இருக்கும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்க ஒரு கன்றாக இதை உற்பத்தி செய்து தோட்டத்துல நீங்க நட்டினீங்க அப்படின்னா அதனுடைய அந்த மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்றோம்ல, இறப்பின் விகிதம், அது வந்து மிக குறைவாக இருக்கும். கன்றுகளை நீங்க உற்பத்தி செய்து அதை வந்து நம்மளுடைய வயக்காட்டுல நம்ம நட்டினோம் அப்படின்னா உங்களுடைய சரியான ஒரு பராமரிப்பு இருக்கும் பட்சத்துல 100% நீங்க அதை உற்பத்தி கொண்டு வர முடியும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு சாராம்சம், சிறப்பம்சம். ஸோ நிலத்துல வந்து நேரடியாக விதைக்க மணல் அல்லது மண் மற்றும் மணல் கலந்த கலவின பகுதியாக கொண்ட குழிகளில் 3 அல்லது 4 முழு பழங்களை விதைக்க வேண்டும். இது ஒரு தொழில்நுட்பம். அதன் பின்பு காய்ந்த இலைகளை கொண்டு குழியினை மூட வேண்டும். விதைகளை மழைக்காலங்களில் விதைத்தல் நல்லது. 3 வாரங்களில் விதைகள் முளைக்க தொடங்கும். இதுதான் அதனுடைய விஷயம்.
1: இளம் கன்றுகளை நம்ம வந்து வளர வைக்கிறதுக்கு நாற்றங்கால் தயாரிக்கிறது எப்படி சார்? ஏன்னா இப்போ மற்ற கன்றுகளை அப்படின்னாக்க விதைய போட்டு வளர்த்துடலாம், ஆனா பனை மரம் அப்படி கிடையாது. பணம் பழத்தை வந்து நம்ம பாக்கெட்ல போட்டோம் அப்படின்னாக்க பணம் கிழங்கு வந்து நீளமாக இருக்கும். அப்படிங்கல நமக்கு வந்து சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பைகளை வளர்க்க முடியும். இதுக்குன்னு எப்படி கன்றுகளை வந்து நர்சரியா உண்டாக்குறீங்க, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: இப்ப நாற்றுகள் நம்ம வந்து உற்பத்தி செய்ய 1 மீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் தேவையான நீளம் கொண்ட மணல் கொண்டு உயர்பாத்திகளை அமைத்து விதைகளை வந்து நம்ம விதைக்கணும். இன்னொன்று ஒரு வழிமுறை இருக்கு, அதை வந்து மேசன்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செங்கலால் கட்டப்பட்ட 2 மீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் தேவையான நீளம் கொண்ட நாற்றங்கால் தொட்டிகளில் விதைகளை விதைக்கலாம். இது ஒரு வழிமுறை. முதல்ல வந்து நான் மணல் மேடு கொண்டு மேட்டு பாத்தி அமைச்சு அதில் வந்து விதைகளை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒரு 3 அடுக்காக கூட வந்து நீங்கள் வரிசையாக 1.5 மீல் 1 அடுக்காக வச்சு நீங்கள் நடவு செய்யலாம். இந்த மேசன்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இதில் வந்து நீங்கள் நல்ல தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. ஏன் அப்படின்னா வேர்கள் வந்து சீராக கீழே போய் வரும். அதுதான் இதனுடைய ஒரு சிறப்பம்சம். விதைகளை வந்து 10 சென்டிமீட்டர் இடைவெளியில விதைக்கணும். 5 சென்டிமீட்டர் உயரம் அந்த விதைகளுக்கு மேல மணலினால் மூட வேண்டும். 90 நாட்கள் கழித்து 1 அல்லது 2 இலைகள் துளிர்த்த நாற்றுகளை நாற்றங்காலிலிருந்து பிடுங்கி நெகிழி பைகளில் மாற்ற வேண்டும். பாலிபேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு நெகிழி பைகளை வந்து மாற்ற வேண்டும். அதுல வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 50 சென்டிமீட்டருக்கு 12.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஸ்பெசிபிகேஷன்ல அந்த நெகிழி பைகளில் 1 இலை விட்ட நாற்றுகளை வந்து நம்ம விதைச்சு அதை மேற்கொண்டு ஒரு 6 மாதத்துக்கு பராமரிக்கும் போது ஒரு தரமான நாற்றுகளாக வளர்ந்து வயலுக்கு வந்து தயாராகி நிற்கும். இதுதான் வந்து நாற்றுகள் உற்பத்தி செய்வதற்கான வழிமுறை பனை மரத்தை பொறுத்தவரை.
2: என்ன மருதானேக்கா, பனை சாகுபடி பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M.I. மணிவண்ணன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: முத்தழகு, பனை சாகுபடியில இருக்கிற தொழில்நுட்பங்களை பத்தி எவ்வளவு அருமையால புரிய வச்சிட்டாரு. இது தெரியாம உங்க மாமா இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சுகிட்டு இருக்காரு.
2: அக்கா, அதான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, மாமா வந்ததும் இங்கன கேட்ட தகவல்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தெளிவா சொல்லிவிடுங்க.
3: கண்டிப்பா புள்ள, இப்ப கேட்ட 2 தகவலையுமே அவர்கிட்ட சொல்லிவிடுறேன்.
2: சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அம்மா வேற தேடுவாங்க.
3: முத்தழகு, பலகாரங்களை கொண்டு வந்து என் வயிறை நிறைய வச்சது மட்டும் இல்லாம இந்த தகவலை கேட்க வச்சு என் செவியையும் நிறைய வச்சிட்ட.
2: அக்கா, என்ன அடுக்குமொழி வசனம் எல்லாம் பேசுறீங்க?
3: அட, நீ வேற புள்ள.
4: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
9: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நினைவூட்டுகிறோம் நேரலே. நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59. தொடர்வது 8:00 செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:00. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களான, அதாவது 1970கள் மற்றும் 80களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல்கள் நீங்க தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். உள்ளூர் நேர்கள் 9349449901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேர்கள் 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், புதிய நேர்களாக இருந்தால் 8300109108 இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக பாடல்கள் கேட்கவிருக்கும் நேர்கள், உங்களுடைய பெயர், எங்கிருந்து அனுப்புறீங்க அப்படின்ற டீடைல்ஸோட உங்களுக்கு விருப்பமான பாடல், அது இடம்பெற்ற படம், 8300109108 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வாட்ஸ்அப் மூலமாக விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து எஸ் சத்யநாராயணன் அவருடைய விருப்ப பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: புதுக்கவிதை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நேயர் யார் எங்க பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். இரவு வணக்கம். சொல்லுங்க யார் எங்கிருந்து?
1: மேடம் தூத்துக்குடி மாவட்டம் அயன்ராஜ் மேடம்.
0: ஓகே அயன்ராஜ், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: மேடம் நினைவிருக்கு மடத்துல இருந்து பூ முடிப்பால் ஒரு பூங்குழலி அந்த பாட்டு மேடம்.
0: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலில் அருமையான அந்த பாடலை கேட்டோம். அடுத்த பாடலாக விருப்ப பாடல் கேட்டு இருக்கும் நேயர் யாரைங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக கேரளா இடுக்கி மாவட்டத்திலிருந்து இவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காரு குமார் அவர்கள். அவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.

நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவருடைய குரலில் அருமையான அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர் வாட்ஸ்அப் மூலமாக நாகர்கோயில் மந்திரமூர்த்தி அவர்களுடைய விருப்ப பாடலாக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கேட்ட பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் யார் எங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா, கௌதமன், சங்கீதா, இனியவன், ஸ்ரீநிதி, கனகா இவங்க எல்லாரும் உடைய விருப்ப பாடலாக அந்த பாடல். நேர்கள் தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். 8300019101 அப்படின்ற இந்த எண்ணிற்கு உங்களுடைய பெயர், எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்க, அண்ட் உங்களுக்கு விருப்பமான பாடல் எது அப்படின்ற டீட்டெயில்ஸோடு நீங்கள் அனுப்பலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

அழகிய உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்துல இருந்து வாணி ஜெயராம் எஸ் பி பாலசுப்ரமணியம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டும் நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். இந்த நேரம் 8:27 ஆயிடுச்சு. நம்மளுடைய இணைப்புல அடுத்ததாக இருக்கக்கூடிய நேயர் வாட்ஸ்அப் மூலமாக இவருடைய விருப்ப பாடல் மார்க்கெட் ஊட்டி மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா இவருடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க. நேர்கள் எல்லாரும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் மூலமாக 8300191018 அப்படின்ற இந்த எண்ணிற்கு நீங்க அனுப்பலாம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

கேட்ட அந்த பாடல் ராஜாவின் பார்வையிலே திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரம் 8:33. உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமா நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல அடுத்த விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேர்கள் எங்கிருந்துன்னு பாத்தீங்கன்னா, தேவாலா அட்டி பாலமூலை பகுதியிலிருந்து சுதாகரன், அம்பிகா, கீர்த்திகா, தனிதா, சுமித்ரன் இவங்க எல்லாருடைய விருப்ப பாடலாக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா அவர்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்கும் நேயர் யார் எங்கிருந்து பாத்தீங்கன்னா, முள்ளிக்குறை பகுதியிலிருந்து எம்பி ரவிச்சந்திரன் இவருடைய விருப்ப பாடல் தான் உங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்களும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8300019018 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண் இருக்கு. உங்களுடைய பெயர், நீங்க எங்கிருந்து அனுப்புறீங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல், அது இடம்பெற்ற படம், எல்லா டீடைல்ஸோட நீங்க அனுப்பலாம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 1.8.

மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் அடுத்த நேயர் வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் மேரிஸ் ஹில் பகுதியிலிருந்து ராஜு அவருடைய விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. இவருக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கோகுலத்தில் சீதை திரைப்படத்தில் இருந்த சித்ரா அவங்க குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்டிருக்கும் அடுத்த நேயர் வாட்ஸ்அப் மூலமாக ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான் பகுதியிலிருந்து இவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. இவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.

கேட்ட பாடல் பயணம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கோம். நேயர் யாரு எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடரமணன் எஸ் எஸ் காலனி மதுரை பகுதியிலிருந்து இவருடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காரு. இவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.

0: கேட்ட பாடல் கழுகு திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் கேட்ட இந்த பாடலோட இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நேயர்கள் இதுவரை திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் திரைப்பாடல்கள் 10 மணிக்கு காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடர்வது அறிவியல் நேரம்.
2: மூளை ஒரு விஞ்ஞான பார்வை. நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
3: டாக்டர், மூளைனா நம்மளுக்கு வந்து தெரியுது, பார்க்க முடியுது, நம்மளால மனித தலையை தொடர்ந்து கூட பார்க்க முடியுது. மனசுனா என்ன? இது மூளையில எங்க இருக்கு?
4: மனசுங்கிறது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஒரு இதுதான். மனசுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, அதுதான் உண்மை. மனசுங்கிறது வந்து இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளே போய் அது ஒரு எமோஷனலாக ஃபார்ம் ஆகிறது தான் மனசுங்கிறது. ஸோ மனசுங்கிறதுக்கு இதுதான் பர்டிகுலர். இப்போ சொன்ன மாதிரி ஃப்ரான்டல் லோப்லையோ பரேட்டல் லோப்லையோ டெம்பரல் லோப்லையோ இருக்கிற மாதிரி இந்த இதுவும் கிடையாது. ஒரு சில சமயம் இந்த அமிக்லாங்கிறது டெம்பரல் லோப்ல ஒரு போர்ஷன் வந்து எமோஷனலோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையும் நாங்கள் மனசுங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ மனசுங்கிறது மோர் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆர் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் யூனிட் மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எமோஷன்ஸ், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் தனியாக கிடையாது.
3: டாக்டர், மிருகங்களுக்கும் மூளை இருக்கு, மனிதர்களும் மிருகங்கள் தான். அப்போ மிருகங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கா?
4: கண்டிப்பாக இருக்குது, அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ நிறையா மிருகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் எல்லாத்துலேயுமே ஒரு இது இருக்குது. இப்போ ஒரு நாய்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாய்க்கு வந்து அதோடய ஓனர் யாருங்கிறது தெரியுது. இப்போல்லாம் நம்ம இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவே நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம். அந்த ஓனர் வந்து இறந்து போகும்போது அந்த நாயும் கூடவே சோகமாக இருக்கும். சில சமயம் நாய்கள் வந்து சில சமயம் சாப்பிடாமல் கூட இருந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இடத்துல பார்த்தா ரொம்ப அட்டாச்சாக இருந்தாங்கன்னா அந்த ஓனர் இறந்து போன கொஞ்ச நாள்லேயே அந்த நாய்களும் இறந்து போயிருக்குங்கிறது பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த மைண்டு ஆக்ஷன் இல்லாமல் அது வந்து இருக்காது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது, பூனைக்கு இருக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பூச்சிங்களில் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ மைண்டுங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் தான் இது. பட் நான் முன்னாடி சொன்னால் அதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மிருகமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு இருக்குது. இப்போ நாயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசமாக இருக்கிறது, அந்த மூளை, அந்த மைண்ட், அந்த ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சில பறவைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இறைய தேடி போற வேண்டியது அந்த மாதிரி ஒரு இது நிறைய இருக்குது. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சிங்க சாப்பாடு வச்சிங்கன்னா அது அந்த கரெக்டாக அந்த மைண்ட் என்ன பண்ணும், இந்த இடத்துல போனால் அதுக்கு இறைய இருக்குன்னு தெரிஞ்சு அங்கே வரும். ஸோ எந்த மிருகத்துக்கும் மைண்ட் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது, மைண்ட் இருக்குது. பட் அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு காக்காட்டே இதுக்கிட்டே வந்து நாய்கிட்ட இருக்க மாதிரி அந்த விசுவாசமோ அந்த அது ஓனர் போனால் அதுக்குன்னு அந்த இதுவும் எதிர்பார்க்க முடியாது. அந்த இருக்கா அன்னைக்கு வந்து சாப்பிடும், அங்கே வந்து பார்க்கும், கையில் வந்து நிற்கும், அதனால் இல்லைன்னா தேடுமே தவிர அது அடுத்த வேலையை பார்த்துருப்போம். ஆனால் நாய்கள்லாம் அப்படி இல்லை, அது இன்னும் கொஞ்சம் இதமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜீவராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த மைண்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மனிதர்களும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு ரொம்ப மைண்ட் நல்லா டெவலப்டு. ஸோ நமக்கு ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட உற்றார் உறவினர்களோட இழப்பு வந்து நம்மளை ரொம்பவே மனதளவில் பாதிக்குது.
3: டாக்டர், நம்ம யோசிக்கிறோம்ல, மூளையில் எங்கேருந்து உருவாகுது இந்த யோசிக்கிறதுலாம்?
4: இது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் க்வெஸ்சன்ஸ். ஆக்சுவலி யோசிக்கிறதுங்கிறது வந்து இப்போ வந்து எப்படின்னா அதுக்கு தனியாக ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கவே யாராலையும் முடியல. இப்போ அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐயில் வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ மூலயமா என்னென்னா ஒரு பர்டிகுலர் செயல் செய்யும்போது எந்த இடத்துல ஹார்மோனில் அந்த கெமிக்கலோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத வச்சு பார்க்குறோம். அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த டெம்பரல் லோபுங்கிறதுல வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு சென்டராக வந்து காமிக்கப்படுகிறது. இந்த டெம்பரல் லோபில் ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு போர்ஷன் இருக்குது. அதில் வந்து இந்த யோசிக்கிறது, மெமரி, இதெல்லாம் வந்து அங்கிருந்து உருவாகிறதாக கண்டுபிடிச்சிருக்கோம். அது இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ மூலமா கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அதுலேயும் இன்னும் நிறைய ரிசர்ச் தேவைப்படுது. ஏன்னா மூளைங்கிறது வந்து இன்னும் ஃபுல்லாக கண்டறியாத ஒன்று தான் நான் சொல்லுவேன். அதோட ஒவ்வொரு செல்லோட ஃபங்க்ஷனும் வந்து தெளிவாக சொல்ல முடியாது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெமரிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்போ கேம்பஸ் அண்ட் இந்த டெம்பரல் லோப் அதில் இருக்கிறதுலேருந்து தான் வெளில வருது. ஸோ யோசனையும் அதே மாதிரி தான், அங்கிருந்து தான் யோசிக்கிறது வருது. யோசனைங்கிறது வந்து தனியாக வரது கிடையாது. நீங்கள் திடீர்னு ஒரு தடவை யோசிச்சு அப்படி கண்டுபிடிச்சேன்னா சொல்ல முடியாது. யோசனைங்கிறது என்னன்னா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க மேலேருந்து கீழே உழுகிறத பார்க்குறீங்க. ஸோ அது ஏன் உழுகுதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வெயிட் போட்டால் இந்த மாதிரி வருதுங்கிற, நீ கிராவிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ கிராவிட்டி வந்து படிக்கிறது மூலிமா தெரிஞ்சது, இந்த உழுகிறத கண் பார்வை மூலிமா பார்க்குறது, கீழே உழுந்தால் சவுண்ட் வர்றது வந்து காது மூலிமா வர்றது கேட்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையும் கலெக்டிவாக வச்சு தான் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. ஸோ யோசனைங்கிறது தன்னால் உருவாகிறது கிடையாது, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து கனெக்ட் பண்ணி கேதர் பண்ணுறது தான் அந்த யோசனைங்கிறது.
3: சார், நம்ம யோசிக்கும் போது மூளையில் என்ன நடக்குது?
4: நம்ம யோசிக்கும் போது, இப்போ இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ தான் பார்க்கும்போது, யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சில கெமிக்கல்ஸ் வந்து அங்கங்கே ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி பிரெயினில் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து எதர் கெமிக்கல் ரிலேட்டட் ஆர் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ இந்த மாதிரி லேட்டஸ்ட் அட்வான்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது, யோசிக்கும் போது எந்தெந்த பகுதியில் ஸ்டிமுலேட் ஆகுது, அது வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி ஏரியாஸ்ன்னு இருக்கும். நம்ம பார்க்குற பார்வையோட இது வந்து நேராக போய் விழுகிறது ஆக்சிபிட்டல் லோப், அதுக்கு அசோசியேஷன் ஏரியாஸ்ன்னு இருக்கும், அந்த இடத்துல போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அதை நம்ம பார்த்ததுக்கப்புறம், இவர் நமக்கு தெரிந்தவர், இவர் நம்மளோட நண்பர், இவர் நம்ம கூட படிக்கிறவர் அப்படிங்கிறது வந்து அந்த எண்ணங்களில் உருவாகும். அதே மாதிரி ஒரு சாப்பாட்டோட ஸ்மெல் எடுத்துக்கிறோம், இது வந்து நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட சாதம், இது ஒரு ஸ்வீட்டோட ஸ்மெல் அப்படின்னு உருவாகிறதா இருக்கும், இல்லை டேஸ்ட்னால உருவாதாக இருக்கும். இது எல்லாமே வந்து மெமரிஸாக ஸ்டோர் ஆகிட்டு அது வந்து தேவையான நேரத்தில் வந்து நமக்கு ரீஜென்ரேட் ஆகி ஹெல்ப் ஆகுது. ஸோ இது எப்படி ஆகுதுன்னா, எல்லாமே கெமிக்கல் மீன்ஸில் தான் ஆகுது. ஸோ அந்தந்த கெமிக்கல் மீன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்கு, செரட்டோனின், டோப்பமின், அட்ரினலின், நார் அட்ரினலின், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஏத்தாப்புல ஒவ்வொரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகி அது வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தி பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது எமோஷன் ஆகவோ ஞாபகமாகவோ அல்லது வந்து ஒரு செயல்திறனாகவோ வெளிப்படுது.
3: டாக்டர், மிருகங்களும் மனிதர்கள் மாதிரி யோசிக்குமா உட்காந்துட்டு?
4: கண்டிப்பாக யோசிக்குது, ஏன்னா யோசிக்காம இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இப்போ குரங்கை பார்த்தீங்கன்னா, அந்த குரங்கு வந்து என்ன பண்ணுது, ஒரு வாழைப்பழத்தை பார்த்தோன்னா அது முதல்ல அந்த இடத்த சுற்றி யாராவது இருக்காங்களான்னு முதல்ல பார்க்குது. யாரும் இல்லை, இல்லை அது சின்ன குழந்தை கையில் இருக்குது, ஈஸியாக பிடுங்கலாம் அப்படின்னு நினச்ச டகடகன்னு வந்து எடுத்துகிட்டு போகுது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு குச்சியை காமிச்சிங்கன்னா அந்த அதுக்கிட்ட வரமாட்டேங்குது. இது எப்படி வருது? அது யோசிக்குது, ஏற்கனவே அதுக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த இது பழங்கிறது அது தெரிஞ்சுக்குது, இது நமக்கு பிடிக்கும், இந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்குங்கிறது தெரியுது. ஆனால் அது பக்கத்தில் யார் இருக்கா, சின்ன குழந்தையாக இருந்தால் அதை ஏமாற்றி ஈஸியாக எடுத்துக்கலாம், அதே இது ஒரு பெரிய ஆள் ஒரு குச்சி வச்சிருக்காரு அப்படின்னா அதை நம்ம எடுக்கிறது கஷ்டம் தெரிஞ்சு அது ஒதுங்கிக்குது. அதே மாதிரி தான் நாய் ரோட்டில் தனியாக போகும்போது குறைக்குது, அதை பார்த்து நம்ம வந்து ஷூனுக்கு எதை எடுத்து கல் எடுத்து காமிச்சால ஒரு குச்சி எடுத்து காமிச்சாலும் அது ஓடி போயிடுது. இதெல்லாம் யோசிக்காமல் அது பண்ண முடியாது. ஸோ அதனால யோசனைங்கிறது எல்லா மிருகங்களுக்கும் உண்டு, பட் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நம்ம ஒரு சின்ன மிருகத்தை வந்து கையில் ஒன்றுமே இல்லாமல் கூட உஷுன்னு சொல்லி ஏமாற்றலாம், ஆனால் ஒரு மனிதன் அந்த மாதிரி நம்மளால் ஏமாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி யோசனைங்கிறது வந்து எல்லா மிருகங்களுக்கும் இருக்கு, அவங்களோட அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த யோசனைகள் இருக்கு.
3: டாக்டர், மெமரிஸ்னா என்ன? இந்த மூளையில் எங்கே பதிவாகுது?
4: முன்னாடி சொன்ன மாதிரி மெமரிஸ்ங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் மெமரிஸ். ஸோ இந்த மெமரியை வந்து மூணு தான் பிரிப்போம், இமீடியட் மெமரி, ரீசன்ட் மெமரி அண்ட் பாஸ்ட் மெமரி. இமீடியட் மெமரிங்கிறது நம்ம உள்ளே வரும்போது செப்பல் எங்கே போட்டோம், கை அந்த திங்ஸை எங்கே வச்சோம், திருப்பி போகும்போது அதை எடுத்துகிட்டு போகணும், அது தெரிஞ்ச இடம் தெரியாத இடம் இருந்தால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல வச்சது. ஸோ அது வந்து ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப அதாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ் டு ஹவர்ஸ் மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்காது. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பஸ்ஸில் போன நம்பர் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அது வந்து இமீடியட் மெமரி. ரீசன்ட் மெமரிங்கிறது என்னன்னா, ஒரு ஒன் வீக்குள்ள நடந்த விஷயங்கள், நேற்று என்ன சாப்பிட்டீங்க, நேற்று காலையில் என்ன ட்ரெஸ் போட்டீங்க, முந்தா நேற்று எங்கே வெளியே போனீங்க, அதெல்லாம் வந்து ரீசன்ட் மெமரி. ஸோ ரீசன்ட் மெமரியும் அதுக்கு அடுத்தது வந்து பாஸ்ட் மெமரி. பாஸ்ட் மெமரிங்கிறது குரானிக் மெமரின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பிறந்தது, வளர்ந்தது, சின்ன வயசில் எங்கே இருந்தீங்க, உங்கள் கூட வேறு யார் இருந்தா, நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, எந்த ஸ்கூல் போனீங்க, ஸ்கூலில் யார் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தா, இதெல்லாம் வந்து குரானிக் மெமரி. ஸோ இந்த இமீடியட் மெமரி இதெல்லாம் வந்து சீக்கிரமாக அழிஞ்சிட வாய்ப்பு இருக்குது, இமீடியட் அண்ட் ரீசன்ட் மெமரியில். பட் குரானிக் மெமரிலாம் உள்ளே போய் அந்த காட்டை

0: சில நல்லா பதிவாயிடும். ஸோ அது வந்து மறையறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும், சில சமயம் லைஃப் லாங் அது மறையவே மறையாது. இப்போ ரீசன்ட் மெமரிங்கிறது என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு ரீசன்ட் மெமரி இதுனா, முக்கவாசி மறதி சம்பந்தமான நோய்களில் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது வந்து ரீசன்ட் மெமரி தான். முன்னாடி நடந்தது என்னங்கிறத அவங்க மறந்துடுவாங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் அந்த ரீசன்ட் மெமரியை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. மெமரி எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்ற இடம், அதுவும் இந்த டெம்பரல் லோப்ல இருக்கிறது. ஸோ டெம்பரல் லோபுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி தான் ஹிப்போ கேம்பஸ்ங்கிறது. அதுதான் மெமரியோட மெயின் சென்டரா இப்போ வந்து அறிவியல்ல சொல்றாங்க. ஸோ அங்கதான் எல்லா மெமரியும் ஸ்டோர் ஆகுது. இந்த க்ரானிக் மெமரிங்கிறது மட்டும் மூளை மேல்பரப்பு ஃபுல்லாக பதிவாகி உள்ளே போகிறதுனால அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குது. இந்த ஹிப்போகேம்பல் டெம்பரல் லோபில் ஸ்டோர் ஆகுது. ரீசன்ட் மெமரி இமீடியட் மெமரி வந்து ஒரு தேவைப்பட்டால் அந்த ரீசன்ட் மெமரி வந்து அப்படியே க்ரானிக் மெமரியாக மாறும், இல்லை மறந்து போயிடும். அதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி நினைவு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது மேலே போய் மாறிக்கிறோம், இல்லை அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை நம்ம மறந்துடலாம் அப்படின்னு நினச்சா அது மறந்துடும். ஸோ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ரீசன்ட் மெமரி, ஏன்னா அது பல நோய்களோட ஆரம்ப ஸ்டேஜ். க்ரானிக் மெமரி அது போயிடுச்சு, பாஸ்ட் மெமரி ரொம்ப போயிடுச்சுன்னா அதுவும் சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸை குறிக்குது.
1: டாக்டர், மெமரி எப்படி நம்மளோட மென்டல் ஸ்டேட் அஃபெக்ட் பண்ணுது? சப்போஸ் நம்ம ஏதாவது சோகமான நினைவுகள் நினைச்சா பாடி உடனே லோவா ஃபீல் பண்ணுது, ஹாப்பியான மெமரி நினைக்கும் போது பாடி கொஞ்சம் எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணுதுல, எப்படி அது?
0: ஸோ இது வந்து மெயின்லி கெமிக்கல்ஸ் ரிலேட்டட் தான், ஹாப்பி ஹார்மோன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. யூஸ்வலா இந்த செரட்டோனின், டோப்போமைன் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸோட ரிலீஸ் தான் வந்து இதாகுது. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, எனி பிளசன்ட் மெமரிஸ் வந்து நல்ல ஒரு செரட்டோனிக் சர்ஜை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணுது. ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவிட்டி, ஒரு நண்பர்களை சந்தித்தல், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விதமான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி அது வந்து மூளையை வந்து ஒரு குதூகலமாக வச்சுக்கிறது. அதே இது பேட் மெமரிஸுங்கிறது, ஏதாவது ஒரு நடந்த சோகம், ஒரு ஆக்சிடெண்ட்டோ, ஒரு நடந்த சோகத்தையோ, இல்லை ஏதாவது நம்ம இழந்ததையோ நினைக்கும் போது அதுக்குள்ளான கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு டவுன் கிரேட் இது பண்ணுது. யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா, மெமரி எமோஷன்ஸும் க்ளோஸ்லி லிங்க்டு தான் சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹிப்போ கேம்பஸ், டெம்பரல் லோப், அமிக்லா இதெல்லாம் வந்து சேர்ந்து இந்த மெமரியை வந்து ஒரு எமோஷனல் பிக்சர் கொடுக்குது. ஒரு மெமரியை கொண்டு வந்து அந்த மெமரியில் வந்து இருக்கிற குட் எடுத்து நல்லதாவோ இல்லை கெட்டதாவோ காமிக்கிறது வந்து இந்த மூணு ஸ்ட்ரக்சரும் சேர்ந்து பண்ணுறது.
1: டாக்டர், இந்த கான்ஷியஸ்னஸ், சப்கான்ஷியஸ்னஸ், சைக்காலஜி துறையில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறாங்க. மூளையில இது எங்க இருக்குன்னு சொல்லலாம்?
0: கான்ஷியஸ்னஸ்ங்கிறது இஸ் எ நியூரோலஜிக்கல் டெர்மினாலஜி. கான்ஷியஸ்னஸ், அலர்ட் அண்ட் அவேக், அதாவது ஒருத்தர் வந்து எல்லா சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு அலர்ட்டா இருக்காருங்கிறது தான் கான்ஷியஸ்னஸ் சொல்றோம். இது வந்து கார்டெக்ஸும் அந்த பிரெயின் ஸ்டம்மோட ஃபங்க்ஷன், அதாவது மூளையோட மேல் பரப்புலையும் நான் கீழே சொன்ன அந்த பிரெயின் ஸ்டம்லையும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அது ரெண்டும் ஒழுங்கா வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம ஒரு ஆள் வந்து கான்ஷியஸா இருக்க முடியும். சப்கான்ஷியஸ்ங்கிறது வந்து மெடிக்கலி டிஃபைன்டு டெர்மினாலஜி கிடையாது. இட் இஸ் மோர் ஆஃப் சைக்காலஜிக்கல் சொல்லலாம், ஒரு ஹைப்போதெட்டிக்கலும் சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மயக்க நிலைக்கு போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் சப்கான்ஷியஸ்னஸ், தூக்கத்துக்கு போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் சப்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு மெடிக்கலி பார்த்தீங்கன்னா, நியூரோலஜிக்கலி மெடிக்கலி பார்த்தீங்கன்னா, இந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடையாது. இது வந்து நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜியாக நாங்கள் பார்க்கறது இல்லை.
1: டாக்டர், மிருகங்களுக்கு மனிதர்களை விட பெரிய மூளை இருந்தும் ஏன் மனிதர்களை விட அட்வான்ஸ் ஆகலை?
0: ஓகே, பெரிய மூளை இருக்குது, சின்ன மூளை இருக்குங்கிறது கணக்கு கிடையாது. என்ன மூளையில் எந்த பகுதி வந்து நிறையா இருக்குங்கிறது தான். இப்போ நான் சொன்ன மாதிரி மூளையோட முக்கியமான ஃபங்க்ஷனிங் எல்லாம், அது மனிதர்களோட முக்கியமான ஃபங்க்ஷனிங் எல்லாம் பார்க்குறது வந்து ஃப்ரான்டல் லோப், அதாவது முன்மூளை. ஸோ ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்டல் லோபுங்கிறது நல்லா டெவலப் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் கோட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், மெடிசனில் ஞாபகம் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, ஒரு கிளரி ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒரு ரிட்டர்ன் ஒர்க் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு எக்ஸாம்ஸ், ஒரு கால்குலேஷன் சார்ட் பண்றீங்க, எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரான்டல் லோப் தான் வந்து மெயினா இருக்கு. சோ எந்தெந்த ஆர்கனிசம்ஸ்ல இந்த ஃப்ரான்டல் லோப் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அது வந்து நல்லா ஒரு ஒரு உயர்ந்த சுப்ரீம் ஆர்கனிசம் மாதிரி இருக்கும். இப்ப நாயங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் அண்ட் இதுதான் ரொம்ப இதா இருக்கும். சோ அந்த ஸ்மெல் ரிலேட்டட் அந்த டெம்பரல் லோப் அந்த இதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். சோ எந்த லோப் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அது சைஸ் மட்டும் இல்ல, எந்த போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன். நம்ம இதில் என்னன்னா, இந்த நெட்வொர்க், இந்த நியூரானல் நெட்வொர்க்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து செயல்திறனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்கு. ஸோ ஹியூமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு நர்வ்ஸ்க்கும் வந்து அவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கனெக்ஷன்ஸ் நிறையா இருக்கோ அவங்களோட செயல்திறனும் ஞாபக சக்தியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மிருகங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அதனால சைஸ் மட்டும் இல்ல, எந்த பார்ட் ஆஃப் பிரெயின் பெருசா இருக்கு, எவ்வளவு அது வந்து கம்யூனிகேஷன் இன்டர் கம்யூனிகேட் பண்ணுது, எவ்வளவு வந்து கம்யூனிகேஷன் இது இருக்குங்கிறத வச்சுதான் ஒரு மிருகத்தோட அறிவு திறன் சொல்ல முடியும்.
1: டாக்டர், பூச்சிகளுக்கு மூளை இருக்கா? அதோட மூளை எப்படி வேலை செய்யும்?
0: பூச்சிகளுக்கு மூளைங்கிறது வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் மூளைன்னு நாங்கள் சொல்லுவோம். ப்ரிமிட்டிவ் மூளைன்னா அதை பூச்சிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அதுங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம்தான் தேவை. முதல்ல உணவு, உணவு எங்கே கிடைக்குது அதை போய் பார்க்கணும். அதுக்கடுத்தது அந்த எதிரிகள்கிட்டருந்து எப்படி தப்பிச்சு போகிறது. அதுக்கடுத்தது இனப்பெருக்கம். இந்த மூணு தான் பேசிக்காக அவங்களுக்கு தேவை. மற்றபடி அவங்களுக்கு திங்க் பண்ணி புதுசாக எதையாவது கண்டுபிடிக்கணும், ஏதாவது புதுசாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் அது கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு தேவையான மூலம் இந்த மூணு விஷயத்தை பண்ணுறது மட்டும்தான். உணவு சேகரிக்கணும், எதிரிகள்கிட்டருந்து தப்பிக்கணும், இனப்பெருக்கம். ஸோ இதுக்குண்டான மூலை மட்டும்தான் இருக்கும். அதே அது வந்து ஸ்பெஷலைஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ ஒரு தேனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த நல்ல இது கொடுக்கக்கூடிய வாசம் இருக்க மலர் தேடி போய் அதில் இருக்க தேனை பருகிற மாதிரி வரும். ஒரு சின்ன எறும்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சுவாசத்தை யூஸ் பண்ணிட்டு அது அந்த ஸ்வீட் இருக்க இடத்துல போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரும். அந்த பூச்சிகளுக்கு இருக்கக்கூடிய மூளையோட அளவு அவ்வளவுதான். உணவை போய் தேடணும், அதை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி எதிரிங்கள்ட்ட இருந்து காப்பாற்றணும், இனப்பெருக்கம் செய்யணும், இது மட்டும் தான் இருக்கும். இது அப்படியே மேலே வளர வளரதான் நமக்கு வந்து எவல்யூஷன் ஆன பிரெயின் ஆனுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பிரெயின். அதில் திங்கிங் கெப்பாசிட்டி, எப்படி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது, எப்படி புதுசாக கண்டுபிடிக்கிறது, எப்படி இந்த கண்டுபிடிப்பை வந்து பயன்படுத்துறது, உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஹைலி எவல்யூஷன் பிரெயினால் மட்டும்தான் பண்ண முடியும்.
1: டாக்டர், மூளை சாவுனா என்ன?
0: ஓகே, மூளை சாவுங்கிறது இப்போ நான் அந்த பிரெயின் ஸ்டெம்ங்கிற ஸ்ட்ரக்சர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து முக்கியமான அந்த ஹார்ட் ரேட், மூச்சு விடுறது, கான்ஷியஸ்னஸ் எல்லாத்தோட இதுவும் இருக்குது. ஸோ எப்போ இந்த பிரெயின் ஸ்டெம் டேமேஜ் ஆகுதோ அப்போ வந்து அது மூளைச்சாவுங்கிறது சொல்கிறோம். இந்த மூளைச்சாவுங்கிறது இப்போ ரீசெண்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஆர்கன் டொனேஷன், இந்த இப்போ வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் நடக்கணும்னா மூளைச்சாவு அடைந்த நபர்கிட்ட இருந்து மட்டும்தான் அதை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ மூளைச்சாவுனா மூளை சுத்தமாக வேலை செய்யாது. அதனால வந்து இனிமேல்ட்டு திருப்பி அது வேலை செய்யறதுக்கான சான்சஸும் இல்லை அப்படிங்கிறத மெடிக்கலாக நம்ம பல டெஸ்ட்கள் மூலம் உறுதிப்படுத்தின அப்புறம் நம்ம அந்த இறக்கக்கூடிய நபரோட ஆர்கன்ஸ், வைட்டல் ஆர்கன்ஸ், ஹார்ட்ல இருந்த ஐ, கிட்னி, லிவர் இதை எடுத்து ப்ராப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம தேவையான ரிசிப்பியண்ட்டுக்கு வைப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த பிரெயின் டெத்தோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ பிரெயின் டெத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரெயின் டெத்துங்கிறது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா அவரோட ஞாபக சக்தி சுத்தமாக போயிடுச்சு, அவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது, அவரோட மூளைங்கிறது வேலை செய்யாமல் போயிடுச்சு. இதெல்லாம் சொல்கிறத விட இது திருப்பி வேலை செய்யவும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் மூலயமா கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் மட்டும்தான் ஒருத்தர் மூளைச்சாவு அடைந்தார்னு சொல்ல முடியும்.
1: மூளைச்சாவு அடைந்த பிறகும் எப்படி உடலில் இருக்க மற்ற உறுப்புகள்லாம் இயங்குது?
0: ஓகே, மூளையில் இருக்க மற்ற உறுப்புகள் இயங்குதுங்கிறது வந்து எப்படின்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. அதாவது என்ன பண்ணுறோம், தோ கமாண்ட் சென்டர் அப்படின்னு வெளிலேருந்து மேலேருந்து மூளையிலேருந்து எல்லாத்துக்கும் வந்தால் கூட எல்லா ஆர்கன்ஸுமே நம்ம மேலேருந்து வரதை மட்டும் எதிர்பார்க்குறது இருக்க முடியாது. இப்போ நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரி பிரித்து இருக்க மாதிரி அது பிரெயின்லேருந்து வரக்கூடிய இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணால் கூட தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு சிலதுக்கு பவர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது மூளையிலேருந்து வர கமாண்ட் கம்மியானால் கூட ஒரு சில மணி நேரங்கள், ஒரு சில நாட்கள் கூட அதே தன்னிச்சையாக வந்து பம்ப் பண்ணக்கூடிய இது செயல்திறன் இருக்குது. அதே மாதிரி தான் கிட்னியும் சரி, லங்ஸும் சரி, எல்லாமே தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஸோ இது வந்து இன்ட்ரென்சிக்கு நியூரான்ஸ்னு சொல்லுவோம், இன்ட்ரென்சிக்காக அது வேலை செய்யக்கூடிய தன்மைகள். ஸோ இப்போ மூளைச்சாவு அடைந்தாலும் சில மணி நேரங்கள்லேருந்து சில நாட்கள் வரைக்கும் கூட இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் தன்னால் வேலை செய்ய முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் நியூரான்ஸ், அதுக்குள்ளே இருக்க இன்டர்னல் சர்க்யூட்ஸ் தான் காரணம்.
1: டாக்டர், நாம இறந்த பிறகு மூளையில் இருக்க மெமரிஸ், தாட்ஸ் என்ன ஆகுது?
0: ஓகே, இது ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலானது தான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் படத்தில் பார்க்குற மாதிரி கடைசியில் இறக்கும் போது கண்ணை மூடுற வரைக்கும் அவங்கள பார்த்துட்டு அப்படியே இறந்து கண்ணை மூடிடுறாங்க, அதுக்கப்புறம் எதுவும் தெரியலன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னென்னா பிரெயின் நம்ம அந்த இறக்குறதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து ஷட் டவுன் ஆகிடுது. ஃப்ளோ ஷட் டவுன் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் கடைசியாக என்ன நினைவு இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. அவர் கடைசியாக ஏதாவது ஒரு கண்ணை முன்னாது பார்த்தா தான் இருக்குமே தவிர அந்த உயிர் இருக்க வரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறது, உயிர் இருக்கிற வரைக்கும் இது பண்றதுங்கிறது ரொம்ப ரேர். சில ஒரு சில ஹார்ட் கண்டிஷன்ல ஹார்ட் அட்டாக் வந்து சடன் அரெஸ்ட் ஆகிறதுல மட்டும்தான் வரும். பட் யூஸ்வலா என்ன ஆகும்னா மூளையோட ஃபங்க்ஷனிங் வந்து பல மணி நேரம் முன்னாடியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ பல மணி நேரம் முன்னாடி ஸ்டாப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு போற ரத்த ஓட்டம் கம்மியாகி அதுக்கு தேவையான ஆக்சிஜன் போறதும் கம்மியாகி அதனால மூளை வந்து செயலிழந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆகும். ஸோ அப்படி டிராப் ஆகும்போது எப்படி மற்ற இதெல்லாம் இதாகிற மாதிரி அதோட சேர்ந்து இருக்க எமோஷன்ஸ் மெமரிஸ் எல்லாமே வந்து அதோட சேர்ந்து இறந்துடும். ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு எமோஷனல் இது கிடையாது, பைண்டிங் கிடையாது.
1: டாக்டர், நம்ம மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன உடற்பயிற்சி செய்யலாம், என்ன உணவு எடுக்கலாம்?
0: ஓகே, நம்ம எல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தால் திருப்பி பண்ணணும். அதாவது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு காலையில் சீக்கிரம் எந்திரிக்க,

0: செஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி இது பண்ணும். அதே மாதிரி குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணுறதெல்லாம் வந்து பிரெயினோட ஆக்டிவிட்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஹெல்த். ஓகே, பாசிட்டிவ் ஹெல்த்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம யூஸ் பண்ண நம்மளை நம்ம எந்திரிக்கிற டைமு, காலையில் முழிச்சிருக்கிற நைட் அடிக்வேட் ஸ்லீப்பு, 6 to 7 hours, 7 to 8 hours அடிக்வேட் ஸ்லீப்பு, நல்ல ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது பிரெயின் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஹேபிட்ஸ் மாற மாற நைட் ரொம்ப நேரம் கண் முழிக்கிறது, இந்த ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்க இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் சொல்லலாம், அதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா எவ்ரி 30 seconds, 40 seconds இல்லை 2 minutes ஒருக்கா மாறுது. ஸோ நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பிரெயினோட கெப்பாசிட்டி, அதாவது ஒரு ஒரு நேரத்தில் யோசிக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியே வந்து குறைஞ்சி போகுது. முன்னாடி வந்து 2-3 மணி நேரம் படிக்க உட்காந்து மாணவன் அசையாமல் உட்காந்து படித்த காலங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஒரு அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுனால ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே பசங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை பார்க்குறத குறைச்சிக்கணும். ஸ்க்ரீன் டைமை முக்கியமாக குறைச்சிக்கணும். அதே மாதிரி நல்ல ஸ்லீப் தேவை, ஒரு 7 to 8 hours ஆஃப் அடிக்வேட் ஸ்லீப், அதுவும் நைட் டைம் தேவை. நான் நைட்டு உட்காந்து படம் பார்த்தேன், காலையில் தூங்குனேங்கிறது கணக்கு வராது. நைட் டைம் ஏன்னா நைட்டில் தான் இந்த மெலட்டோனிங்கிற ஹார்மோன் நல்லா வரும். அதுதான் வந்து உடம்பு ஹெல்த்துக்கு, க்ரோத்துக்கு, ஹைட் ஆகிறதுக்கு, க்ரோத் ஆகிறதுக்கு, லேடிஸ்க்கு வந்து இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மெலட்டோனிங் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அது நைட்டு தான் முக்கியமாக சுரக்கும். ஸோ அதனால் நல்ல நைட் ஸ்லீப் தேவைப்படுது. அதே மாதிரி சாப்பாட்லேயும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இதனால் வேக வச்சது சாப்பிடணும். ரொம்ப பொறிச்சது, எண்ணெயில் வறுத்தெடுத்தது நிறைய சாப்பிட்றது, அப்புறம் அந்த கார்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அப்புறம் மது பழக்கம், இதெல்லாம் வந்து பிரெயினுக்கு டேமேஜிங்கான ஹேபிட்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாலே நமக்கு வந்து நார்மல் இதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும்.
1: டாக்டர், இந்த எவல்யூஷனரி டைம்லைனில் ஹியூமன் பிரெயின் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு பிரெயின் எப்படி இருக்கும்?
0: 1000 வருஷம் கழித்து பிரெயின் எப்படி இருக்குங்கிறது வந்து நம்மளால் இப்போ வந்து கரெக்டாக யூகிக்க முடியாது. பட் என்னோட இதுபடி என்னென்னா இப்போயே பிரெயின் வந்து பிரான்ச்சிங் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரெயின் பிரான்ச்சிங் ஆகிட்டுருக்குன்னா இப்போ நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து மெடிசனை பற்றி எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். மெடிசனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். முன்னாடி வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாக இருப்பாங்க. ஒருத்தரே வந்து லைட்டும் மாற்றுவார், பிளம்பிங் ஒர்க்கும் பண்ணுவாங்க, லேசர் சிமெண்ட் உடஞ்சிருந்தால் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி வந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக எல்லாத்தையும் பற்றி நான் எடுத்தாலே, பேப்பர் எடுத்தாலே மெடிக்கல் ரிலேட்டடாக என்ன படிக்கணும், என்ன இருக்குது, என்ன அட்வான்ஸ் வந்திருக்கு நான் படிச்சுட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் எடுத்தார்னா அவர் அது ரிலேட்டடாக படிப்பார். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் எடுத்தார்னா அவர் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி படிப்பார். ஸோ இது வந்து பிரான்ச் ஆகும் தான் நான் எதிர்பார்க்குறேன். பிரான்ச் ஆகும்னா அதே ஃப்ரான்டல் லோப் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கிறது வந்து நான் யோசிக்கிற தன்மை வேற மாதிரி இருக்கும், உங்கள் யோசிக்கிற தன்மை வேற மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்ட்ரக்சரலாக இனிமேல் டு பிரெயினாக சேஞ்ச் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு இல்லை தான். அன்லெஸ் அண்டில் நமக்கு இன்னும் ஃப்ரான்டல் லோப் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இன்னும் கம்யூனிகேஷன் பெட்டர் ஆகும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரே விஷயங்கள். மற்றபடி டெம்பரல் ஆக்ஸிபிட் லோப்லாம் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஃப்ரான்டல் லோப் தான் மனிதர்களுக்கு மிக முக்கியமான இதாக தெரியுது. ஸோ ஃப்ரான்டல் லோப் இன்னும் கொஞ்சம் சைஸ், அதாவது இட் வில் காம்ப்ரமைஸ் அந்த அதர் லோப்ஸ், அது தனியாக இன்வெல்ட் வளர வாய்ப்பு இல்லை பெருசாக. இன்னும் ஃப்ரான்டல் லோபோட ஃபங்க்ஷனிங் இதாக இருக்கும். அதை விட எனக்கு இப்போ தெரிஞ்ச என்னென்னா அந்த நான் சொன்ன நியூரோனல் கம்யூனிகேஷன்ஸ், ஒரு நர்வுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் ஜங்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். சினாப்சஸ்ன்னு சொல்லுவோம் அது பேர். அது இன்னும் கொஞ்சம் நிறையா கம்யூனிகேஷன்ஸ் ஆகும். ஸோ தட் நம்ம திங்க் பண்ணுறது அந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன்.
1: டாக்டர், கனவு அதாவது ட்ரீம்ஸ்னா என்ன? இது மனித மூளையில் எங்கே உருவாகுது?
0: இதுக்கு தனியாக வந்து மூளையோட எந்த பகுதின்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஹிப்போகேம்பஸ், நியோ கார்டெக்ஸ் அந்த மாதிரி ஏரியாக்கள், அதாவது மூளையோட மேற்பரப்பு அல்லது ஹிப்போகேம்பஸ் இதெல்லாம் வந்து ட்ரீம்ஸில் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்லீப் எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்லீப்பே வந்து 2 major பகுதியாக பிரிக்கிறோம். REM ஸ்லீப், NREM ஸ்லீப். அந்த NREM ஸ்லீப்பை இன்னும் 3 divisions பிரிக்கிறோம். அதில் ஒரு பகுதியில் வர்றது தான் இந்த ட்ரீம்ஸ். இந்த ட்ரீம்ஸுங்கிறது என்னதுன்னா நம்ம முழிச்சிருக்கும் போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பார்த்து ரசித்த விஷயங்கள், அதோட கலவைகள், நம்ம ஏதாவது ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறோம், இது நம்ம பண்ண முடியலையே, இதுக்கு நம்ம கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும்போது அதோட அந்த ஏக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக அது ஒரு ட்ரீம்ஸாக வருது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நயாகரா ஃபால்ஸை வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க, இங்கே போக முடியலன்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு ட்ரீம்ஸாக வரலாம். நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி ட்ரீம்ஸாக வரலாம். ஸோ ட்ரீம்ஸ் ஆர் ஃபேண்டசிஸ், அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் ஒரு இதோ கிடையாது. நீங்கள் இங்கேருந்து மூணுக்கும் போகலாம், இங்கேருந்து சன்னில் கூட நீங்கள் போயிட்டு வரலாம், அதே மாதிரி என்ன வேணுமோ வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரீம்ஸுங்கிறது ஒரு ஃபேண்டசி தான். ஸோ இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எமோஷன்ஸ் அஸ் வெல் அஸ் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், அதை நீங்கள் அடையணும்னு நினைக்கிற எமோஷன், அதுக்கு மேலே இருக்க உங்களுக்கு ஆசை எல்லாம் சேர்ந்து வரக்கூடியது தான் ட்ரீம்ஸ். இதுக்குன்னு

0: மூளையில இந்த பகுதிங்கிறது கிடையாது. பட் இந்த ஹிப்போ கேம்பஸ், அமிக்டலா, நியோ கார்டெக்ஸ் இந்த மாதிரி இடம்லாம் வந்து ட்ரீம்ஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது.
1: டாக்டர், நீங்க சொன்னீங்க பிரெயின் வந்து கெமிக்கல் கம்போசிஷனோட இதுன்ட்டு. இப்போ நம்ம வந்து பிரெயின்ல இருக்க கெமிக்கல்ஸ் ஆல்டர் பண்ணா நமக்கு ஒரு பெட்டர் பிரெயின் கிடைக்குமா?
0: பிரெயின்ல இருக்க கெமிக்கல் வந்து நம்ம டைரக்டா ஆல்டர் பண்ண முடியாது. சில டிசீசஸ்னால இந்த கெமிக்கல்ஸ் வந்து கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து இந்த டோப்பமைன்கிற கெமிக்கலோட அளவு கம்மியாகும். ஸோ இப்போ நம்ம வெளியிலேருந்து இந்த டோப்பமைனை வந்து உள்ளே செலுத்துகிறோம், செலுத்தும் போது அதோட ஃபங்க்ஷனிங் வந்து இன்னும் பெட்டர் ஆகும். அதே மாதிரி செரட்டோனின்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மூடுக்கான கெமிக்கல். ஸோ அதெல்லாம் வந்து போகும்போது அதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த கெமிக்கல் போடுறேன், நீ துக்கமாக இருக்கிறதுக்காக இந்த கெமிக்கல் போடுறேங்கிறதெல்லாம் இன்னும் இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சியிலையோ கெமிக்கலோ கண்டுபிடிக்க முடியல. பட் சில நோய்கள், ஒரு இப்போ சைக்காட்ரி பேஷண்ட் இருக்காங்க, ரொம்ப சிவியர் டிப்ரெஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கும்போது இந்த கெமிக்கலோட அளவு இதாகி கம்மியாகி அதனால நல்லா மூட் கிரியேட் ஆகும். இப்போ பார்க்கின்சன்ஸில் டோப்பமின் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டோப்பமின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம மெடிசன் கொடுக்கும்போது அவங்க மூமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த நோய் வந்து இது கம்மியாச்சு, இது அதிகமாகுதுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் தான் இப்போதைக்கு மருந்து இருக்கே தவிர, அதை தனியாக உருவாக்கி கொடுத்து அதனால எஃபெக்ட் வர மாதிரி பண்ணுறதுக்கு இன்னும் வரலை.
1: டாக்டர், அப்போது டிப்ரெஷன் வரும்போது பிரெயின் எப்படி ஆல்டர் ஆகுது?
0: ஸோ டிப்ரெஷன் சொல்ல வரும்போது இந்த செரட்டோனினோட அந்த பேலன்ஸ் வந்து மாறுது. ஸோ செரட்டோனின் ஹை செரட்டோனிஜிக்கு இந்த மாதிரி செரட்டோனின் லெவல்ஸ் அதிகமாகும் போது அது வந்து ஒரு சப்ரெஷன் ஆஃப் தி பிரெயின் ஆக்டிவிட்டி, அது பிரெயினோட எமோஷன்ஸ் அண்ட் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, சப்ரெஸ் பண்ணுது. அந்த சப்ரெஷன் நடக்கிறதுனால தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு சோகம் மாறுது, அந்த மெமரிஸ்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்குது. ஸோ அது வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அது ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுது. ஸோ டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் டிப்ரெஷன், இப்போ யாராவது உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதை நினச்சி ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் வேலைக்கு போயிடுவீங்க. ஆனால் ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் வருஷ கணக்கில் எப்பயுமே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கெமிக்கல் வந்து பர்சிஸ்டண்ட்டாகவே கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த கெமிக்கலில் அப்டேக் பண்ணுறதுக்காகவோ அல்லது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காகவோ மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இந்த செரட்டோனின் அப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ், ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லி மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது அந்த செரட்டோனின் லெவல் வந்து கம்மியாகி அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் லெவல் வந்து கம்மியாகுது. ஸோ டிப்ரெஷன், முக்காவாசி சைக்காட்ரிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கெமிக்கலோட எக்ஸஸ் ஆர் கம்மிங்கிற வர்றதுனால தான். அது என்னங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்குண்டான கெமிக்கலை கரெக்டான முறையில் சப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி சைக்காட்ரிக் இல்னஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வருது.
1: டாக்டர், சில சமயம் நம்ம மூளை வந்து ஃபேக் மெமரிஸ் கிரியேட் பண்ணுது, நடக்காத விஷயத்தை நடந்ததா நம்ம நினைப்போம், இது எதனால?
0: இது ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு ஒரு ஃபினாமினா, தேஜாவு ஜமேவு அப்படின்னு சொல்றது நடக்கிறோம் சொல்லலாம். தேஜாவுன்னா ஏற்கனவே நடந்த மாதிரி நம்ம நினைக்கிறது தேஜாவு, இது விஷயம் நடந்து இது ஏற்கனவே நடந்திருக்கேன் அப்படி நடக்காத விஷயத்த வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அதில் நடந்த விஷயத்த மறந்து போகிறது ஜமேவுங்கிறது, நடந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் இந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறது ஒரு எமோஷன்ஸ். ஸோ அதுதான் நீங்கள் சொல்ல தேஜாவு தேமேவுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் இதாவது நீங்கள் புதுசாக இப்போ நான் உங்களை முதல் தடவை பார்த்துருப்பேன், ஆனால் நல்ல என்ன உங்களை முன்னாடியே பார்த்துருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அங்கே காஃபி குடிச்சிருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் வெளில போயிருக்கோம், நம்மளாம் ஒன்றா இருந்திருக்கோமே அப்படிமோ. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையிலே நடந்திருக்காது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அகெயின் கெமிக்கல் ரிலேட்டட் மீடியேட்டர் தான் சொல்கிறாங்க. ப்ளஸ் சம்டைம்ஸ் இந்த மெமரி ரிலேட்டடாகவும் கொஞ்சம் மாறுதல் படும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களையும் அறியாமையே அந்த பர்சனோட ஃபிசிக்கல் நேச்சரை வச்சு அவங்களுக்கு ஒரு எமோஷனல் இன்டெகிரிட்டியை க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அவங்க கூட இருந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதுவும் அகெயின் அந்த கெமிக்கல்ஸோட வேலைப்பாடு தான்.
1: டாக்டர், இப்போது ஒரு குழந்தை வளரும்போது குழந்தையோட பிரெயின் எப்படி என்விரான்மெண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணி அதை எடுத்துக்குது?
0: அதுக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் வளருது அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படிப்பட்ட என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்கணும். வெதர் இட்ஸ் சைல்டு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் ஆர் அண்ட் நார்மல் என்விரான்மெண்ட். இப்போ ஒரு நார்மல் என்விரான்மெண்ட் இருக்குது, ஒரு சப்போஸ் ஒரு குழந்தை ரோட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த வரக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ்லேருந்தும் அதுக்கு தன்னை காப்பாற்றிக்கணும், தூசிலேயும் இருந்து காப்பாற்றிக்கணும். ஸோ அப்போ என்னன்னா அது தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு இதில் வளரும் போது அதோட பிரெயின் வந்து எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிடுது. ஸோ தூசி இருந்தால் என்ன பண்ணணும், மூக்கை மூடணும், வண்டி வந்தால் என்ன பண்ணணும், வேகமாக தாண்டி ஆப்போசிட் சைடில் போய் பத்திரமா இருக்கணும், ஒரு தண்ணி வந்தால் என்ன பண்ணணும், மேலான இடத்துக்கு போகணும். ஸோ அது எல்லாமே இட் லேர்ன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ பிரெயின் லேர்னிங்கிறது இட்ஸ் எக்ஸ்போஷர் தான். வேற இதே இது இன்னொரு ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க, அது நல்லா கம்ஃபர்டபுளாக வீட்டில் வளருது, போயிட்டு வர்றது, அவங்க அப்பா கொண்டாந்து விட்டு விட்டு போகிறாரு, அவங்க அம்மா கொண்டாந்து இது பண்ணுறாங்க, டயத்துக்கு டைம் ஃபுட்டு வந்து அதோட டேபிளில் வந்து நிற்குது, அதுக்கு தேவையான புக்ஸு காசு எல்லாமே கிடைக்குது. ஸோ அதோட இது என்னென்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் வளரும், அதுக்கு இந்த இதோட இது தெரியாது. ஸோ பிரெயினோட வளர்ச்சிங்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அது அட்வர்சிட்டிக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ இன்னல்களுக்கோ எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு சுற்றுப்புறத்தோட இதுக்கோ எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த பிரெயின் அது இட்ஸ் எ கால் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்தால் தான் இந்த பிரெயின் வளர்ந்து வந்தால் தான் அந்த உயிரினை வாழ முடியும். ஸோ அதுதான் வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு நாங்கள் சொல்கிறோம்.
2: இதுவரை மூளை ஒரு விஞ்ஞான பார்வை நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. காற்றோடு கலந்திடவா, காற்றோடு கலந்திடவாவின் முதல் பாடலாக எஸ் ஜானகியின் குரல் வாலியின் வரிகளில் ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றோடு கலந்திரவா. அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:18. காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில் பாடல்.

10:28:35. காற்றோடு கலந்திருவா நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் உமாரமணன் குரலில்

நேரம் 10:33. 20 நொடி. நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். வேலைக்காரன் பட பாடலை ரசிக்கலாம் மனோ சித்ரா குரல்களில்.

நேரம் 10:48. காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சி ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ரெட்டை வால் குருவி படப்பாடல், எஸ் ஜானகி குரலில்.

நேரம் 10:52 45 நேர்களை சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் இனி

0: நேயர்கள் இதுவரை காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். நேரம் 10:58.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11:00. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 kHz. வானிலை: சென்னைக்கும் அந்த சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 35°C, குறைந்தள வெப்பநிலை 26°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 34.2°C, குறைந்த அளவு 26.7°C, பதிவான ஈரப்பதம் 84%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 34.7°C, குறைந்த அளவு 26.6°C, பதிவான ஈரப்பதம் 77%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை, இதில் 4 அறிவோம் வனவிலங்கு பாதுகாப்பு, எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு, இதில் ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் மற்றும் தெற்காசிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரைகள் இடம்பெறும். 7:45 நகர்வலத்தில் சாலை பயணமும் கவனமும் கே பக்ரியப்பன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00-8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை, யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மேண்டலின் இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஏ மரகதம் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர்மாலா திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம். சுகாதாரத்தில் தொடங்கி சாதனையை நோக்கி தொழில் முனைவோர் மற்றும் மருந்தக நிபுணர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பருத்தி பற்றிய தகவல், உங்களுக்காக ஆரோக்கிய உணவு சிறுதானிய தோசை தயாரிக்கும் முறை குறித்து செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். இவை அனைத்தும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாளை பிற்பகல் 1:10. 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம். நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. வானிலை 5:30 திரைகாணம், நாளை மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், உழவர் அனுபவம். காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:00 சிய ஃபார் பாரத், ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டு

0: and help them continue their services. There are 6,725 ASHA workers currently working in Delhi. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi tonight and take a 2-0 lead in the 3-match series. Chasing a target of 160 runs set by Afghanistan, India comfortably scored 163 for 3 in 14.5 overs. Put into bat first, Afghanistan scored 159 runs, losing 8 wickets in stipulated 20 overs. And with that, we end this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை. நேர்களே, 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. வணக்கம். ஜெய்ஹிந்த்.